நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 17 தேதி, 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி, இன்று செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம். தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரல், குரல் எண் 196. குரல் பயனில் சொல் பாராட்டு வானை மகனெனல் மக்கட்பதடி உணல். அதிகாரம் பயனில சொல்லாமை. விளக்கம் பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும்.
1: ஏய் மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற
1: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க மக்களே.
4: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
8: மன்னா மன்னா,
9: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
8: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
9: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
8: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
9: என்ன வழி?
8: இத கேளுங்க அண்ணா.
10: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
11: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
12: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
13: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
14: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
13: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
15: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
13: பின்றாங்கப்பா,
16: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
17: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டாம், அதை சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
18: யோகிட்டே நடிச்சு காட்டிய
19: வழக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா?
1: பெருமாள் சத்தியம்,
19: அந்த ஆஞ்சி கொலையும்
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
13: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
13: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையோடு

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
0: இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நேரம் 6 மணி. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நமது பங்கும். வழங்குபவர் KR சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாகமிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமை வாழ உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் RJ ஆனந்த்குமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.

ஒன்று இரண்டுக்கு ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர், பன்றி காய்ச்சல் அறிகுறிகளும் பாதுகாப்பும் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரேன். 6:20 to 7 வரை மீண்டும் 7:02 to 7:15 வரை 7:25 to 8 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். ஒன்பது 9:15 to 11 வரை தேன் சிந்துதே வானம். 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 FM ரெயின்போ.

இதனிடையே காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று 9-ம் நாள் திருநாளில் பல்லக்கில் அம்பாள் எழுந்தருளி திருவீதிகளிலும் உலா. மாலை திருக்கோவிலில் மண்டகப்படி நடைபெறும். இரவு அபிஷேகம் அலங்காரம் அம்மன் வெள்ளி கமல வாகனத்திலும் எழுந்தருளி திருவீதிகளில் வலம் வருதல். கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு.

7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரை 8:30 மணி முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை சைத்ரா சைரம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி ஸ்ரீராம் அவர்கள் மோர்ஷேங். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் கண்தானம் செய்வோம். 12 மணிக்கு சித்திரம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டம் தலவானூர் குடைவரை கோயில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கின்ற ஆர் வி விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பன்னிரண்டு 30 பன்னிசை மாலை டி பாலச்சந்தர் அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ராஜ்குமார் பாரதி அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா இயக்கம் ஆர் தியாகராஜன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ஜீவன் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடு குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். சென்னை அஞ்சல். எட்டு மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 28:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: அறிவியல்ல பரிணாம வளர்ச்சி கொள்கை வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கை. அது இன்னும் போதிய அளவு கவனிக்கப்படாமலும் நம்மால் புரிந்து கொள்ளப்படாமலும் இருக்கு அப்படின்ற எண்ணம் எனக்குண்டு. டார்வின் முதல்ல உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது அல்ல, அவை வந்து படிநிலைகளாக வேறு வேறு உயிரினங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி மூலம்தான் உருவாகியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சாரு. வெறும் கோட்பாடாக முன்வைக்காமல் அவர் 5 ஆண்டுகள் HMS பீகிள் என்ற கப்பலில் ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் அவர் கடற்கரைகளில் பல்வேறு தீவுகளில் இருந்த உயிரினங்களை வந்து சேகரித்து அவற்றின் உடல் அமைப்பையும் பண்புகளையும் உடலில் இருந்த எச்ச உறுப்புகளையுமே வந்து அவர் வந்து ரொம்ப நுட்பமாக பட்டியலிட்டார். முதல் முறை உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி மூலமாகத்தான் வெவ்வேறு உயிரினங்களா வெவ்வேறு சிற்றினங்களா மாறிக்கிட்டு இருக்கின்ற ஒரு அற்புத கண்டுபிடிப்பை முன் வச்சாரு. ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜீன் அப்படின்ற நம்மளுடைய மரபணு எப்படி வேற ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு வந்திருக்க முடியும்? இப்போ பொதுவான பேச்சு இருக்கு இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 24-25 வருஷமாக தினசரி ஜூவுக்கு போயிருக்காரு. போயிட்டு டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையே தப்பு, ஏன்னா நான் டெய்லி அங்கே போய் குரங்குகளை பார்த்துட்டே வரேன், ஒன்று கூட மனுஷனாக மாறல அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஒரு நகைச்சுவை இருக்கு. பரிணாம வளர்ச்சின்றது மிக மெதுவாக நடைபெறும் ஒரு மாற்றம். இப்போ ஒரு குழந்தையின் முகம் 65 வயசுல எப்படி ஒன்று போலவே இருக்காது, ஆனால் இருவரும் ஒரே ஆள் தான் அப்படின்ற வேறுபாடு இருக்கு இல்லையா. எந்த புள்ளியில குழந்தை வந்து இளைஞனா மாறினா, இளைஞன் எந்த புள்ளியில ஒரு முதியவனா மாறுறாரு அப்படின்ற ஒரு புள்ளியை நீங்க சுட்டி காட்டவே முடியாது. அது போல ஒரு மேஜிக் போல ஒரு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றல. பல்வேறு வகை குரங்கினங்களும் பல்வேறு வகை மனித இனங்களும் இந்த பூமியில் இருந்தன. இவை எல்லாமே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றியவை, நேரடியாக குரங்கிலிருந்து நம்ம வரல. சரி, என்ன அப்படின்னா, மரபு கடத்தும் பண்பு எப்படி நடக்குதுன்ற கேள்வி. அதுக்கு ஐரோப்பா முழுவதும் தீவிர ஆராய்ச்சிகள் நடந்துட்டே இருந்துச்சு. பிரான்ஸ்ல லாமார்க் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தாரு. ஒரு மிருகம் வந்து உயரத்தில் இருக்கும் உணவை எக்கி எக்கி உண்பதற்காக முயல்கிறது. பல நூற்றாண்டுகளாக தலைமுறைகளாக முயலும் போது அதோட கழுத்து நீட்சி அடைகிறது, பிறகு அதுதான் ஒட்டகச்சிவிங்கா மாறுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதாவது டார்வினை மறுக்கல அவரு. அதே நேரத்துல ஆஸ்திரியால ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படின்றவர் பட்டாணிகளை வந்து இனக்கலப்பு செய்யறாரு. அதுல ஓங்கு பண்பு எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது, ஒடுங்கு பண்பு எப்படி மறைஞ்சிருந்து மீண்டும் அடுத்த தலைமுறைகள்ல வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்முன்ன நிறுவுறாரு. கணித ரீதியாக அது பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது படிப்படியா வந்து ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையை உருவாக்குச்சு. இப்ப இந்த சிந்தனைகள்ல ஒரு 2 விஷயங்களை நான் சொல்றேன். அதாவது சில கண்டுபிடிப்புகளை இப்ப நிகழ்த்திருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்லணும்னா, கனடால ஒரு ஃபிஷ் பாட் இருக்கு, கை ஊன்றி நடக்கும் மீன். அதை வந்து 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த மீன் முழுக்க உடல் அமைப்பாலும் செயல்களாலும் மீனாதான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதோடைய முகம்

0: அதோட கண்கள் வந்து முதலையை போல மேல் நோக்கி இருக்கு. மூணாவது அதோட கைகள் இருக்கு, அதுக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு, மணிக்கட்டு இருக்கு. இப்ப இந்த மூணும் இருக்கிறதுனால இந்த உயிரினம் தான் முதல் முதல்ல கடலிலிருந்து தரைக்கு வந்திருப்பதற்கான ஒரு இணைப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பரிணாம கொள்கையை உறுதி செய்யும் ஒரு தகவலாக இது வந்து நம்ம கிடைச்சிருக்கு. இன்னொன்னு ரிவர்ஸும் ட்ரூ தான். என்ன அப்படின்னா, பாலூட்டிகள் தரையில தான் இருந்திருக்கணும். திமிங்கலமும் ஒரு பாலூட்டி, அது எப்படி கடலுக்குள்ள போச்சு அப்படின்னா, திமிங்கலம் ஏதோ ஒரு விதத்தில் தரையிலிருந்து கடலுக்கு போய் உயிர் வாழும் தகவமைப்பை பெற்ற ஒரு உயிரினம். அதை நிரூபிப்பதற்கான இந்த நெஞ்செலும்புகள் எச்ச உறுப்புகளா அது உள்ள இருக்கு. ஸோ இது போல பல்வேறு அற்புதங்களையும் பல்வேறு அறிவியல் சிந்தனைகளையும் நமக்கு தந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா பரிணாம கொள்கையும் அதன் இணைப்பா மரபு கொள்கையும் இருக்கு. இதையெல்லாம் நம்ம கவனிச்சு அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்கலாம் தெய்வீகராக. தெய்வீகராகத்தில் வருகிறது பி. சுசீலா அவர்கள் பாட்டு.

முருகனை

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 22 நாள் செவ்வாய்க்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் 6:35.

0: சொல் தன்னண்ணா தன்னண்ணா தன்னண்ணா. இங்கோட இங்கோட
1: அழைச்சின்னு போறேன்.
2: ஓஹோ, ஆடு வளர்க்கலாம்னு உனக்கு ஆசை வந்து போச்சு.
1: ரொம்ப ஆசை எனக்கு
2: ஆடு வளர்க்கணும்னு வந்துட்ட. அத முறையா செஞ்சு அதுல நல்ல லாபம் அடையலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமேப்பா.
1: மேட்சலுக்கு விட்டாதமான மேய போது வீட்டுல இருந்து பட்டியல கட்ட போறான். இதுல என்ன முறையான தொழில்நுட்பம் இருக்குது?
2: இல்ல இல்லப்பா, ஆடு வளர்க்கறதுலயும் நிறைய விஷயம் இருக்குப்பா.
1: அப்படியா?
2: அத பத்தி முதல்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணுது, அதையும் தெரிஞ்சுக்கணும்ப்பா. நம்ம
1: அரசாங்கமும் உதவி பண்ணுதா?
2: ஆமாப்பா.
1: என்ன என்ன சொல்லு.
2: அரசாங்கம் முதல்ல ஆடுகள் நமக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை ஈடு கட்டுறதுக்கு காப்பீடு திட்டம் இருக்குது.
1: சரி,
2: அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ.
2: உழவர் கடன் அட்டை இருந்துச்சுன்னா வெள்ளாடு வளர்க்க நம்மள மாதிரி விவசாய பெருமக்களுக்கு கடன் அட்டை வழங்கி குறைந்த வட்டியில கடன் உதவியும் கொடுக்கறாங்கப்பா.
1: பரவாயில்லையே.
2: இதெல்லாம் போக இப்ப வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு இல்லையா?
1: ஆமா.
2: நம்ம பக்கத்துல திண்டிவனத்துல இருக்குது.
1: ஆமா, புதுச்சேரியிலயும் இருக்குது.
2: புதுச்சேரியில குரும்பாப்பட்டுல இருக்குது.
1: ஆமா.
2: அப்புறம் விருதாச்சலத்துல இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஆடு வளர்க்கறதுக்குன்னு பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க.
1: ஆடு வளர்க்கறதுக்குன்னு பயிற்சியா?
2: ஆமாப்பா. ஆடு வளர்க்கறதுலயே நிறைய முறை இருக்கு இல்லையா?
1: ஆமா.
2: கொட்டில் முறையில ஆடு வளர்க்கறது, அப்புறம் பரணமைச்சு ஆடு வளர்க்கலாம், அப்புறம் நம்ம சாதாரணமா தரையில விட்டும் வளர்க்கலாம். நிறைய முறையெல்லாம் இருக்குப்பா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணணும்.
1: சரி, நான் ரெண்டு ஆடு தானே வச்சிருக்கிறேன், எதுக்கு இதுக்கெல்லாம் ட்ரைனிங்?
2: எப்பா, ரெண்டு ஆடு நீ வச்சிருந்தாலும் இன்னைக்கு ரெண்டு ஆடா இருக்கிறது, 6 மாசம் கழிச்சு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த 2, 4, 5 மாறிடும்.
1: ஆமால.
2: அப்புறம் 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுவே 10 ஆயிடும்.
1: அப்புறம்
2: 2 வருஷம் கழிச்சு பார்த்தா 25 ஆயிடும்.
1: ஓஹோ.
2: அப்புறம் நீ ஒரு ஆட்டு பண்ணியா வச்சிட வேண்டியதுதான்.
1: கேக்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு காத்து முத்து.
2: ஆமாப்பா, நல்ல அருமையான தொழில்ப்பா. தொழிலே ரொம்ப ஈஸியான தொழில்னு கூட சொல்லலாம் இந்த ஆடு வளர்ப்ப. ஆடு வளர்க்கறதுல இந்த வெள்ளாடு வளர்ப்புங்கிறது எந்த காலத்திலும் நிலையான வருமானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதுப்பா.
1: ஆமா.
2: ஏன்னா ஒரு நெல் போடுறோம், ஒரு கரும்பு போடுறோம், திடீர்னு ஒரு இயற்கை பேரிடர், ஒரு புயல் அடிச்சு போச்சு, ஒரு சூறாவளி வந்து போச்சு, நஷ்டம் ஆயிடுதா?
1: ஆமா.
2: அந்த மாதிரி எந்த நஷ்டமும் இல்லாம நிலையா வருமானம் கொடுக்கக்கூடியதுப்பா இது ஆடு வளர்ப்பு.
1: சரி காத்துமுத்து, நான் வச்சுக்கிறது 2 வெள்ளாடுதான், அப்புறம் கருப்பாடுன்னு இருக்கோ?
2: எப்பா, வெள்ளாட்டுலயே தான்ப்பா கருப்பாடு நம்ம சைடுல இருக்கிறதுலாம்.
1: ஓஹோ.
2: இது போக செம்மறி ஆடு

0: தனியாடு இருக்குது,
1: ஆமால
0: அது வந்து சில பேர் கூட்டம் கூட்டமா வளர்க்கறாங்க, அதுக்குன்னு மேய்ச்சலே கூடயே போய் ஊர் ஊரா போறவங்கலாம் இருக்காங்க. இது நீ சொல்ற மாதிரி நம்ம கிராமத்துல வீட்டுக்கு நாலஞ்சு வெள்ளாடு வச்சிருப்போம்.
1: ஆமாமா,
0: பேரு தான்ப்பா வெள்ளாடு, நம்ம பகுதியில அது கருப்பாடு.
1: ஓ அப்படியா,
0: நாட்டாடுன்னு சொல்லுவாங்கப்பா. அத
1: இப்பதான் கரெக்டா சொன்னேன், எனக்கு புரியுற மாதிரி.
0: ஏப்பா இது சம்பந்தமா நம்ம பாரதி கூட ஒரு பாட்டு பாடியிருக்காருப்பா.
1: நீ என்னப்பா ஆட்டை பத்தி பாட்டு பாடிக்கிறான்னு சொல்ற?
0: ஆமாப்பா, பாப்பா பாட்டுல ஒரு வரி பாடியிருக்காரு.
1: என்ன வரி பாடி காட்டுப்பா.
0: அண்டி பிழைக்கும் ஆடு அதனை ஆதரிக்க வேணுமடி பாப்பா.
1: ஆஹா,
0: இப்படி அவர் சொல்லியிருக்காருப்பா. ஆடு வளர்க்கறத பத்தி அவருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம்.
1: பரவாயில்லையே, ஆட்டினுடைய அருமை பெருமை அவருக்கும் தெரிஞ்சிருக்கு.
0: ஆமாப்பா, இப்ப ஆடு வளர்க்கணும்னு நீ இறங்கிட்ட,
1: சரி
0: மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போற.
1: ஆமா,
0: உன் கொள்ளதான் பெரிய கொள்ளையாச்சு இல்ல?
1: ஆமா, புல் பூண்டு எல்லாமே இருக்குதுப்பா என் நிலத்துல.
0: இதெல்லாம் இருக்கட்டும்பா. உயிர் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல வேலி வந்து முள்ளு வேலி தானே வச்சிருக்கோம்.
1: ஆமா,
0: அது ஓரமா ஆடு திங்கக்கூடிய தழைகள் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அது இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நம்ம நிறைய வைக்கணும்பா.
1: ஓ, இந்த கோவை இலை போல நிறைய இலைகள் எல்லாம் இருக்கு.
0: ஆமாப்பா, நம்ம நிலங்கள்ல ஆடுகளுக்கு தேவையான மரச்செடிகள் அப்புறம் புல்லு புதர்கள் இதெல்லாம் உயிர் வேலியா நம்ம அமைச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுவே ஒரு நல்ல பசும் தீவனமா நம்ம ஆடுகளுக்கு கிடைச்சிடும்பா.
1: கதமுத்து
0: சொல்லுப்பா. கதமுத்து,
1: இவ்வளவு நாளா நானும் ஆடு வளர்க்கறேன், வேலியில இது மாதிரி செடி கொடிகள் எல்லாம் வளர்க்கணும்னு எனக்கு தோணலப்பா.
0: அதனால என்னப்பா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீல்ல?
1: தெரிஞ்சு,
0: இந்த மரச்செடிகள் புல்லு புதர் இதெல்லாம் வந்து நம்ம வளர்த்து நம்மளுடைய ஆடுகளுக்கு அத பசும் தீவனமா கொடுக்கற வழிய பாரு.
1: கண்டிப்பா.
0: உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வேளாண் துறையில போனீங்கன்னா அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி சரி.
0: இதெல்லாம் போக இன்னொரு விஷயம்ப்பா.
1: என்ன சொல்லுப்பா.
0: நம்ம கிராமங்கள் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அங்க நிறைய புறம்போக்கு நிலங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி அரசு நிலங்கள்ல தீவன மரங்களை வேளாண் காடுகளா வளர்த்து ஊர்ல இருக்க எல்லாரும் ஆடுகள் நிறைய வச்சிருக்காங்க இல்லையா, பயனுள்ள வகையில நம்ம உணவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம்ப்பா.
1: அட என்ன காத்த மூத்த, புறம்போக்கு நிலம் கிடைச்சா அதுல வீடு கட்டலாம்னு பாக்குறான் மனுஷன், நீ என்ன ஆடுகளுக்கு மாடுகளுக்கு புல் செடி மரச்செடி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்ற?
0: ஏப்பா, இயற்கைய நாம சமன்படுத்தணும். அதுக்கு நம்ம இயற்கைய எந்த காரணத்தை கொண்டும் அழிச்சிட கூடாது.
1: ஆமாமா,
0: நம்ம மேலும் மேலும் மரங்கள் வளர்க்கறதுதான்ப்பா ஆர்வம் காட்டணும். அந்த மரம் நம்மளுடைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியதா இருந்ததுன்னா நமக்கு இன்னும் நல்லது,
1: ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
0: அதே மாதிரிப்பா, வெயிட் போட்டு விற்பனை பண்ணு, ஆடுகளை அப்படியே காட்டி இந்த ஆட்டுக்கு ஒரு 5000 6000 அப்படி பேசுற பழக்கமே இருக்க கூடாது.
1: இப்படி தான் வாங்கிட்டு போறாங்க இடைத்தரகர்கள் எல்லாம்.
0: இப்ப நான் சொன்ன மாதிரி செய்யணும். இதுல ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா உழவர் உற்பத்தியாளர் சங்கம் நம்ம அமைச்சு அது மூலம் நாம ஆடுகளை சந்தைப்படுத்தலாம்.
1: ஓஹோ,
0: இது போக ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு சின்ன இறைச்சி கடை வச்சுக்கிட்டோம்னா அது மூலமா சுத்தமான சுகாதாரமான இறைச்சி அந்த கிராம மக்களுக்கு கிடைக்கும்.
1: ஆமா,
0: இத நாமளே முயற்சி பண்ணி செய்யலாம்ப்பா.
1: செய்யலாமே. கத்தமுத்து
0: சொல்லுப்பா. கத்தமுத்து,
1: வெள்ளாடு வளர்க்கறத பத்தி நிறைய தகவல்கள் சொன்ன.
0: ஆமா,
1: இன்னைக்கு நான் 2 ஆடு வச்சிருக்கேன். நீ அடுத்த வாரம் வரும்போது இன்னொரு 4 ஆடு சேர்த்து வாங்கி மேய்ச்சலுக்கு அனுப்பி, அதன் மூலமா நல்ல வருமானம் பாக்குறேன்.
0: நிச்சயமாப்பா. சரி, என்ன பாக்கணும்னு வந்த?
1: ஆமா,
0: என்ன கொண்டு வந்த?
1: கதமுத்த, உன்னை சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பழம் கொடுப்பல.
0: ஆமா,
1: அது மாதிரி இன்னைக்கு ஒரு பழம் பரிசுன்னு வந்திருக்கிறேன்.
0: ஒரு பழமா இல்ல வந்து 10-15 பழமா?
1: ஒரு 5 பழம் இருக்கும்.
0: சரி சரி.
1: அது என்ன பழம்னு உன்னை கேக்குறேன்.
0: எப்பா, நீ பறிச்சுட்டு வந்த பழத்தை நான் பாக்கல.
1: ஆமா,
0: நான் எப்படி சொல்ல முடியும்?
1: ஒரு குழு குடுக்கறேன்.
0: ஓஹோ, புதிர் போட புரியான்ட்ட?
1: ஆமா ஆமா.
0: சரி சரி.
1: கொடி நளினத்தில் பதுமை, நோய்களுக்கு எதிராக கடுமை, இது வந்து ஒரு மூலிகை புதிர்ப்பா.
0: எப்பா இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு எப்படிப்பா புரியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி எனக்கு சொல்ல.
1: சரி, இன்னும் விளக்கமா சொல்றேன்பா. ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு இலையையும் கறியையும் சேர்த்து அதை அரைச்சு கரும்பலைகளை தீத்துவ.
0: ஆமாப்பா, இப்பதான் ஞாபகம் வருது. இந்த கோவை இலைய பறிச்சுட்டு வந்து கரும்பலகையில டஸ்டருக்கு பதிலா அதை வச்சு தேய்ப்போம்.
1: ஆமா,
0: ஒரு நாள் கூட முதல தேய்ச்சி விட்டனே. எனக்கு நல்லா ஞாபகம் வருதுப்பா.
1: கரெக்டா சொல்லிட்டுப்பா. அது என்ன பழம்?
0: அதான்ப்பா கோவை பழம்.
1: சூப்பர்ப்பா.
0: சரி சரி கொண்டா, எனக்கு கோவை பழம்னா ரொம்ப பிடிக்கும்பா.
1: இந்தாப்பா கோவை பழம்.
0: எப்பா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல
1: ஆமா
0: நீ எனக்கு கோவப்பழம்லாம் அப்பயே பறிச்சு தருவப்பா.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அந்த பழைய நினைவு எனக்கு இப்ப வருதுப்பா.
1: சரி காத்த முத்த, நான் போயிட்டு வரேன்.
0: போயிட்டாப்பா போயிட்டாப்பா.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11 தேதி வரை நடைபெறுகிறது. 2020 ஆண்டு முதல் இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று நிதி தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். நவீன தொழில்நுட்பங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த கட்டுப்பாட்டை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இனி நகர்ப்புறம், கிராமப்புறம் என்ற வேறுபாடின்றி அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மேற்காசிய சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து நகர்ப்புறங்களில் 25 நாட்களுக்கு ஒருமுறையும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறையும் முன்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய அவர், கடந்த 3 மாதங்களில் எந்த முறைகேடுமின்றி 335 புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1760 தொழிற்சாலைகளுக்கு புதுப்பித்தல் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறையின் பயன்பாட்டிற்கு இனி மின்சார வாகனங்கள் மட்டுமே வாங்கப்படும் என்று டாக்டர் ராஜீவ் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2 கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 அரசு கல்லூரிகள் மற்றும் 10 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தம் 578 காலி இடங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ

www.tngaza.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வருஷநாடு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சபை கூட்டத்தில் நேற்று அவர் கலந்து கொண்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2006 ஆண்டு வன உரிமை சட்டத்தை அப்போது

0: இருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்று அவர் கூறினார். அதிகாரமளிக்கப்பட்ட குழுவால் ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எனவும், அதே சமயம் பல தலைமுறைகளாக மேகமலையில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துவதில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இப்பகுதி மக்களுடன் சென்று மத்திய வனத்துறை அமைச்சரை சந்தித்து தீர்வு காண முயற்சி செய்யப்படும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரவையில் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவிசாய்த்து உரிய முறையில் பதில் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார திருத்தேர் பவனி இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி முன்னதாக பேராலய கலையரங்கில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மாதா இறை மன்றாட்டு ஜபம் திவ்ய நற்கருணை ஆசிரியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய முகப்பில் வண்ண வண்ண விளக்குகளினால் மலர் அலங்காரத்துடன் மாதா சப்பர திருத்தேர் கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜபம் செய்து பங்கு தந்தையர்கள் புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கார திருத்தேர் பவனி பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வழக்கமான உற்சாகத்தில் நடைபெறுது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பரவலாக கனமழை பெய்தது. இருவரி செய்திகள். எகிப்தில் இன்று தொடங்கும் சர்வதேச விமான சாகச நிகழ்வில் இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்கிறது. இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் டாக்காவில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொன்னையார் பகுதியில் இன்று மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் அருகே வாய்க்காலில் காணப்பட்ட 8 அடி நீள முதலையை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடையாறு மண்டலம் 178வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் குடிநீர் வசதி தொடர்பாக மாநில அமைச்சர் திரு குமார் பொதுமக்களிடம் குறைகளை நேற்று கேட்டறிந்தார். திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி, ரவுனக் சௌஹான், அஷ்மிதா சாலிகா, மால்விகா பன்சோத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 1-6, 6-4, 10-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி காம்ஸ் ஒலிவியா ரேயாஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறை

0: அதற்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:55. கேட்கலாம் ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
4: சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நமது பங்கும்.
3: வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே, நாம் பயணிக்கும் கப்பல் கடலில் முழுகுவது நமக்கு தெரிந்தும் அதை பற்றி எந்த கவலையும் முயற்சியும் இன்றி இது என் வேலையில்லை என்ற மனப்பக்குவத்தில் இருப்பது சரியா? ஒவ்வொரு ஆண்டும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். அப்படி நாம் கொண்டாடும் இன்ப விழாவானது ஒருபுறம் மகிழ்ச்சி தந்தாலும் மறுபுறம் நினைக்கும் போது சிறிது மனவாட்டத்தையே தருகிறது. அதாவது ஆண்டுக்கு ஆண்டு பெரிதாகி வரும் ஓசோன் ஓட்டை, ஆண்டுக்கு ஆண்டு டன் கணக்கில் காற்றில் கலக்கும் நச்சுத்தன்மை பொருந்திய வாயுக்கள், கடலில் கலக்கும் பெருமளவு தொழிற்சாலை கழிவுநீர், ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் வெப்பம், அதன் விளைவாக உயர்ந்து வரும் கடல் நீர் மட்டம், குறைந்து வரும் காடுகள் மற்றும் விளைநிலங்கள், பெரிய அளவில் அதிகரித்து வரும் கட்டிடங்கள், அபாயகரமான தொழிற்சாலைகளும், குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டமும், இதன் பயன்களாக அதிகரித்து வரும் நோய் வகைகள், குன்றி வரும் உடல் நலம், இத்தனைக்கும் மூலக்காரணமான மக்கள் தொகை நாட்டின் பல பகுதிகளில் அதிவேக பெருக்கமாக உள்ளது. இவை அனைத்தையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் வாழ்வில் இன்றைய தேவைகளை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் நம் பொறுப்பற்ற செயலை பார்க்கும்போது ஏனோ ஒருபுறம் வருத்தமாகவே உள்ளது. இன்று சுற்றுச்சூழல் காப்போம் என்று பேச ஆரம்பிக்கும் போதே பிற துறையை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையினருக்கான பணி என்று எண்ணுகின்றனர். சூழல் பாதுகாப்பை பொறுத்தவரை அனைவருக்கும் பங்குண்டு. கடலில் பயணித்துக் கொண்டிருக்கும் கப்பலில் பல துறையை சார்ந்த மக்களும் சாதாரண பிரயாணிகளும் இருக்கலாம். அங்கு அவர்களது பணியும் பொறுப்பும் வெவ்வேறானதாகவும் இருக்கலாம். ஆனால் கப்பலில் ஓட்டை விழுந்துவிட்டது என்றால் அது ஒரு தனி நபரின் வேலை, நம் கடமையில்லை என்று யாரும் ஒதுங்கி போக முடியாது. ஏனெனில் கப்பலில் ஏற்பட்ட ஓட்டையை அடைக்காவிட்டால் அது மேலும் பெரிதாகி அதிக நீர் உள்ளே புகுந்துவிடும். நீர் உள்ளே புகுந்தால் கப்பலின் எடை மிகுந்து மூழ்கிவிடும். அப்படி மூழ்கிய கப்பலில் இருந்து அனைவரும் நீரில் மூழ்கி இறந்து விடுவர். அதுபோலத்தான் சூழல் பாதுகாப்பு என்பதும் ஒரு தனிப்பட்ட துறையையோ அல்லது தனிப்பட்ட நபரையோ சார்ந்ததல்ல. இது நம் அனைவரது ஒருமித்த கருத்தாலும் ஒன்றுபட்ட செயலாலுமே சாத்தியப்படக்கூடிய சாதனையாகும். அதன் வலியையும் வலிமையையும் உணர்ந்து நடந்தால் நன்மை நமக்கே.
3: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
4: சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நமது பங்கும்.
3: வழங்கியவர்
4: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
6: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
7: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
6: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
8: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
6: பின்றாங்கப்பா,
9: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
10: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லேன்டா, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.

0: என்கிட்ட நடிச்சு காட்டியம்
1: தைரியம் இருந்தா
2: என்ன சொல்றாரு?
1: என்ன சொல்றா?
2: பெருமாள் சத்தியமா?
1: அந்த ஆஞ்சி கொலையும்
2: என்ன தப்பு பண்ணல?
1: பண்ணதே நான் தான்.
2: என்ன வெளியில போக விடு.
1: அம்பிய வெளியே போக விடுறா.
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: நேரம் 7 மணி. கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். குஜராத்தில் வதோதராவிலிருந்து 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் மேற்கு பிரத்யேக சரக்கு வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளையும் அவர் தொடக்கி வைக்க உள்ளார். அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த மாபெரும் திட்டம் தற்போது முழுமை அடைந்துள்ளதாகவும் பிரதமர் இதை முறைப்படி நாட்டிற்கு அர்ப்பணிப்பார் என்றும் கூறினார். லக்சம்பர்க் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு சேவியர் பெட்டல் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர இடத்திற்கான இந்தியாவின் கோரிக்கைக்கு அவர் ஆதரவளித்துள்ளார். தற்போதைய உலக நடைமுறையின் யதார்த்தங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த அமைப்பு சீர்திருத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த தலைமுறை 6G நெட்வொர்க்குகளின் வளர்ச்சியை வடிவமைப்பதை நோக்கமாக கொண்ட சர்வதேச முன்னெடுப்பில் அமெரிக்கா மற்றும் 24 பிற நாடுகளுடன் இந்தியா இணைந்துள்ளது. புதுச்சேரி வெங்கடநகர் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10:30 முதல் மதியம் 2:30 வரை ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதா சுவாமிகள் நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், வெள்ளவாரி வீதி, விஸ்வநாதர் நகர், மகாத்மா காந்தி வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக வில்வித்தை பாரா தொடரில் இன்று நடைபெறும் 4 தங்கப்பதக்கங்களுக்கான இறுதிப் போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
4: நேரம் 7:02. நேயர்கள் கேட்கலாம் புதுவை புதுமை.
6: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
7: வணக்கம் மேடம்.
8: வணக்கம்.
7: வளர் இளம் பருவத்தினர் அவங்கள பத்தின கொஞ்சம் செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்க, நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறேன்.
8: வளர் இளம் பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்து அவங்க வந்து அந்த டிரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லுவோம், அடல்ட் பருவத்துக்கு இடையே இருக்கிற ஒரு கேப்பு தான் வளர் இளம் பருவம்னு சொல்கிறோம், அதாவது டீன் ஏஜ்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சமுதாயத்தில் நிறைய எமோஷ்னல் இஷ்யூஸ் சில்ட்ரன் கிட்ட வந்து ரொம்ப காமனாக இருக்குது. குழந்தைங்க பேரண்ட்ஸே அடிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய எமோஷ்னல் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் அவருக்கு தேவையான விதத்தில் அப்ரோப்ரியேட் ஸ்ட்ரிக்ட்னஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு அன்பான கவனிப்பு, கண்காணிப்பு, கண்டிப்பு எல்லாமே வந்து தேவையான அளவு இருந்தால் மட்டுமே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
7: கண்டிக்கலாம்னு சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு அப்படிங்கறதுலயும் கேள்விக்குறி இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
8: ஓகே. ஃப்ரீ கம்யூனிகேஷன் இருக்கணும். அவங்க கண்டிப்பு வந்து எந்த விதத்துல நியாயமானது அப்படின்னு குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதோட பின் விளைவுகளையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது இல்லாமல் எதையுமே சொல்லாம நான் சொல்றதுதான் கரெக்டு அப்படின்னு ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கும். பேரண்ட்ஸ் மட்டும் பேசுவாங்க, சில்ட்ரனை வந்து பேசக்கூடாது, அவங்க வாயை திறக்கக்கூடாது, அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்ற மாதிரி ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஸோ அது கண்டிப்பாக குழந்தைங்க மனநிலையில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி குழந்தைகள் வந்து நிறைய மன பாதிப்புகளுக்கு ஆளாவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து நிறைய மனப்பதட்டம் அதிகமாக இருக்கும், எதுலேயும் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறைச்சலாக இருக்கும். இந்த ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் வந்து கண்டிப்பாக குழந்தைகளிடையே மனநல பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அது அளவாக இருக்கணும், அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு

0: குழந்தைங்க புரிஞ்சிக்கிற விதத்தில் அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல விளைவுகளை உண்டாக்கும்.
1: பேரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தை ஏதாவது தப்பாக போயிடக்கூடாது, தப்பாக பழகிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் கண்காணிக்கிறது, டைத்துக்கு வராங்களா எங்கே போகிறாங்களான்னு வேவு பார்க்குற மாதிரி உளவு வேலையிலலாம் ஈடுபடுறது, இதெல்லாம் தெரியும் போது அந்த குழந்தைக்கு ஒரு இரிட்டேட் ஆகிடுது, என்ன இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. எப்படி டீல் பண்ணுறது இதெல்லாம்?
0: குழந்தைகளை கண்காணிக்கிறோன்னா ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து எனி டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம க்வெஸ்சன் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு தான் உண்டாகும். அதனால் நிறைய பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் அவங்களுக்கு டெவலப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சொல்ல வர விஷயத்த புரிய வைக்கணும், நம்ம ஏன் கண்காணிக்கிறோம் அப்படின்றதும் சொல்லணும். ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பின்விளைவுகள் வரும், அவங்க செய்யக்கூடிய செயலால இல்லை அவங்க எங்கேயாவது சொல்லாமல் வெளியில் போகிறாங்க அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னால் அதில் பிரச்சனை இல்லை. சில குழந்தைகள் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க, சில பேர் வந்து அவங்க சொல்கிற விதத்தில் இருக்குது.
1: குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகள் அப்படின்னா வந்து அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த வயசுனால் வரக்கூடிய விஷயங்கள்லாம், உடல் ரீதியான மாற்றங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து குழந்தை வந்து பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த மெனோபாஸ் பீரியடு, வயிற்று வலி, சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும், இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, பயம் இருக்கும். அப்போ வந்து அம்மாட்ட தான் இதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ அம்மா வந்து ஓரளவு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருந்தால் தானே முடியும். அப்போ அம்மா இதை எப்படி டீல் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? ஏன்னா வந்து குழந்தைக்கு பொது ஒரு ஆதரவான ஒரு மனநிலையில் அம்மா இருந்தால் தான் குழந்தையும் அவங்கள ஃப்ரீயாக இருக்க முடியும்.
0: பொதுவாக அம்மானு இல்லை அப்பாவும், ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேர்கிட்டையுமே பிரியமாக இருப்பாங்க, ரெண்டு பேர்கிட்டையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கணும், பட் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடாது. அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். சில நேரம் வந்து மாறி மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும். சில நேரத்தில் சரின்னு சொல்லுவாங்க, சில நேரத்தில் நோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்க மனநிலையில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம். ஸோ அவங்க முதல்ல வந்து பாசிட்டிவ் ரோல் மாடலாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இருந்தால் தான் குழந்தை வந்து அவங்கள பார்த்து நிறையா லேர்ன் பண்ணிக்கும். குழந்தை அவங்க எப்படி ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறாங்கன்றதை வச்சு கம்யூனிகேஷனும் இருக்கும், ஓப்பன் கம்யூனிகேஷன், டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும். நம்ம வந்து நம்ம பேசுகிறத மட்டும் குழந்தைக்கு சொல்லாமல் குழந்தை என்ன சொல்ல வருது முதல்ல கேட்கணும். அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க இடத்துல இருந்து அவங்க ஃபீலிங்ஸை வேலிட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட அதிகமாக பொய் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரீயாக அவங்கள வந்து கண்காணிக்கலாம். கண்காணிக்கலாம்னா இப்போ இருக்கிற நடைமுறை உலகத்தில் குழந்தை என்ன பண்ணுதுன்னு நம்ம ஒரு கண் வச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும்.
1: ரோல் மாடலாக வந்து பேரண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து குழந்தை மட்டும் செல்ல தொடக்கூடாது, குழந்தை மட்டும் டிவி பார்க்கக்கூடாது, குழந்தை மட்டும் வந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிடணும், சாப்பிட்றியா ஒன்று படிக்கிறியா அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன். ஆனால் அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க, அப்பா டிவி பார்த்துட்ருப்பார், இப்படி நடக்கக்கூடிய குடும்பமும் இருக்குது. ரோல் மாடல்னால் எப்படி இருக்கணும்? இப்போ குழந்தைக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, அவங்களும் ஒரு டிவி பார்க்கணும், அவங்களும் ஒரு செல்ஃபோனில் பார்க்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணணும், அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா. இப்போ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தை ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் பாரு, அது பிறகு படிக்க வந்துடணும், இப்படி செய்கிற பேரண்ட்டும் இருக்காங்க. எப்படி எல்லாம் இருக்கணும்?
0: 10 இயர்ஸ் முன்னாடி, 15 இயர்ஸ் முன்னாடிலாம் அந்த அளவுக்கு குழந்தைகளிடையே மொபைல் யூசேஜே கிடையாது. இப்போ அந்த கொரோனாக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்த பிறகுதான் அந்த மொபைல் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. நார்மல் பேட்டர்ன் ஆயிடுச்சு நம்ம லைஃப் ஸ்டைல்லே. வந்து மொபைல் இல்லாமல் எந்த வீட்லேயும் கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபோன் இருந்த வழக்கம் போய் இப்போ ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோனு, 4 ஃபோனு, 5 ஃபோனு அந்த மாதிரி வந்து அவங்க வீட்டில் வச்சுக்கும் போது ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. எல்லா கம்யூனிகேஷனும் வந்து அவங்க வாட்ஸ்அப்பு ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கம்யூனிகேஷனும் ஃபோனில் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து இப்போ லைஃப்பில் ஒரு முக்கியமான பொருளாயிருச்சு. அதை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம வந்து எனி டைம் ஃபோன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது குழந்தை கேட்காது. ஸோ நம்ம வந்து ஒரு டைம் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் தான் நம்ம ஃபோன் பார்க்குறோம், நம்ம வேலையை நம்ம ரொட்டீனாக பண்ணுறோம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறோம் அப்படின்னும்போது குழந்தைங்க வந்து அது சரி அம்மா வந்து இவ்வளோ தான் பார்க்குறாங்க, அப்பா இவ்வளோ தான் பண்ணுறாரு, ஸோ மற்ற நேரம் நம்ம படிக்கிற நேரம் தவிர மற்ற நேரம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப முக்கியம்.
1: குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம்
0: பார்க்க விடலாம், பட் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சில பேர் ரொம்ப ஃப்ரீயாக குழந்தைகிட்ட விட்டுட்டா தேவையில்லாத

0: விஷயங்கள் எல்லாமும் ஃபோனில் வருது. இப்போ குழந்தைக்கு வந்து தெரியாது எது வந்து நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. ஸோ வந்து மோஸ்ட்லி குழந்தை வந்து கையில் ஃபோனை கொடுத்துட்டா பேரண்ட்ஸ் ஃபாதர் ஆர் மதர் வந்து அவங்க கூட போய் வாட்ச் பண்ணுறது நல்லது. கேம் விளாட்றாங்கன்னா அதில் பேரண்ட்ஸை இன்வால்வ் ஆகிக்கலாம், இல்லை அவங்க ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்கன்னா அதில் பேரண்ட்ஸும், இல்லை வேற ஏதாவது யூடியூப் பார்க்குறாங்களா அதில் வந்து பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அது ரொட்டீன் ஆகிடும் குழந்தைக்கு. ஸோ ஒரு ஏஜ் வரும்போது தான் அது ப்ரைவசி அப்படின்லாம் குழந்தை இருப்பாங்க. அப்படி அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அப்பவும் நம்ம வந்து இந்த ஃபேமிலி லிங்க்கு கூகுள் லிங்க் எல்லாம் இருக்குது. ஸோ அது மூலயமா அவங்க என்னெல்லாம் வெப்சைட் பார்க்குறாங்க, என்னெல்லாம் வந்து அவங்க ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் இருக்கிறாங்க, எந்த ஆப்பில் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ண முடியும். ஓப்பன் பிளேஸில் அவங்கள வந்து ஃபோன் வாட்ச் பண்ண சொல்லணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாரும் இருக்கிற ஹாலில் உட்காரணும், தனியாக போய் ரூமில் உட்காந்து லாக் பண்ணிட்டு ஃபோனை பார்க்கக்கூடாது.
1: இல்லை இப்போ நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, பேரம் பேத்திலாம் கூட இருந்து பேசுறதெல்லாம் வேற மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து குழந்தைக்கு தனி ரூம் கொடுத்துட்றாங்க, அந்த குழந்தை வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோனை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு கதவு தவ போட்டுறாங்க. சப்போஸ் நம்ம உள்ளே போகணும்னு பார்த்தா என் ரூமில் ஏன் உள்ளே வரீங்க, என்ன கேட்டு தான் வரணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க. இப்போ
0: மோஸ்ட்லி வந்து ஒரு காமன் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்க தவறான செயலுக்கு போக மாட்டாங்க. சரி, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடு பண்ணுறதுக்கு இதாக இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் டைமிங் ஃபாலோ பண்ணணும். இப்போ இத்தனை டைம் ஆச்சுன்னா எல்லா ஆப்பும் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த ஆப்பெல்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ ஸ்க்ரீன் டைம்னா இப்போ 9 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. வெறும் எசென்ஷியல் கால்ஸ் வர்றதுக்கு அதுக்கு மட்டும் வந்து ஆன் பண்ணிவிட்டு மற்ற நேரம் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி பெட் டைம் பெட்ரூமில் ஃபோன் வரக்கூடாது, சாப்பிடும்போது ஃபோன் வரக்கூடாது. சில பேர் நிறைய குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நம்ம ஹோட்டல்லையே பார்க்குறோம், நிறைய டீனேஜ் பீப்புள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் சாப்பிட்றாங்க. அதெல்லாமே வந்து
1: இல்லை, சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது இப்போ முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒன்று டிவி பார்த்துட்டே சாப்பிட்ணும், அல்லது ஃபோனு அதில் சேட் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அப்படி தான் வந்து ஒரு சூழல் அப்படி போயிட்டுருக்குதுன்னா அது தவறான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா வந்து உலகத்திலேயே மிக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த டீனேஜ் பசங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான், பேரண்ட்லாம் அடுத்து தான், ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்க மைண்டில் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. வெளியில் போகிறது, கண்ட நேரத்துக்கு வர்றது, லேட்டாக வர்றது. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யார் என்னென்னு எப்படி பேரண்ட்டு கண்காணிக்கணுமா, இல்லை அதில் என்ன செய்யணும், தன்னுடைய பையனுக்கோ தன்னுடைய பொண்ணுக்கோ ஃப்ரெண்டு யார் யாருங்கிறதுல எப்படி முடிவு பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: டீனேஜில் வந்து இந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸுன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, சரிங்களா. ஸோ இதனால் வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கலாம். ஸோ அந்த பியர் குரூப்புன்றது கூட படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் நிறைய வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க வீட்டில் வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி தராங்க, அவங்க ஃபேமிலி இப்படி இருக்குது, நம்ம ஃபேமிலி இப்படி இருக்குன்னு. ஸோ கம்பேரிசன். ஸோ நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணுறது, பேரண்ட்ஸ் வச்சு கேலி பண்ணுறது, இல்லை அவங்களோட ஸ்டேட்டஸ் வச்சு கேலி பண்ணுறது, இந்த மாதிரி இல்லாமல் ஈவன் ஸ்கூல் சில்ட்ரனில் டீனேஜ் பசங்கக்கிட்ட ரொம்ப காமன். அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து போதை பழக்க வழக்கங்கள், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுவுமே வந்து பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ்னால வருது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு எப்படி எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் தான் அவங்களுக்கு தெரிய வருது. போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். புது விஷயத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அந்த டீனேஜில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பியர் குரூப் இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அவங்களால அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க, சீக்கிரம் அதில் அந்த விஷயங்கள்லாம் போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த கனெக்டட்னஸ் தேவை தான். ஸோ ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, இல்லை ஒரு ஏதாவது எக்ஸிபிஷன், ஒரு சயின்டிஃபிக் காம்படிஷனில் இன்வால்வ் ஆகிறது. ஸோ அதுக்கெல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட இது இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த மாதிரி டிவியேட் ஆகிறாங்களான்னு போகிறத வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க, எங்கே போகிறாங்க, யாரோட விளையாடுறாங்க, யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முக

0: முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை புதுவை புதுமை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷில்லாங்கில் மேகாலய மக்களும் அம்மாநில அரசும் இணைந்து அவருக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். மேகாலயாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், இயற்கை அழகு ஆகியவற்றை அவர் எடுத்துரைத்தார். வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த குடியரசு துணைத் தலைவர், தொலைதூர கிராமங்களை நகரங்களுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு பகுதியில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 47,000 கோடி ரூபாய் செலவில் 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின்போது 1,011 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு மண்டல சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 326 வழித்தட கிலோமீட்டர் நீளம் கொண்ட இவை 20,700 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளன. 4 சரக்கு ரயில்களின் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அத்துடன் தாண்டா வதோதரா இடையே புதிய பயணிகள் ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். ஜோபத் தாண்டா புதிய ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 329 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 ரயில்வே திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். 1,780 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 2,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குஜராத் மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவின் பனாஜியில் நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மேற்கு மண்டலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார, தொழில் மற்றும் நிதி மையமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி, துறைமுகங்கள், புத்தொழில் நிறுவனங்கள், சுற்றுலா, கடல்சார் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் மேற்கு மண்டலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது என்று அவர் கூறினார். தற்போது மண்டல கவுன்சில் கூட்டங்கள் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இவற்றில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2004 ஆண்டுக்கும் 2014 ஆண்டுக்கும் இடையேயான காலகட்டத்தில் 25 கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும் 2014 ஆண்டுக்கு பிறகு மொத்தம் 71 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டங்களில் 1,893 விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டு அவற்றில் 1,445 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இது இக்கூட்டங்களின் செயல்திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு

0: முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முப்படைகளின் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அச்சுறுத்தல்களுக்கு உறுதியுடன் பதிலடி கொடுக்கும் சுதந்திரம் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள லக்சம்பர்க் நாட்டின் துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் புதுதில்லியில் நேற்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்தார். இந்த சந்திப்பின்போது சரக்கு போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், விண்வெளித்துறை, நிதி சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்சம்பர்க் துணை பிரதமர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த சந்திப்பின் போது பேச்சு நடத்தப்பட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தால் இரு நாடுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கிழக்கு தைமூரில் நேற்று நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பிற நாடுகளுடன் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்துவது குறித்து தேசிய தலைநகர் பகுதியில் உள்ள 63 நகரங்களின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். உலக இயன்முறை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 1996 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 8 தேதி இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டு கருப்பொருள் குறித்தும் பக்கவாதத்தை தடுப்பது குறித்தும் சென்னையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ஆண்டனி லியோ ஆசிர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் 8 தேதி உலக இயன்முறை மருத்துவ தினம். கருப்பொருள் இருதய நோய் மற்றும் பக்கவாதம், அதில் பிசியோதெரபியின் பங்கு. இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் காரணிகளையும் அதன் தடுப்பதற்கான வழிமுறைகளும். உடல் பருமன், நீரழிவு நோய், கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணர்வு, உயர் இரத்த அழுத்தம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்க்கவும், யோகா, தியானம், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், இதை அனைத்தையும் செய்தால் இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தவிர்த்து விடலாம்.
0: சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 1966 முதல் ஆண்டுதோறும் இதே நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் பூமி மற்றும் வளத்திற்கான எழுத்தறிவு என்ற கருப்பொருளுடன் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பங்கேற்க உள்ளார். நாட்டின் பெரிய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தூத்துக்குடி துறைமுகம் நேற்று முன்தினம் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 35 லட்சம் டன் சரக்குகள் கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 9.36% வளர்ச்சியாகும். இந்த நிலையில் ஒரே நாளில் 62466 டன் நிலக்கரி, 49000 டன் அணுமின் நிலக்கரி, 20671 டன் சுண்ணாம்புக்கள், 10188 டன் கந்தக அமிலம், 67 டன் காற்றாலை இறகுகள் மற்றும் 66971 டன் சரக்கு பெட்டகங்கள் என மொத்தம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகள் ஒரே நாளில் கையாளப்பட்டு ஒரு மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜகான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உள்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25. விநாயகா மிஷன் ஸ்போர்ட்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9778-9.
4: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார்
2: புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த NCD அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல அதிக ரத்த அழுத்தம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா 120-80 அப்படிங்கிற அளவுல நம்ம ரத்த அழுத்தம் வந்து இருக்கணும். அதை விட நம்ம கூடுதலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். முறையா மருத்துவரை பார்த்து மருந்துகளை எடுத்துக்கொள்வது, அதற்குன்னு பரிந்துரைக்கப்பட்ட சில எக்ஸசைஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை செய்கிறது, தகுந்த மருத்துவரின் அறிவுரைப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உணவுகள்லையும் அவங்க வந்து சேர்த்துக்கிறதுங்கிறத தவிர்க்க வேண்டியதை நிறைய தவிர்க்கணும். அதிக உப்பு சேர்ந்த உணவுகள், உப்பு அப்படின்னு பார்த்தாலே நம்ம பேக்டு ஃபுட் எல்லாத்துலேயுமே சிப்ஸாக இருக்கலாம், எல்லா வகையான உணவுகளையும் உப்பை முன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் அது கெட்டுப்போகாமல் இருக்கும். ஸோ அந்த உப்பு சேர்ந்த உணவுகளை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஊறுகாய் போன்ற வகைகள் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். நல்ல தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிபி அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ரத்த அழுத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு அடைப்புகளை வந்து தவிர்ப்பதில் வந்து பூண்டு நல்லா வேலை செய்யும். ஸோ ரத்த அழுத்தத்தை குறைப்பதிலும் பூண்டு வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ பூண்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது உணவில் ஒரு இட்லி சாப்பிட்றாங்கன்னா ஒரு 4 பல் பூண்டை ஒரு இட்லியில் ஆவியில் வேக வச்சு அந்த இட்லியோடையே சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காரக்குழம்பாவோ இல்லை ஊறுகாயாவோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றதுனால அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ எந்த மாதிரி எடுத்துக்கணும், ஆவியில் வேக வச்சு அந்த மாதிரி பூண்டு பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து நம்ம அஞ்சல்பட்டியில் உள்ள முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா சீரகம். அதில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி இரத்த அழுத்தத்தையும் அது கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்ல பயன்படும். வெந்தயம், வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்துக்களும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் வந்து நல்ல வேலை செய்யும். திருப்பி திருப்பி யூஸ் பண்ண ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது ஃப்ரை பண்ணியிருப்போம், அந்த ஆயில் வந்து ஒரு 500 மில்லியோ 1 லிட்டரோ நம்மகிட்ட மீதி வந்துன்னா அதை வந்து கொட்டணுங்கிற எண்ணமே வராது. ஸோ நம்ம திருப்பி திருப்பி பயன்படுத்தின எண்ணெய்களை பயன்படுத்துறது ரொம்ப தப்பு. அது மாதிரி பயன்படுத்துறதை தவிர்க்கணும். நிறைய மைதா மாவு போன்ற நார்ச்சத்தை இல்லாத மாவு வகைகளை வந்து பயன்படுத்துறது எல்லாம் வந்து அவங்க உணவுகளில் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. பொதுவாக ஒரே ஒன்று தான், மிகினும் குறையினும் நோய் செய்யும். எல்லாமே வந்து அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் நிறைய நோயை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லப்பட்ட மாதிரியான வாழ்வியல் முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னா நமக்கு ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து இருமல், ஆஸ்துமா, இந்த இறைப்பெருமல் சொல்லக்கூடிய சுவாச பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இந்த சுவாச பிரச்சனைகளுக்கான என்ன வகையான உணவுகள் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக வந்து இந்த ஒரு பருவகாலங்கள் மாறுது அப்படின்னா அந்த பருவகாலங்கள் மாற்றத்துலேயும் இல்லை நம்ம சுற்றி நிறைய வந்து செடி இருக்குது, தாவரங்களில் இருக்கக்கூடிய நிறைய மிஸ்ட், நிறைய தூசிகள், இதனாலெல்லாம் கூட நமக்கு இருமல், இறைப்பு நோய் போன்றதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரியான உணவு வகைகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக நோய் எதிர்ப்பாட்டிலே வந்து அதிகப்படுத்துவதற்கும் இந்த மாதிரியான உணவுகள் வந்து ரொம்ப வேலை செய்யும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்கள் இனி மழைக்காலம் இனிமேல் வரப்போகுது. இதில் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மிளகு சேர்ந்த உணவுகள் நம்ம பொரியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிளகை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சு மிளகு

0: மிளகாய் எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துறோமோ அந்த இடத்துல அந்த மிளகு பொடியை பயன்படுத்தும் போது மூச்சு குழாயை வந்து நல்லா விரித்து கொடுப்பதில், அதனோட சளி சுரப்பை வந்து கட்டுப்படுத்துறதுல தான் மிளகு நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ மிளகு பொடியை வந்து எல்லா வகையான உணவுகளையும் சேர்த்துக்கொள்றது நல்லது. அதே மாதிரி நமக்கு துளசி இலை இருக்குது, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் 4-5 துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணியை நம்ம குடிப்பதற்கு வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தூதுவளை இலை. இந்த தூதுவளை இலையை வந்து துவையல் மாதிரியாவோ இல்லை ஒரு ரசம் மாதிரி ஏதோ ஒரு வகையில் தூதுவளையும் நம்ம உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது வந்து இந்த சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக வந்து இருக்கும். இஞ்சியை வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம், இஞ்சியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் ஒரு பனங்கற்கண்டோ ஏதோ சேர்த்து அப்பப்போ எடுத்துக்கிட்டாலும் அதுவும் இந்த சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா.

நொடிகள் ஆகிட்டு இருக்குது. நாம நம்ம கேட்க போற நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி பூமி நாள் அதாவது எர்த் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உங்களுக்கான க்வெஸ்சன். பதில் தெரிஞ்சா உடனே ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 அப்படிங்கிற எஃபி பேஜ்ல போயிட்டு உங்க பேரு ஊரு என்ன பதில் அப்படின்றதையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சூப்பர் பாடல் வருது, கேட்கலாமா?

நேயர்களுக்கு ஒரு மின்துறை அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கட நகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, சாமி பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கென்னடி கார்டன், தெசபேசன், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 10 மணி முதல் மதியம் 2:30 வரை மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்படுகிறது. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்னைக்கு என்ன வேலைவாய்ப்பு செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆபீசர்ல வந்து 5 இடங்கள் வெளியாகி இருக்குது. ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆபீசர்ல 162 இடங்கள், அப்புறம் மெடிக்கல் ஆபீசர்களை அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் 115 இடங்கள்னு நிறைய இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியே இருக்குது. இதை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.recruitment.itbe அப்படிங்கிற இணையதளம், இல்லனா police.nic.in அப்படிங்கிற இணையதளத்துல போயிட்டு மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேர்களே, இந்த விண்ணப்பத்துக்கு இன்னைக்கு கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விருப்பம் உள்ளவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேர்களே, நம்ம கேட்டிருந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 அப்படிங்கிற FB பேஜ்ல போயிட்டு உங்க பேரு, ஊரு, என்ன பதில் அப்படின்றதையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் வருது, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேராரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன வேலை வாய்ப்பு செய்தி கொண்டு வந்திருக்கேன், இந்திய ரயில்வே காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. என்ஜினியர் பதவியில எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி BSc, டிப்ளமோ. வயது 18 வயதுக்கு மேல 33 வயதுக்குள்ளார இருக்கணும். 1/1/2027 படி தேர்ச்சி முறை பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா மேலும் விவரங்களை 13/9/2026 அன்னைக்கு வந்து கடைசி தேதின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு rrbappply.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல போயிட்டு மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேர்களே, உங்களுக்காக அடுத்ததா ஒரு சூப்பர் பாடல் வருது, கேட்கலாமா?

வணக்கம். மக்களே, நிகழ்ச்சியில அவங்களுக்கு கேட்டப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் பூமி நாள் எர்த் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய நேயர்கள் அவங்க சரியான பதிலையும் அவங்க பேரு ஊர் எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, உங்களுக்கு இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசின் சஹானு இயற்பியல் நிறுவனத்துல காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5, மொத்தம் 62 இடங்களுக்கான வேலைவாய்ப்பு வெளியாகி இருக்குது. இதுக்கு வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா, 15/9/2026 படி 18 வயதுக்கு மேல 33 வயதுக்குள்ள இருக்கணும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, பிளஸ் டூ டிப்ளமோ பட்டப்படிப்பு. இத பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு sahaa.ac.in அப்படிங்கிற இணையதளத்துல போய் மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், sahaa.ac.in அப்படிங்கிற இணையதளத்துல போய் மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் பாத்தீங்கன்னா 15/9/2026 கடைசி நாளா கொடுத்துருக்காங்க. நேர்களே, உங்களுக்காக வணக்கம். மக்களின் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வருது, கேட்கலாமா?

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

நேர்களே வணக்கம். மக்களே, நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் நிறைய பாடலை கேட்டுட்டு இருந்தோம், நிறைய வேலைவாய்ப்பு செய்திகளும் கேட்டோம். இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் பூமி நாள் எர்த் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா, April 22 பூமி கோளத்துல பாதுகாப்பை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் April 22 வந்து பூமி நாள் அனுசரிக்கப்படுகிறது.

0: கேள்விக்கு சரியான பதில் சொன்ன நேயர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு ராணி, ஜான் ஹாஜா நஜ்முதீன், கொடிக்கல்பாளையம் ஷாஹுல் ஹமீத் ராஜா, பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், மதுரை சோ சண்முக சுந்தரம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பட்டாளம் அப்துல் ஜலால், ராஜபாளையம் பிரபு வீரா, அன்பு எம் கெடார், ஹேமலதா, விஜயராகவன், செய்யார் சந்திரசேகர் மற்றும் தனுஷ். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதில் அளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில நிறைவா ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.
1: You know what? Guess who's back?

0: ஊரையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம்.
1: WhatsApp
3: 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். 62வது ஆசிய பசிபிக் வலையமைப்பு தகவல் மையத்தால் இன்று மும்பையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டில் 600க்கும் மேற்பட்ட இணைய வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு சுஷில் பால் கூறுகையில், அனைவருக்கும் நம்பகமான இணையத்தை நோக்கிய ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் அறிவை பரிமாறிக்கொள்ளவும் இம்மாநாடு ஒரு முக்கிய தளமாக விளங்கும் என்றார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தனது ஐக்கிய அரபு அமீரக பயணத்தின் 3ஆம் நாளான இன்று பல்வேறு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முக்கிய கூட்டங்களை நடத்தவுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய முதலீட்டாளர்கள் மற்றும் வணிக தலைவர்களை அவர் சந்தித்து பேசவுள்ளார். மேலும் ஷார்ஜா வர்த்தக மற்றும் தொழில் சங்கத்தின் தலைவர் திரு அப்துல்லா சுல்தான் அல் ஓவைசையும் டாக்டர் மோகன் யாதவ் சந்திக்கிறார். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் கால அட்டவணையை தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்துள்ளது. இதன்படி இத்தொகுதிக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9ஆம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசிதழ் அறிவிப்பு வரும் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் வேட்பு மனுக்களை வரும் 16ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்பு மனுக்கள் பரிசீலனை வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் வரும் 19ஆம் தேதி என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏரிப்பாக்கம் இன்டர்லிங்க் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருவாண்டார் கோயில் பிரதான சாலை, ஜெயாநகர், திருபுவனை ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் வரும் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தொடக்க விழாவிற்கு 9 நாட்களுக்கு முன்னதாக வரும் 10ஆம் தேதி முதல் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்குகின்றன என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. டைம் கரெக்டா 8:32 ஆகுது. இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை, உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஆனந்த் எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஜொலிக்க போற அந்த ஊர் எந்த ஊர்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனந்த் கிட்டே கேட்கலாம். ஆனந்த்
4: வணக்கம். மக்களே, நான் ஆட்சி ஆனந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நான் வந்திருக்க ஊர், இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா அவ்வளோ ஒரு அறியப்படாத ஒரு ஊர் சொல்லலாம். புதுவையில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது. ஏன்னா இந்த ஊர் வந்து கிராமப்பகுதிக்குள்ள ஒரு அடங்கியிருக்கிற ஒரு ஊர் சொல்லலாம். இந்த ஊரை சுத்தி என்னென்ன சொல்லிடுறேன், பட் அந்த ஊரை பத்தி சொல்லணும்னா இதோட பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த ஊரை வந்து ஷார்ட்டா எம்பி பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா எம்பி பாளையமா, இப்படி ஒரு ஊருக்கான்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, எம்பி பாளையம் சொல்லப்படுற முத்துப்பிள்ளை பாளையம் தான் இன்னைக்கு நம்ம புதுவை சொல்ல போக போகுது. இந்த முத்துப்பிள்ளை பாளையம் எங்க இருக்குன்னா புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில இருக்கு. இந்த முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா அரும்பார்த்தபுரம், ஜிஎன் பாளையம்,

0: சட்டக்குட்டை, வி தட்டாஞ்சாவடி, வி மணவெளி, அரசூர், சுல்தான்பேட்டை, அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து தமிழக பகுதியிலான பெரம்பை இருக்கு, இந்த பக்கம் வந்து குறும்பட்டு இருக்கு, கோபாலன் கடை, ஐயங்குட்டிப்பாளையம், கிச்சவரம்பட்டு, மூலகுளம், அப்புறம் வந்து இந்த பக்கம் மேற்கு, இந்த பகுதியை சுத்தி இத்தனை ஊர்கள் இருக்கு சொல்லலாம். இந்த முத்துப்பிள்ளைப்பாளையம் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இந்த முத்துப்பிள்ளைப்பாளையம் வந்து ஒரு விவசாய கிராமம் தான். ஒரு 40-30 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். இப்போ விவசாயம் பண்றாங்க, பட் கொஞ்சமா பண்றாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கிராம பகுதியா இருக்க ஒரு பகுதி. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நகரமயமாக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் நகரமயமாக்கலாம் நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஊர்ல வந்து என்ன ஸ்பெஷல்னா வெத்தலைக்கிழங்குன்னு சொன்னாங்க. நான் கேட்ட வரைக்கும் வெத்தலைக்கிழங்கு தான் இங்க ரொம்ப ஸ்பெஷலு. அது வாழைத்தோட்டம், எங்க பத்தில வாழைத்தோட்டம் இருக்கும். வெத்தலைக்கிழங்கு ரொம்ப பெருசா போட்டதா சொன்னாங்க. அது வந்து நெல் மட்டும் கொஞ்சம் பயிரிட சொல்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி சொல்லலாம். இந்த ஊருக்கு எப்படி வரணும்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ஊருக்கு நீங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூலகுளம் வந்துருங்க. மூலகுளம்ல இருந்து பிச்சவரம்பேட்டை வழியா வந்தீங்கன்னா கோபாலன் கடைக்கு அடுத்த ஊர் தான் இந்த முத்துப்பிள்ளைப்பாளையம். இந்த வழியா வரலாம். நீங்க விழுப்புரம் டு வில்லூர் வந்தீங்கன்னா வில்லியனூர் வழியா வந்துட்டு மூலக்கடையா வந்துட்டு மூலக்கடை டு பெரம்பை அந்த வழியா வரும்போது கோபாலன் கடை வழியா இந்த முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதிக்கு போகலாம். சோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இங்க இருக்க ஒருத்தர் கிட்ட இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: வெங்கடேசன்.
0: வெங்கடேசன் சார், எத்தனை வருஷமா முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் இருக்கீங்க?
1: 55 வருஷமா இருக்கிறோம்.
0: 55 வருஷம் நீங்க பிறந்து வளர்ந்தாலும் இந்த ஊர் தானா? சொல்லுங்க. இப்போ 55 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த முத்துப்பிள்ளைப்பாளையம் எப்படி இருந்திருக்கும்?
1: பச்சை பச்சையில விவசாயம் நிறைய நடந்தது. வெத்தலை கிழங்கு, இது வாழைத்தோட்டம், கரும்பு, இதெல்லாம் சுத்தி விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு அதெல்லாம் மூடி வீடுகள்லாம் ஆயிப்போச்சு நிறைய. இப்போதைக்கு அந்த விவசாயம்லாம் இல்லை.
0: உங்க ஊர் வந்து அவ்வளவு இந்த ஊர் அறியப்படாத ஒரு ஊர்னு சொல்லலாம். முத்துப்பிள்ளைப்பாளையம் பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வீடுகள் வந்து நிறைய எங்க பார்த்தாலும் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துல வந்துருச்சு, கொஞ்சம் டெவலப்டா வந்துருச்சு. இன்னமும் அந்த விவசாயம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன விவசாயம் பண்ணிட்டு
1: இருக்காங்க? இப்பத்திக்கு விவசாயம் பண்ணிங்கிறது வெறும் வாழைத்தோட்டம், இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெத்தலைக்கிழங்கு எல்லாம் காலி.
0: வெத்தலைக்கிழங்கு ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க, அந்த அளவுக்கு பயிரிட்டு இருப்பாங்க.
1: அப்பெல்லாம் முட்டி முட்டியா ஏத்துவாங்க. 200 முட்டி 300 முட்டி வெத்தலை ஒரு தோட்டத்துல கிள்ளி ஏத்துவாங்க. அது வந்து ஒரு முட்டின்றது வந்து 50 கவுளி 60 கவுளி வரும் உள்ள, அது உள்ள வரும். அது உங்களுக்கு ஏத்துவாங்க, லாரிலேயே ஏத்துவாங்க.
0: ஆயில் ஏத்துற அளவுக்கு விவசாயம் பண்ணாங்க.
1: ஏற்றி வெளியே போவோம், எல்லா ஊருக்கும் ஏற்றி போவோம்.
0: இப்போ இந்த முத்துப்பிள்ளை தோட்டமும்
1: அதே மாதிரி வாழைத்தோம், வாழைத்தோம் ஜோடி ஜோடியா சொல்லிட்டு கல்யாண மண்டபம், இது சாது குத்தல், மஞ்சள் நீர், எல்லாருக்கும் அதுவும் வெட்டியாச்சு.
0: எல்லா விழாக்களுக்கும் கொண்டு போவோம்,
1: எல்லா இடத்துக்கும் போவோம்.
0: அவ்வளோ ஒரு விவசாய பூமியா இந்த ஒரு இடம் தான் இப்ப மாறிட்டு இருக்குறீங்க.
1: ஆமா.
0: சரி, எப்படி இதுக்கெல்லாம் பாசனம் பண்ணாங்க? மோட்டர் வே பண்ணாங்களா இல்ல ஏரி பாசனமா?
1: மோட்டர் வேகம் பண்ணாங்க, இது ஏரி பாசனமும் வரும். ஏரி பாசனம் அதுக்கு முன்னே வந்த ஏரி பாசனம் இப்ப வரல, எல்லாம் சைடு வைக்கல ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே அங்க கிளம்பி ஏரியில திறந்து விட்டாங்கன்னா மது, அந்தந்த ஊருக்கு ஒரு ஒரு மது
0: எந்த ஏரி வைத்தணும்.
1: இது வந்து உஸ்தேரி வைத்த தண்ணி தான்,
0: சேத்துக்கு தான் கிளம்புமா?
1: ஆமா. சரி, அங்கங்க மது இருக்கும், அதாவது திறந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவாங்க தண்ணி.
0: பெரிய அளவுல இங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க.
1: ஆமா.
0: இந்த ஊர்ல என்னென்ன கோயில் இருக்கு சார்?
1: மாரியத்த கோயில் தான் இருக்கு, பொன்னிமுட்டி மாரியம்மன் கோயில் தான் இருக்கு, அதுக்கப்புறம் வைண கோயில் ஒன்னும் அதான், வேற எந்த கோயிலும் கிடையாது.
0: இப்ப உங்க ஊரை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்கு சொல்லுங்க.
1: ஊருங்களா? சுல்தான்பேட்டை, அரசூர், பெரம்பை, குறும்பட்டு, பபலன் கடை, சிச்சேரம்பட்டு, மூலகுளம், அருமாத்தபுரம், தட்டாஞ்சாவடி.
0: இப்ப உங்க ஊர்ல வந்து எல்லா வசதிகளும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு கால்நடை மருத்துவமனை இருக்கு, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு, ரேஷன் கடை எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல இருக்கு. இப்போ நிறைய வர நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப நீங்க ஒரு அடிப்படை தேவைன்னா எந்த ஊருக்கு போவீங்க? பக்கத்துல வில்லியனூர் போவீங்களா இல்ல மூலகுளம் இல்ல பாண்டிக்கு போவீங்களா?
1: வில்லியனூர் தான் அதிகமா போவோம். வில்லியனூர் தான் பக்கத்துல இருக்கிறதுனால அதுக்குதான் உடனே வில்லியனூர் தான் போகும்.
0: எல்லாமே அங்கதான்.
1: ஆமா, எல்லாமே அங்கதான், வில்லியனூர் தான் போகும்.
0: இப்ப இங்க பசங்க எதனா விளையாட்டுல ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க, இந்த ஊர்ல என்ன விளையாட்டு ஃபேமஸ் நினைக்கிறீங்க?
1: அந்த ஊர்ல என்ன விளையாட்டு? வாலிபால் தான் விளையாடுவீங்க பண்ணுவோம். வாலிபால் தான் விளையாடுவோம், வேற எதுவும் அங்க வர
0: மாட்டானோ. நீங்க சின்ன வயசுல விளையாடின விளையாட்டு வேணா இங்க இருக்கா?
1: அங்க விளையாடின விளையாட்டு எல்லாம் கபடி தான், அதெல்லாம் கிடையாது அங்க. அதெல்லாம் அந்த இதுல விளையாடுறது இல்ல, ஆள் இல்ல.
0: நீங்க ஒரு 50-55 வருஷமா இருக்கீங்க சொன்னீங்க. 55-50 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா சொல்லிங்க, பச்சை பசேல்னு இருக்கும்னு ஏதாவது மறக்க முடியாத ஒரு நினைவு இருக்கா? இது மழைக்காலங்கள்ல இதெல்லாம் ஒன்று நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஏரி உடஞ்சி தண்ணி எல்லாம் இப்போ வந்திருக்கு, உஸ்தேரி உடஞ்சி அப்பெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க.
1: ஏரி உடஞ்சி இதெல்லாம் வந்ததெல்லாம் நம்மளுக்கு எனக்கு தெரியாது, ஆனா கேள்விப்பட்டேன். உஸ்தேரி உடஞ்சி அப்படியே புற ஊர் வழியா வில்லின்னு ஒரு பெரிய குளத்துக்கு வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க அந்த குளமே ரொம்ப அங்க உடஞ்சி வந்து அதுதான் தெரியும்.
0: மீன் எல்லாம் பிடிச்சிருக்கீங்க சின்ன வயசுலங்க?
1: மீன் எல்லாம் பிடிச்சிக்கிறோம். அந்த தண்ணி வாய்க்கால்ல வர மீன்லாம் நிறைய மீன் பிடிச்சிக்கிறோம். நிறைய மீன் என்னன்னா கெளுத்தி

0: மீன், உள்ளகண்ட மீன், வெரால் மீன், சேப் மீன், இதெல்லாம் பிடிச்சிக்கிறோம். நான் இருக்கிற எல்லா மீனையும் சொல்லிட்டு திமிங்களை தான் சொல்ல நினைக்கிறேன். சேப் ரொம்ப மிஸ் பண்றீங்களா? அதெல்லாம் அதெல்லாம் இப்ப எதுவுமே இல்லையே, எங்க இருக்குது? திரும்ப வந்தா எதுப்பீங்களா? திரும்ப வரக்குள்ள பாத்துக்கலாம். வராதுன்னு நினைக்கிறீங்க இப்ப? ஆமா சரி. இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கிற ஷோ வந்து நம்ம புதுவை, இன்னைக்கு வந்து முத்துப்பிள்ளைப்பாளையம் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? முத்துப்பிள்ளைப்பாளையம் எதுக்கு ஃபேமஸ் நினைக்கிறீங்க?
1: முத்துப்பிள்ளைப்பாளையம் ஃபேமஸ் வந்து வெறும் வெத்தலை கிடங்கு தான், வெத்தலைக்கு தான் ஃபேமஸ். அதுக்கு முன்னே பேர் போனது முத்துப்பிள்ளை வெத்தலை கிடங்கு தான். இப்ப நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க?
0: நான் இப்ப பால் கறந்துங்கிறேன். பால் கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்களே.
1: அது இன்னும் இந்த பால் கறக்குது பழகி போச்சு. நான் என் வேலையை நான் பண்ணிக்கினே இருக்கிறேன்.
0: இப்ப பால் கறக்கும் போது சில பேர் பாட்டு பாடி பால் கறப்பாங்க. நீங்க எந்த பாட்டு பாடுறதே
1: இருக்காது என்கிட்ட. அந்த மாட்டுக்கிட்ட உட்காந்தாலும் மாட்டுக்காரங்க கிட்ட கூட சரியா பேச மாட்டோம். நான் மாட்டும் பாலை கறந்து வச்சு நான் மாட்டும் கிளம்பி.
0: இப்போ நீங்க கறக்குற மாடல் அமைதியான மாடல் நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பரா பேசுறீங்க. அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி.
0: மக்களே, இந்த முத்துப்பிள்ளைப்பாளையம் எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நகரமயமாக்கலாம் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் வந்து கிராமப்புறமாவே இருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த விவசாயம் இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி இந்த பக்கம் போயிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்த ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு வளர்ச்சி இந்த ஊருக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் முத்துப்பிள்ளைப்பாளையம் பதிவு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கிட்ட 8:31, 10 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய MP பாளையம், அதாவது முத்துப்பிள்ளை பாளையம், இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே ஆனந்த் அங்க இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேசுறாங்க, அந்த ஊர் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் இன்னும் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆனந்த்,
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. தி ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை, நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதுவை மாநிலம் குழவதரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் இந்த பகுதி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஊரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப ஒருத்தவங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க, இந்த ஊரை பத்தி நான் சொல்லியே தீருவேன்ட்டு. அவங்க அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: ராஜலட்சுமி.
4: ராஜலட்சுமி, மேம் எத்தனை வருஷமா முத்துப்பிள்ளை பாளையத்துல இருக்கீங்க?
5: நான் 35 வருஷமா இருக்கேன்.
4: இந்த ஊர் தான் நீங்க?
5: ஊர்தான்.
4: சொல்லுங்க, 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முத்துப்பிள்ளை பாளையம் எப்படி இருக்கும்?
5: எப்படி இருந்ததுன்னா, அப்ப வயல்வெளி எல்லாம் நிறைய இருந்தது. இப்ப வயல்வெளி கிடையாது, பில்டிங் ஆகி போயிடுச்சு. நிறைய மக்கள் வந்து இப்ப அதிகமா குமிச்சதுனால நீரோட்டத்துக்காக உள்ள நிலப்பழம் கிடையாது.
4: மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருந்த ஊர்ல.
5: மக்கள் தொகை அப்ப கம்மியா இருந்தது, இப்ப மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு.
4: ஊரை சுத்தி நிறைய நகர்கள் புதுசா உருவாயிருக்கு. சப்தகிரி நகர் இருக்கு, ராஜா நகர், நிறைய நகர் புதுசா நகர் உருவாயிருக்கு.
5: முத்துள்ள பழையத்துலன்றது இப்ப நிறைய சின்ன சின்ன நகரங்கள்லாம், தெருவுக்கு ஒரு நகர் ராதா நகர், இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எட்ரன்ஸ்ல ராதா நகர்னு இருக்கு. இது உள்ள போனீங்கன்னா முத்துள்ள பழையம். இது ஆனா மெயின் ரோடுன்றதுனால இது முத்துள்ள பழத்துல தான் சேர்த்துக்கியா வரும்.
4: ரொம்ப பெரிய ஊர் தானே இது?
5: ஆமா, பெரிய ஊர் தான். இப்பதைக்கு அது பெரிய ஊர், அப்பதைக்கு அது சின்ன கிராமம்.
4: இப்ப உங்க கடைக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிடுங்க மக்கள்கிட்ட.
5: நான் வந்து ஒரு டிஃபன் கடை வச்சிருக்கேன். இது வந்து நான் 36 வருஷமாவே தான் வச்சிருக்கேன் இந்த ஊர்ல இருந்து. இந்த கடை அப்பெல்லாம் அந்த கடைக்கு போட்டி கிடையாது, இப்ப நிறைய போட்டி, ஊருவா பெருசா ஆகி போச்சு. அதனால நான் அந்த இதுதான் பண்ணிட்டு இருக்கேன்.
4: கூட மெயின் ரோட கிராஸ் பண்ணுவோம், வாசல தாங்கல, அதனாலதான் வந்தா பார்த்து உங்க கடை. அந்த வாசலுக்காக வந்துட்டேன். இப்ப உங்க கடைக்கு நேர்ல தானே வெத்தலை கிடங்கு இருக்கும்?
5: ஆமா, வெத்தலை கிடங்கு இருந்த ஊர் தான் இது. நிறைய வெத்தலை கிடங்கு, நிலப்பழங்கள் அதிகமா இருந்த ஊரு. எல்லாமே இப்ப வந்து வீடா ஆகி போச்சு. இப்ப இந்த சுத்து வட்டாரம்னா அரசூர் பகுதி மட்டும்தான் நிலமா இருக்குது. இது முத்துள்ள பழத்துல ஃபுல்லா நிலம் கிடையாது, எல்லா வீடுங்களா இருக்கு.
4: இப்ப உங்க ஊர்ல கோவில்கள் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. எந்த கோயில் என்ன ஸ்பெஷல்?
5: நாகமுத்து மாரியம்மன் கோயில் ஸ்பெஷல் தான். இந்த ஏரியாவுக்கு நாகமுத்து மாரியம்மன் கோயில் ஸ்பெஷல். முத்துள்ள பழத்துல இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா பொன்னிமுத்து மாரியம்மன் ஸ்பெஷல் எங்களுக்கு. அது பழைய வாழ்ந்த கோயில். இந்த நாகமுத்து மாரியம்மன்றது இப்ப புதுமையா ஆனது. இப்ப இந்த கோயில்ன்றது ஒரு 10 வருஷத்துக்கு கிட்ட வந்துச்சு. அது இப்ப இந்த ஏரியாவுக்கு இந்த கோயில். இப்ப முத்துள்ள பழத்து உள்ள போறீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பொன்னிமுத்து மாரியம்மன் தான் ஸ்பெஷல்.
4: பழைய கோயில்.
5: பழைய கோயில்.
4: இந்த கோயில்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? அன்னதானம் போறீங்க, அதை சொல்லிடுங்க எனக்கு.
5: இந்த கோயில்ல அன்னதானம் எல்லாம் போடுறாங்க. அம்மா பௌர்ணமிக்குன்னா சாப்பாடு உண்டு. ஆமா, பௌர்ணமிக்கு சாப்பாடு உண்டு. தின தினம் பூஜைகள் உண்டு. அப்புறம் வந்து கிருத்திகை ஆச்சுன்னா அன்னைக்கு முருகருக்காக அது ஒரு சேவை மாதிரி செய்யறாங்க. இது சங்கட சக்திக்கு செய்யறாங்க.
4: பௌர்ணமிக்கு சாப்பாடு போடுறாங்க.
5: சாப்பாடு போடுறாங்க.
4: அதை மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஊர்ல வந்து கரும்பு, வாழைத்தோட்டம், இந்த பக்கம் நெல் எல்லாம் விளைச்சதா சொல்றாங்க. அப்பெல்லாம் நிறைய பம்பு செட் இருக்குமா? இல்ல
5: அப்ப நிறைய பம்பு செட் இருந்தது, அதெல்லாம் நிலப்பழம் வச்சிருந்தாங்க. இப்ப பம்பு செட்டே கிடையாது, அரசூர் பக்கம் மட்டும்தான் இருக்குது. அந்த பக்கம் வாழை, வெத்தலை, நெல் பயிறு, மாமரம், பூச்செடிகள் இதெல்லாம் இருக்குது.
4: ஏரி பாசனம் பண்ணதா சொல்றாங்க. ஏரி ஏரி தண்ணி இந்த பக்கம் வரும்னாங்க.
5: ஆனா இது வரைக்கும் வரலையே.
4: இல்ல முன்னாடி இருந்ததா?
5: முன்னாடி வந்து வாய்க்கா தண்ணின்றது போச்சு. இப்ப வாய்க்காலாம் அடைச்சி அவங்க அவங்க கட்டிட்டாங்க இல்லையா, பிளாட்டுக்கு நேரம். வாய்க்கா தண்ணி போறதுக்கு வழி கிடையாது. இப்ப பெரிய வாய்க்காவுக்காக

0: இந்த சைடு வாய்க்கிறாங்க.
1: ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும், திரும்பவும் 35 நிமிஷம் முடி பிரீடி போயிட்டு அந்த ஊர்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தா இருப்பீங்களா, இல்ல இந்த ஊர் போதுன்றீங்களா, இப்ப இருக்கிற இடம் போதுன்றீங்களா?
0: அந்த ஊர் தான் நமக்கு எல்லாரும் பெஸ்ட், ஏன்னா அது நிலப்பழம் காற்று வட்டம் எல்லாமே வசதியா இருந்தது. இப்ப மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்கி போச்சுன்னா போறதுக்கு வழி இல்ல.
1: உங்களுக்கு ஆட்டோகிராஃபர்ல சிறகு சர்வோட்டி வந்து சைக்கிள குடுத்துட்டா நீங்க 30 வருஷம் பிரியே போயிடுங்க ஓகேங்களா. இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கும் இந்த ஷோ வந்து நம்ம புதுவை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரை பத்தி நாங்க பெருமையா சொல்லுவோம். அந்த வகையில் இன்னைக்கு முத்துப்பிள்ளைப்பாளையம் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். உங்க ஊர்ல பெருமையா சொல்லக்கூடிய ஏதாவது விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கா, வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஏதாவது விஷயங்கள்?
0: ஏதாவது விஷயங்கள்னா நம்ம ஊர்ல அப்பத்திக்கு வெத்தலை கிடங்குன்றதுதான் ரொம்ப பேமஸான விஷயங்கள். அது வந்து எனக்குன்றது இந்த ஊருக்கு கட்டின்னு வந்தவரை தான் தெரியும். இதுக்கு முன்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் மதுரை அந்த மாதிரி சைடு, ஆனா இந்த ஏரியாவுக்கு எந்த அளவுக்கு அந்த பயிர் வெத்தலையோட விலை பேமஸா இருந்ததோ அது இப்ப அறுவடை இல்லை.
1: அப்ப பாண்டிச்சேரியில வெத்தலைக்கு ஃபேமஸ் தான் முத்துப்பிள்ளைப்பாளையம்.
0: முத்துப்பிள்ளைப்பாளையம்
1: அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் இப்ப இந்த ஊர். ஓகே மேடம், நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்.
1: மக்கள் இன்னும் நிறைய தகவல்கள் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: ஏய், இங்க தாதா கிங்.
4: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ புதுவை 102.8 ல நம்ம புதுவை கேட்டு இருக்கீங்க. டைம் கிட்ட 8:42:45 ஆகுது. இன்னைக்கே நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய முத்துப்பிள்ளை பாளையம் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. ஆட்சி ஆனந்த் அங்க இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேசுறாங்கன்னு கேக்கலாம். ஆனந்த்,
6: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ. நம்ம புதுவை, நான் தான் உங்க ஆட்சி ஆனந்த். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் காலேஜ் கிளம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப டிராபிக்காவே இருக்கும் ஏரியாலாம். இப்ப நம்ம கூட பேசுறது ஒருத்தருக்கு ரொம்ப நம்ம பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் மேடம்.
6: இப்ப சொல்லுங்க.
7: கண்ணன்.
6: கண்ணன் என்ன பண்றீங்க சார்?
7: சமையல் வேலை செய்யறேன்.
6: சமையல் வேலை செய்றீங்களா? பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஆண்கள் தான் சமையல் வேலை செய்யறாங்க. அது இது சாட்சிதான். சொல்லுங்க, எத்தனை வருஷமா சமையல் வேலை செய்றீங்க?
7: நான் ஒரு 35 வருஷமா செய்யறேன்.
6: 35 வருஷமா? அப்ப சமையல் உங்களுக்கு தெரியாத எல்லா கலையும் தெரியும் சமையல்ல?
7: அப்படி சொல்ல முடியாது. கற்றது கையளவு, கலகாத உலகளவு. எனக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சீங்கிறேன்.
6: பரவாயில்ல, இவ்வளவு வெகுளியா இருக்கீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா என்ன வீட்டுல வேலை செய்ய சொல்றாங்க. சரி, விடுங்க, அதை பாத்துக்கலாம். இப்ப எத்தனை வருஷமா முத்துப்பிள்ளை பாளையத்துல இருக்கீங்க?
7: நான் பிறந்தல இருந்தே இதே ஊர் தான்.
6: ஊர் இந்த ஊர்ல பிறந்தீங்களா?
7: தான் பிறந்தேன்.
6: சரி, நீங்க பிறந்த கண்ணை திறக்க பாக்கும் போது இந்த ஊர் எப்படி தெரியுமா?
7: இப்ப இப்பதான் முத்து டவுன் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்ன ஒத்தையடி பார்த்தா அந்த ரோடு எல்லாம். ஆமா, ஃபுல்லாவே ஒரே வயல்வெளி தான். சும்மா எங்கேயும் ஒரு ரோடு தான், அப்படிதான் இருந்தது. இப்ப அப்படியே ஆப்போசிட் டவுனை விட மிஞ்சிடுச்சு இப்ப இருக்கிற திருநிலை.
6: அப்பல வந்து கூரை வீடு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப கூரை வீடுமே இல்லைங்க.
7: கூரை வீடே கிடையாது இப்ப. அதுக்கு முன்ன கூரை வீடு தான், இப்ப கூரை வீடே கிடையாது. எல்லாமே மெத்த வீடு தான்.
6: எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல வந்துச்சு. ஸ்கூல் காலேஜஸ் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, பஸ் போக்குவரத்தும் வந்துருச்சு. உங்களுக்கு உங்க ஊர் உள்ள வந்துடுச்சு. ஓகேங்களா? எல்லா வசதியும் வந்துச்சு தானே?
7: எல்லா வசதியும் இங்க இருக்குது. இப்ப என்ன எங்க எமர்ஜென்சி தான், அதுக்கு முன்ன நாங்க வில்லூர் தான் போயோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாமே வில்லூர் தான். அதுக்கு முன்னாடி மூலம் எல்லாம் கிடையாது. இப்பதான் எல்லாமே டெவலப்மெண்ட் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சின்னு போனா வில்லூர், அதுக்கு அடுத்தது பாண்டி தான்.
6: வரும்போது பார்த்தா ரெண்டு பெரிய பெரிய வாய்க்கா போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? அதெல்லாம் இந்த ஊசி பேரி பாசனம் வாய்க்கன்னு சொன்னாங்க. அதுல குளிச்சு என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா சின்ன வயசுல?
7: சின்ன வயசுல கரசிப்பாளையம் போனவா முங்கிட்டு பெரிய பெரிய வாய்க்கா, பள்ள வாய்க்கா. அங்கதான் குளிப்போம், கை எல்லாமே அங்கதான் நடக்கும். அதுக்கடுத்து அந்த ஊர் உள்ளது அங்க அந்த காரணம் வாய்க்கா. அங்க வாய்க்கா துணி துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாமே.

0: தெரிஞ்சீங்கன்னா அங்க ரொம்ப ஜாலியா இருக்குன்னா கத்திப்பாளையம் தான், பெரிய பள்ளம் வாய்க்கா.
1: சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா இப்பெல்லாம் எனக்கு கிடைக்கிறது கிடையாது.
0: வாய்க்கால கிடையாது, வாய்க்கா எங்க எல்லாமே வந்து சைடு ஆக்கி ஆகி போச்சு. அதுக்கு முன்னே தண்ணி உச்சை வாய்க்கா தண்ணி தான் வரும்,
1: பம்பு செட் வரை இங்க இருக்குன்னு சொன்னாங்க.
0: ஆமா, சுத்திட்டு வெறும் மோட்டர் தான், எங்க பார்த்தாலும் இந்த மோட்டர் இந்த தண்ணி தான், இந்த ஊரு தண்ணி தான் வாட்டி இப்பதைக்கு. அதுக்கு முன்னே வந்து முத்திரப்பாளையம், அப்ப அதுக்கடுத்து அதே போர்ல இருக்கிறது இந்த முத்துலப்பால் தண்ணி
1: தான்.
0: அவ்வளவு ருசியா இருக்கும்.
1: இப்போ அதே மாதிரி இருக்குங்களா?
0: இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது.
1: அப்ப ஒரு பக்கெட் எடுத்து புடிச்சிட்டு
0: போயிடுறேன். இந்த முத்துலப்பால் தண்ணி முதல்ல குறை சொல்ல முடியாது இன்னை வரைக்குமே.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், விளையாட்டு அதிகமா ஃபேமஸ் சார், பசங்க என்ன விளையாடுவாங்க?
0: பசங்க வந்து சீசனுக்கு அந்த மாதிரி இப்ப விளையாடுவா, எல்லாம் கிரிக்கெட்டு வாலிபால் எதுவுமே குறை கிடையாது, எல்லாமே அந்தந்த சீசனு போட்டி புல்லு எல்லாமே.
1: நீங்க என்ன விளையாடுவீங்க?
0: நான் அதிகம் நான் விளையாட போனேன்னா அதுக்கு முன்ன வந்து குண்டு, மெயினா குண்டு. அதுக்கடுத்து வந்து போட்டி போட்டி புல்லு, அதுக்கடுத்து வந்து கிளிக்குந்தான் ரோட்ல ரோட்ல விளையாடுவோம். அது யார்
1: எல்லாமே ஒலிம்பிக் கேம்ஸ் ஆச்சா?
0: இப்ப எவருமே அந்த அந்த ஆட்டமே கிடையாது, நைட்ல நான் தூக்கமே இருக்காது. கிளி பொந்தம்ன்றது அப்படி சராசரியா ரோட்லதான் போடுவோம் நைட்ல, எனி டைம் அதே தான் ஓடும்.
1: ஆனா இப்ப ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு, அதுவும் போட முடியாது.
0: இப்ப எல்லாம் அது வாய்ப்பே கிடையாது. இப்பத்தி பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணு வந்து கிரிக்கெட் தான் தெரியுது பசங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது.
1: இதுக்கப்புறம் நம்ம சொல்லி தரோம், ஓகேங்களா?
0: ஓகே.
1: நீங்க வந்து சமையல் கடையில வந்து 35 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க செஞ்சு சாப்பிட்டு ஆகவோகுன்னு சொன்ன சமையல் ஏதாவது இருக்கா?
0: எமக்கு அது ஒண்ணு தெரியல, எங்க ஊட்டமா செஞ்சா அருமா இருக்கும் உண்மையில. அது
1: பாத்தீங்களா எவ்வளவு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஐயோ விட்டு கொடுக்காம பேசுறீங்க, பரவாயில்ல. இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரேடியோ இருக்கோம், இந்த ஷோ வந்து நம்ம புதுவை முத்துப்பிள்ளைப்பாளையம் பத்தி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். முத்துப்பிள்ளைப்பாளையம் பத்தி ரொம்ப ஃபேமஸான விஷயம் எது சொல்லுவீங்க?
0: ஃபேமஸான விஷயம் வெத்தலை கிடங்கு தான், அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது. நான் சின்ன பிள்ளைல இருந்தே பாக்குறேன், இப்பவும் அது எனக்கு வயசு 60 ஆகுது. இது வரைக்கும் இப்பதான் வந்து வெத்தலை கிடங்கு இல்லாத போயிட்டு. அதுக்கு முன்னே இந்த சுல்தான் பட்டா இந்த முத்துள்ளப்பாளையம்ன்றது வெத்தலை கிடங்கு ஃபேமஸ். வேற எங்குமே அது கட்டுறது கோட்டைக்கோப்பம் தான், இப்ப எங்குமே கிடையாது வெத்தலை கிடங்குன்றது எங்குமே. முத்துள்ள பாண்டிச்சேரியில இல்ல,
1: ஆனா இங்கதான் அதிகமா விளைச்சல்,
0: அதிக விளைச்சல் முத்துள்ளப்பாளையம் தான். இப்ப ரோட்ல மாறி போச்சு.
1: இன்னொன்னு இப்ப இந்த பாசன வாய்க்கால சொன்னீங்க, அது வருஷம் ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்கும். அந்த பாசன வாய்க்கால
0: அந்த கட்டி பார்த்த அந்த பெரிய பள்ள வாய்க்காது, அதுல எனி டைம் தண்ணி போயிருந்தா இருக்கும். இப்பதான் எதுவுமே இல்லாத போயிட்டு, எந்த வாய்க்காலும் தண்ணி வரலையே,
1: எல்லா பாசனத்துக்கும் மாத்திட்டீங்க.
0: நிலமே இல்லையா? அப்புறம் எங்க பாசனம்?
1: ஓகே, உங்க ஊர் இப்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, ஓகேங்களா? எல்லாமே உங்க ஊர் பக்கத்திலே இருக்கு, விவசாயம் இல்லைன்னா கூட எல்லா வசதியும் வந்துடுச்சு. இது எப்படி பாக்குறீங்க?
0: கிடையாது, அது எப்படி டெவலப் வரவேற்பு தான் இது, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இருக்குன்னு அவசியம் கிடையாது இல்லையா? கண்டிப்பா இது இது டெவலப்மெண்ட் நல்லதுதான்.
1: இப்போ ஒரு அடிப்படை தேவைன்னா நீங்க எங்க போவீங்க? பாண்டி போவீங்க?
0: அடிப்படை தேவைன்னா இப்பதைக்கு அது வில்லூர் தான், அது அப்ப இருந்தே இது வரைக்கும் அடிப்படை தேவைன்னா இப்ப வில்லூர். அப்ப ரொம்ப எமர்ஜென்சினாக இப்பதே மூலகுளம் டவுன் ஆயிடுச்சு. மூலகுளம் தான் ரொம்ப முக்கியமானதுனாக ஜிஹெச் தான்.
1: ஊருக்கு பக்கத்துல இன்னும் விவசாய பண்ணை இருக்கு, அது இன்னும் விவசாய பண்ணையில பம்பு செட்டெல்லாம் இருக்கு, பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்டா இருக்கு. நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கீங்க, அதானே?
0: கண்டிப்பா, அதெல்லாம் ஒண்ணு இப்பதான் எதுவுமே உள்ள போக முடியாது ஆயுதா. அப்ப அதுக்கு முன்னே எல்லாமே விவசாய பண்ணையில ஒண்ணும் கிடையாது, நினைச்சா எங்க ஒண்ணுமே அடி சுத்தி வந்து வர வேண்டியதா.
1: என்ஜாய் பண்ணிருக்கீங்க, வாழ்ந்துருக்கீங்க, சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. நன்றி சார்.
0: நன்றி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி மேடம்.
1: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதி பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:51 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி முத்துப்பிள்ளை பாளையம் இந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கு. ஆர்ஜே ஆனந்த் அங்க இருக்காங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். ஆனந்த்
4: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை, நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்த். மக்களே, என்ன சொல்ல போறேன், வேற எதுவும் இல்ல, டாடா பாய் பாய் தான் சொல்ல போறேன். ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு, ப்ரோக்ராம் முடிய வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ அடுத்த வாரம் இன்னொரு ஊர்ல இருந்து உங்களுக்கு நிறைய தகவல்களோடு நான் காத்துட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.
3: நன்றி ஆனந்த்.

0: ஆசிரமத்துக்கும் வித்யாபீடத்துக்கும் அதிக தூரம், சாலையில் ஜன நடமாட்டம் இல்லை, அதனால் வண்டி கிடைக்கிறதுக்கும் வழி இல்லை. அதனால் நடந்தே புறப்பட்டு விட்டார். கொஞ்ச நேரம் போயிருப்பார். அப்போது ஒருத்தர் கதர் உடை போட்டிருந்தவர் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட, காந்திஜி நான் வித்யாபீடத்துக்கு போகணும், கொஞ்சம் சைக்கிளை தர்றீங்களான்னு கேட்டிருக்கார். அவர் உடனே சைக்கிளை கொடுத்துட்டார். காந்தியடிகள் எப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டி பழக்கம். இந்தியாவில் அதுக்கு சந்தர்ப்பமே ஏற்பட்டதில்லை. இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சைக்கிளில் ஏறி குறித்த நேரத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். முளை துண்டு அதை அணிஞ்சிக்கிட்டு திறந்த உடம்போடு சைக்கிளில் ஏறி காலம் தவறாமல் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்த காந்தியடிகளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். காலம் தவறாமைங்கிறது ஒரு சிறந்த பண்பு, அது எல்லாருக்கும் சுலபமாக வந்துடாது. என்னப்பா நேற்றுக்கு சொன்னேன்னு அந்த காரியம் என்னாச்சுன்னா, அதுக்குள்ளே ஏப்பா அவசரப்படுற, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்மளில் அதிகம். அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டனுடைய செயலாளர் ஒருத்தர் ஒரு நாள் காலதாமதமாக வந்தாராம். ஏன் லேட்டுன்னு கேட்டிருக்கார். என்னுடைய கை கடிகாரம் ரொம்ப மெதுவாக ஓடி இருக்குது, அதுதான் காரணம்னாராம். இதுக்கு பரிகாரம் என்னென்னா, ஒன்று நீங்கள் உங்கள் கை கடிகாரத்தை மாற்றணும், அல்லது நான் என்னுடைய செயலாளரை மாற்றணும் அப்படின்னாராம் வாஷிங்டன். கான் அப்துல் கஃபார் கான் என்ன சொல்கிறார் தெரியுமா? வார்தாவில் நான் தங்கியிருந்தப்போ காந்திஜி குறித்த நேரத்தில் அலுவல்களை செஞ்சு முடித்தது என்னை ரொம்பவும் கவர்ந்தது. சாப்பிட்றது, நடக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, தூங்கிறது, இது எல்லாமே அவர் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவார் அப்படிங்கிறார். நான் எங்கே போனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு கால் மணி நேரம் முன்னாடியே போய்டுறது வழக்கம். அந்த பழக்கம் தான் என்னை மனுஷனாக்கியிருக்கு அப்படிங்கிறார் நெல்சன். 3 மணி நேரம் முன்கூட்டியே போனாலும் போகலாம், 1 நிமிஷம் கூட பின்தங்கிடப்படாதுங்கிறார் ஷேக்ஸ்பியர். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, நாளையிலேருந்து நாம் செய்கிற தவறுகளுக்கு ஆங்கிலேயர்கள் மீது பழி போட முடியாது அப்படின்னார். எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போல்லாம் காலம் சம்பந்தமாக யார் கவலைப்படுறாங்க? ஒருத்தர் அப்படி தான் அவசரமாக ஆஃபீஸுக்கு புறப்பட்டார். ஆஃபீஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாப்பாடு போடுன்னார். இன்றைக்கி சமையல் கொஞ்சம் லேட் ஆகும், இப்போ பழைய சோறு தான் இருக்குது, அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுக்குங்களேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. இவர் கொஞ்சம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், சரி ஒன்று செய்கிறேன், முதல்ல பழைய சோறு சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு திரும்பி வரேன், அதுக்குள்ளே உன்னுடைய சமையல் முடிஞ்சிருக்கும், அதையும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு புறப்படுறேன் அப்படின்னார். இவரெல்லாம் எந்த காலத்தில் ஆஃபீஸுக்கு வந்து சேர்றது?
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேர்களே, புதுச்சேரி அரசின் மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, சில பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 10:30 முதல் மதியம் 2:30 வரை ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, சுவாமி பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கெனடி நகர், தெபேசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகம் முற்றிலும் தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
6: இது FM Rainbow 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு சாலை, அதுல காந்திஜி ஒரு நாள் வேகமா நடந்து போயிட்டு இருக்கிறார். குஜராத் வித்யா பீடத்தின் நிர்வாக சபை கூட்டம் நடக்க போகுது, அதுல காந்திஜியும் கலந்துக்க வேண்டியவர். அவரை அழைச்சிக்கிட்டு வர வண்டி உரிய நேரத்துல போய் சேரல. வண்டி வரலன்னு தெரிஞ்சதும் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கால்நடையாவே புறப்பட்டு

0: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 20,700 கோடி ரூபாய் மதிப்பிலான 326 வழித்தட கிலோமீட்டர்களை கொண்ட மேற்கு பிரத்யேக சரக்கு வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். அடுத்த தலைமுறை 6G நெட்வொர்க்குகளின் வளர்ச்சியை வடிவமைப்பதை நோக்கமாக கொண்ட சர்வதேச முன்னெடுப்பில் அமெரிக்கா மற்றும் 24 பிற நாடுகளுடன் இந்தியா இணைந்துள்ளது. அமெரிக்காவின் மியாமியில் நடைபெற்ற G20 புத்தாக்க அமைச்சர்கள்

மாநாட்டின் இடையே மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணை அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, அமெரிக்க வர்த்தக செயலாளர் திரு ஹோவர்ட் லட்னிக்கை சந்தித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியானது. சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு கல்வி அறிவு என்பது அறிவு, வாய்ப்பு மற்றும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான வழியை காட்டுகிறது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். கல்வியின் மாற்றும் சக்தியை கொண்டாடுமாறும், கற்றல் பயணத்தில் யாரும் பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்யவும் வலியுறுத்துவதாக அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தமது சவுதி அரேபியா பயணத்தின் போது அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அகில இந்திய வழிகாட்டுதல் குழு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் தாம் கலந்து கொண்டதாகவும் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தங்கன் தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது படைக்கலன்களை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தவிர்க்கும் நோக்கில் தேர்தல் முடியும் வரை புதிய படைக்கலன்கள் உரிமம் வழங்கப்படாது என்றும், அத்தொகுதிக்குட்பட்ட படைக்கலன் உரிமம் பெற்றவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் தங்களது படைக்கலன்களை ஒப்படைத்து அரசுடன் ஒத்துழைக்குமாறு உத்தரவிடப்படுகிறது என்றும் கூறினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: நேர்ல நேரம் 9:03 ஆகுது. நேயர்களை கேட்கலாம் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598-51-05. மறுபடியும் சொல்றேன், 7598-51-05 நம்பருக்கு உங்க பேரு, ஊரு, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்றது எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேர்களே, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நிகழ்ச்சியில முதலாவதா பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் கோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கேட்கலாமா?

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

நிர்வாகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொள்மகொண்டான்ல இருந்து பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பர் பாடல் கேட்டிருக்கிறாங்க, கேட்போமா? அதுக்கு முன்னாடி நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 நம்பருக்கு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: என்ன பாடல் வேணும் அப்படின்றதையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: நேயர்களே, மின்துறை அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சந்திரதாஸ் சுவாமிகள் நகர், ஜஹராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கென்னடி கார்டன், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 10:30 முதல் மதியம் 2:30 வரை மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்படுகிறது.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி நேர்விருப்பம். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னா சென்னையில இருந்து சரஸ்வதி கேட்டிருக்காங்க. மரியான் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: நேர்களே, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, வடவெளியிலேருந்து லூயிஸ் செல்வராஜ் விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரில் கேட்டுக்கிற நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொம்மை நாயகன் பட்டியில இருந்து செல்வம் கேட்டிருக்கிறாங்க, வானத்தை போல திரைப்படத்துல இருந்து. நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 நம்பருக்கு. உங்க பேரு ஊரு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்றதையும் சேர்த்து டயல் பண்ணி

நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, மாவடியான் கோயில இருந்து ரகுபதி, தங்க பொண்ணு, மனோஜ்குமார், காவியா, அவங்களாம் தசரா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கேட்கலாமா?

நான் சொல்லி கொடுத்த மாதிரி அடிக்குவேன். 90 மந்தையா? ஏன் நைட்டு எடுத்து உள்ள போட்டு அடி சொல்ற. பறைய கொட்டு, பறைய கொட்டு, சர்வச

0: நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில இன்னைக்கு பாடல் கேட்டிருந்த நேயர்கள் யார் யாரு அப்படின்னா, காரைக்கால் சேப்பு விஜயராகவன், தங்கப்பாண்டி, முதலியார்பேட் நாகை பாபு, சத்யா, உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், ஓடி சுரேஷ், கள்ளக்குறிச்சி ஹேமலதா, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, அந்தோனிராஜ் சென்னை, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி, கனிஷ்மா. நேர்களே, இன்னைக்கு இவங்க கேட்ட விருப்ப பாடல்களை ஒளிபரப்ப முடியல. நாளைக்கு இதே நேரம் மீண்டும் முயற்சி செய்யுங்க, உங்களுடைய பாடலும் இடம்பெறும். நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு நேர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார்? ராம், சென்னையிலிருந்து. பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பாதுகாப்பு படைகளுக்கான 1.1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மூலதன கொள்முதல் திட்டங்களுக்கு பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்திய ராணுவத்திற்காக ரசாயன, உயிரியல், கதிரியக்க மற்றும் அணுசக்தி, உளவு வாகனங்கள், இலகு ரக ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றை கொள்முதல் செய்வது இந்த திட்டங்களில் அடங்கும். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாகவும் நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் புதுச்சேரியில் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சுவர் விளம்பரம், போஸ்டர்கள், பேனர்கள், கட்அவுட்கள் போன்றவற்றை பொது மற்றும் தனியார் கட்டிடங்கள், வாகனங்கள், அரங்குகள் போன்ற பொது இடங்களில் வைக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் வாகனங்களில் அரசியல் தொடர்பான கொடிகள், ஸ்டிக்கர்கள், படங்கள்

போன்றவைகளை உபயோகப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாட்டு அதிகாரிகளுக்கும் இடையிலான ஆலோசனைக் கூட்டம் இன்று டாக்காவில் நடைபெறுகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரூனாக் சௌஹான், அஷ்மிதா சாலிஹா, மால்விகா பன்சோத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மறுபடியும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கிட்ட 10:03:22 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி கேம் ஷோல என்ன கேம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான சவால் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம் தமிழ் பழமொழிகளை இல்லையா. ஆனா இன்னைக்கு பழமொழியை வந்து நான் சொல்ல போறது கிடையாது, அதுக்கு பதிலாக அதோட அர்த்தத்தை மட்டும் நான் சொல்ல போறேன். அந்த விளக்கத்துக்கு பொருத்தமான பழமொழி என்ன அப்படிங்கறத நீங்க யோசிச்சு சொல்ல போறீங்க, கால் பண்ண போறீங்க. 2271760 and 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் செத்ரால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. ஓகே, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா அந்த பழமொழிக்கான விளக்கம் எங்கம்மா அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் சொல்றதுனால உங்களுக்காக ஒரு ஈஸியான விளக்கம் சொல்ல போறேன், ஓகேவா? வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நேரம் கடந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம வருத்தப்பட்டு ஒண்ணுமே பலன் கிடையாது, ஓகேவா? இதுதான் உங்களுக்கான விளக்கம். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கணும். நேரம் கடந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளவுதான் ஃபீல் பண்ணாலும் ஒரு யூஸும் கிடையாது. இதுதான் வந்து விளக்கம். இந்த விளக்கத்துக்கான பழமொழி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு பாடல் உங்களுக்காக மாரிப்பட்டிலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல. இது கெட் செட் கோ டைம். கரெக்டாக 10:10 ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பழமொழிக்கான விளக்கத்தை நான் சொல்லுவேன். அது என்ன பழமொழி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் முதலாளிப்பேட்டில இருந்து தங்கப்பாண்டி பேசுறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலம். யார் பேசுறீங்க?
1: முதலாளிப்பேட்டில இருந்து தங்கப்பாண்டி.
0: தங்கப்பாண்டி சார், நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சார், அதாவது விளக்கம் சொல்லியாச்சு, அந்த பழமொழி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: புரிச்சாச்சு மேடம்.
0: என்ன பழமொழி அது? இன்னொரு பழமொழி வந்து உங்களுக்கு இலவசமா கேட்கப்படும். ஓகேவா? லைவ்ல கேக்கலாமா? எதையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சின்ன விளக்கம், எதையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். இதுக்கான பழமொழி என்ன?
1: எதையும் ஆராய்ந்து செய்ய பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் அப்படிங்கிறீங்களா?
0: சொல்லுங்க.
1: தெரியல மேடம்.
0: தெரியல. எதையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க.
1: எதையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். யோசிச்சு முடிவெடுன்றீங்களா?
0: ஓகேதான், கிட்ட வந்துட்டீங்க, கிட்ட கண்டுபிடிச்சிருங்க. அப்படி
1: அப்புறம் வாங்க. மேடம்
0: தெரியல தெரியல. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஓகேவா? எதையும் ஆராய்ஞ்சு நம்ம செய்யணும். எதையும் வந்து தெரியாம
1: போயிட்டு காலை விட.
0: ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம். நன்றி கொடுத்ததுக்கு. நன்றி
0: நன்றி. அவங்களுக்கான பழமொழி, அதனாலதான் ஆன்சர் சொல்லியாச்சு. ஓகேவா? உங்களுக்கான அடுத்த பழமொழிக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, பக்குவம் பெற்ற ஒருவரால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படும். பக்குவம்

கோபம் பெற்ற ஒருவரால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படும் அப்படிங்கிறது தான் பழமொழி. ஓகேவா? பதில் சொல்ல நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து தான் நேயர் வந்திருக்காங்க, கேட்கலாம் யாருன்ட்டு. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, பழமொழியோட விளக்கத்தை சொன்ன உடனே இவன் ரொம்ப ஆர்வமா வந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, நீங்க கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க, நம்பர் அதே தான், தொடர்ந்து கேளுங்க. அதப்பம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:17:35 ஆகுது. இன்னைக்கு பழமொழிக்கான விளக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன பழமொழி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லி கலக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்து வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க? உங்களுக்காக நான் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, பக்குவம் பெற்ற ஒருவரால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படும். இதுக்கான பழமொழி என்ன?
4: தழைத்த மரத்துக்கு நிழல் உண்டு.
3: தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு. கண்டுபிடிச்சிட்டீங்க எப்படியோ. கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படின்னு
4: நினைச்சேன்.
3: தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு, அது எந்த மரமானாலும் ஓகே தான். ஓகேவா? நமக்கு வேண்டியது பழமொழி, தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு அப்படிங்கறது கரெக்டான பதில். ஓகே, இன்னொன்னு கேக்கலாமா? கேக்கிட்ட குணத்தால் தீயவர்களாக இருப்பவர்கள் வெளிப்புறத்தில் தங்களை நல்லவர்களாக காட்டிக் கொள்வதை இந்த பழமொழி உணர்த்துகிறது. அது என்ன பழமொழி? என்ன பண்ணலாம்? அதுக்குதான் கேக்குறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. குணத்தால் தீயவர்களாக இருப்பவர்கள் வெளிப்புறத்தில் தங்களை நல்லவர்களாக காட்டிக் கொள்வதை இந்த பழமொழி உணர்த்துகிறது. அது என்ன பழமொழி?
4: வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
3: சாம்பசிவம் சார், ஆன்சர் தெரியுமா?
5: பசுத்தோல் போர்த்திய புலி.
3: பசுத்தோல் போர்த்திய புலி. சரி, ஓகே, இன்னொன்னு சொல்லலாம்.
5: என்ன சொல்லலாம்?
3: வேற ஒன்னு ட்ரை பண்ணுங்களா. குணத்தால் தீயவர்களாக இருப்பவர்கள் வெளிப்புறத்தில் தங்களை நல்லவர்களாக காட்டிக் கொள்வதை உணர்த்துகிறது. இது வேற ஒண்ணும் இருக்கு.
5: இதுதான் பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன். வேற என்ன
3: சொல்லுங்க? சொல்றதும் அதை விட பொருத்தமா இருக்கும். நீங்க சொல்றத விட ரொம்ப பொருத்தமா இருக்கும். சரி, ஓகே, யார் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நன்றி, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான விளக்கம் இதுதான், குணத்தால் தீயவர்களாக இருப்பவர்கள் வெளிப்புறத்தில் தங்களை நல்லவர்களாக காட்டிக் கொள்வதை இந்த பழமொழி உணர்த்துகிறது. அது எந்த பழமொழி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.
6: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கணாயுது FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே.

0: மத்திய அரசு ரூபாய் 78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
2: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
7: வெல்கம் பேக் டு தி ஷோ. FM Rainbow புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:32:38 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில பழமொழிக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டு, அது என்ன பழமொழி அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ உங்களுக்காக ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். குணத்தால் தீயவர்களாக இருப்பவர்கள் வெளிப்புறத்தில் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்வதை உணர்த்துகிறது அப்படின்றதுக்கு ஏற்கனவே ஒரு நேயர் வந்து ஒரு பழமொழி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பழமொழியும் சொல்லலாம், அடி நாக்கில் நஞ்சு நுனி நாக்கில் அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கான அடுத்த பழமொழிக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே நமக்கு தெரியும். இதுதான் விளக்கம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான விளக்கம். இந்த விளக்கத்திற்கான பழமொழி என்ன அப்படிங்கறத நீங்க தெரிவிக்கலாம். 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா தெரிவிக்கலாம். 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பர்ல நீங்க உங்களுடைய பதில வாட்ஸ்அப் மூலமா தெரிவிக்கலாம். ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாகவே அதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே நமக்கு தெரிய வரும். இதுதான் உங்களுக்கான விளக்கம். இதற்கான பழமொழி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. பாடல் உங்களுக்காக

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கிட்ட 10:38 28 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு பழமொழிக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன பழமொழி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? கடைசியா என்ன பழமொழிக்கான விளக்கம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே நமக்கு தெரியும். இதுதான் பழமொழிக்கான விளக்கம். இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கறது தான் பழமொழி. கரெக்டான பதில நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க, யார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கவிதா சேலம்ல இருந்து, சுரேந்தர் புதுச்சேரியில இருந்து, செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கனிஷ்மா, இவங்க எல்லாம் வந்து கரெக்டான பதில் சொல்லிருக்காங்க. சோ பதில் சொன்னவங்களுக்கு பாராட்டுகள். ஓகே, உங்களுக்கான அடுத்த பழமொழிக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, குற்றம் செய்தவனின் மனசாட்சி அவனை வருத்தி கொண்டிருக்கும். குற்றம் செய்தவனின் மனசாட்சி அவனை வருத்தி கொண்டிருக்கும் அப்படிங்கறது தான் உங்களுக்கான விளக்கம். அது எந்த பழமொழிக்கான விளக்கம் அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எந்த பழமொழி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:44:33 ஆகுது. இன்னைக்கு பழமொழிக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன பழமொழி அப்படிங்கறதா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? கடைசியா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, குற்றம் செய்தவனின் மனசாட்சி அவனை வருத்தி கொண்டிருக்கும் அப்படிங்கறது தான் விளக்கம். அதுக்கான பழமொழி என்னன்னு கேட்டிருந்தா இல்லையா, குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்கும் அப்படிங்கறது தான் பழமொழி. ஓகேவா? கரெக்டான பதில் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அரும்பாவூர்ல இருந்து சுவாமிநாதன், கலைவாணி கனிஷ்மா, செஞ்சு சிங்கவரம், புதுச்சேரி சுரேந்தர், முத்தியால்பேட் ராகேஷ், வண்டிப்பாளையம் கோகிலா, இவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள். அடுத்த பழமொழி உங்களுக்காக என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்து முடிக்க முடியும் என்ற மன உறுதி கொண்டால் அதனை செய்யும் வழிகளும் தானாக பிறக்கும். ஒரு செயலை செய்து முடிக்க முடியும் என்ற மன உறுதி கொண்டால் அதனை செய்யும் வழிகளும் தானாக பிறக்கும் அப்படிங்கறதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம். அது எந்த பழமொழி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ புதுவை 102.8ல, இது கெட் செட் கோ.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. இது கெட் செட் கோ. டைம் கிட்ட 10:50 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு பழமொழிக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன பழமொழி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசியா என்ன பழமொழி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு செயலை செய்து முடிக்க முடியும் என்ற மன உறுதி கொண்டால் அதனை செய்யும் வழிகளும் தானாக பிறக்கும் அப்படிங்கறது தான் ஒரு பழமொழிக்கான விளக்கம். இது எந்த பழமொழிக்கான விளக்கம் அப்படிங்கறத உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ கரெக்டான பதில் என்ன அப்படின்னா, அந்த பழமொழி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கறது தான். நமக்கு கரெக்டா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க கலைவாணி கனிஷ்மா, செஞ்சி சிங்கவரத்துல இருந்து, புதுச்சேரியில இருந்து சுரேந்தர், முத்தியால்பேட்ல இருந்து ராகேஷ், வண்டிபாளையம்ல இருந்து கோகிலா, அண்ட் தூத்துக்குடி முல்லக்காடுல இருந்து பாபு. இவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள். உங்களுக்கான அடுத்த பழமொழி, கடைசி பழமொழி என்ன அப்படின்னா, திறமைசாலி தன் ஆற்றலால் சாதாரண பொருட்களையும் கொண்டு ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்வான். திறமைசாலி தன் ஆற்றலால் சாதாரண பொருட்களையும் கொண்டு ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்வான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான விளக்கம். ஓகேவா, இந்த பழமொழி விளக்கத்துக்கான பழமொழி என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8ல். இது கெட் செட் கோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:55:43 ஆகியாச்சு. டைமை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கும். கடைசியாக என்ன பழமொழிக்கான விளக்கம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, திறமைசாலி தன் ஆற்றலால் சாதாரண பொருட்களையும் கொண்டு ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்வான் அப்படிங்கிறது தான் பழமொழிக்கான விளக்கம். அது என்ன பழமொழி அப்படின்னா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நமக்கு கரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணவங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, கலைவாணி கனிஷ்மா, செஞ்சு சிங்கவரத்திலிருந்து, வண்டிப்பாளையம்லிருந்து கோகிலா, முள்ளக்காடிலிருந்து பாபு, பாண்டிச்சேரி வேல்ராம்பேட்டிலிருந்து சிவலிங்கம், தமிழ்ச்செல்வி, தர்மா மற்றும் ரஞ்சித், இவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள். கேட்க போற பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: நேரம் 11 மணி. கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கைக்கு செல்கிறார். நீண்டகால கூட்டாண்மை மற்றும் ஆழமான வரலாற்று நாகரீக தொடர்புகளுக்கு அப்பால் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற நோக்கில் இலங்கை தலைவர்களுடன் பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். பாரத ரத்னா டாக்டர் பூபன் ஹசாரிகாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். ஹசாரிகாவின் இசை அசாமி கலாச்சாரத்தை அதன் பன்முகத்தன்மையுடன் உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றதாகவும் அவரது பாடல்கள் காலத்தை கடந்து சமூகத்தை ஒற்றுமையாக வைத்திருக்கும் நெறிமுறைகளை பிரதிபலிப்பதாகவும் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்திலுள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் மருத்துவக் கல்லூரியில் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் ஆகியோர் இணைந்து கீமோதெரபி பகல் நேர பராமரிப்பு பிரிவை இன்று மதியம் 1 மணிக்கு திறந்து வைக்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ராஜேந்திர சுக்லாவும் கலந்து கொள்கிறார். மேலும் மருத்துவர்கள், அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தல்களை முன்னிட்டு இன்று நடைபெறும் சத்ரா சம்வாத் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தை கருத்தில் கொண்டு டெல்லி போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து மாற்றங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் அறிவிக்கப்பட்ட போக்குவரத்து வழித்தடங்களை பயணிகள் தவிர்க்கவும், மெட்ரோவை பயன்படுத்தவும், சாலையோரத்தில் வாகனங்கள் நிறுத்துவதை தவிர்க்கவும், பயணத்திற்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்கவும் டெல்லி போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

11:03 ஆகிட்டு இருக்கேன். இனி கேட்கலாம் மெலடி மேஜிக். இதமான மெல்லிசை பாடலோட வருது இது மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில வர பாடல் சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் சாஷா திருப்பதி பாடியிருக்கும் பாடல்.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து சீன்ரால்டன் குரல்களில் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது சீதாராமன் திரைப்படத்திலிருந்து சாய் விக்னேஷ் குரல்களில் பாடல்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நிகழ்ச்சியில அடுத்ததா வருது மாமன்னன் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்களில் பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மேஜிக் நிகழ்ச்சியில வருது விவேகம் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார், சாஷா திருப்பதி குரல்களில் பாடல்.

key, D major. Time signature 24. BPM 76. Song, Purumanam.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது 7 அறிவு திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மேகா குரல்களில் பாடல்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில நிறைவா வருது யாரடி நுண்ணோகினி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ரீதா குரல்களில் பாடல்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடக்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நவீன தொழில்நுட்பங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ரயில் ஹரியானாவில் உள்ள 89 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது என்று கூறினார். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் கால அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி இத்தொகுதிக்கான வாக்குப்பதிவு 6ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசிதழ் அறிவிப்பு வரும் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் வேட்பு மனுக்களை வரும் 16ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்பு மனுக்கள் பரிசீலனை வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் வரும் 19ஆம் தேதி என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த 19 தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். மேலும் புதிதாக தேர்வாகி ஆயுதப்படையில் உள்ள காவலர்கள் போக்குவரத்து காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஐஸ்லாந்தில் சர்வதேச வால் சண்டை கூட்டமைப்பு சார்பில் டூர்னோய் சேட்டலைட் தொடர் நடைபெற்றது. இதில் 13 நாடுகளிலிருந்து வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். பெண்களுக்கான சாப்ரே பிரிவில் இந்தியாவின் பவானி தேவி லித்துவேனியா வீராங்கனையை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்றைய தினத்தோட வரலாற்று நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக. வாரணமாயிரம் படத்தில் இருந்து.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று டைம் கரெக்டா 12:10:05 இருளில் இருக்கும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்றும் உயர்ந்த தானம் கண்தானம். உயிர் பிறந்த பிறகும் இரண்டு பேருக்கு உலகை காணும் வாய்ப்பை வழங்கும் அற்புதமான பரிசு இது அப்படின்னே சொல்லலாம். வரலாற்றில் இன்றைய தினம் தேசிய கண்தான தினம். இந்தியாவில் தேசிய கண்தான தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 கடைபிடிக்கப்படுது. இந்த நிகழ்வு ஆகஸ்ட் 25 ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் 8 வரைக்கும் முடிவடையுது. இந்த காலகட்டத்தில் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் ஊக்குவிக்கும் வகையிலும் இந்திய அரசு சார்பில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. பார்வை நம்முடைய கண்களோடு மட்டும் நிற்காமல் மற்றொருவரின் வாழ்விலும் தொடரட்டும். தொடர்ந்து பேசலாம் தெரிஞ்ச சில விஷயங்கள். தெரிஞ்ச சில விஷயங்களையும் தெரியாத பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:16:47 ஆகுது. ஒரு புத்தகம் வாழ்க்கையை மாற்றும், ஒரு எழுத்து எதிர்காலத்தை உருவாக்கும். கையில பேனா பிடிக்கும் அந்த முதல் நொடியிலிருந்து ஒரு மனிதனின் உலகம் விரிவடையுது. படிக்க தெரிஞ்சா வாய்ப்புகள் திறக்கும், எழுத தெரிஞ்சா கனவுகள் நனவாகும். வரலாற்றில் இன்றைய தினம் உலக எழுத்தறிவு தினம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே எழுத்தறிவு பெறணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினமா கடைபிடிக்கப்படுது. 1965 யுனெஸ்கோவின் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இதுலதான் உலக எழுத்தறிவு தினம் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் சமுதாயங்களுக்கும் எழுத்தறிவு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத எடுத்துரைக்கிறது தான் இந்த நாளோட குறிக்கோளா இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS ரோட், திருச்சி.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்றைய டைம் கரெக்டா 12:27 ஆகுது. சிரிப்பு அப்படிங்கிறது மனதுக்கு கிடைக்கும் சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம். அந்த சிரிப்பை எழுத்தின் வழியாக ஆயிரக்கணக்கான வாசகர்களின் மனதில் விதைத்த நகைச்சுவை எழுத்தாளர் ஆர் மகாதேவன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. பிரபல நகைச்சுவை எழுத்தாளர்களுள் ஒருவனான தேவன் எனப்படும் ஆர் மகாதேவன் அவர்கள் 1913 செப்டம்பர் 8 கும்பகோணத்தை அடுத்த திருவிடைமருதூர்ல பிறந்திருக்காரு. இவருடைய பல படைப்புகள் சின்னத்திரையில தொடர்களா வெளிவந்திருக்கு. இவர் சென்னை எழுத்தாளர் சங்க தலைவரா 2 பதவி வகிச்சிருக்காரு. இவர் வாசகர்களால அடுத்த தலைமுறை எழுத்தாளராக பார்க்கப்பட்டவர் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் எழுத்துலகின் சார்லஸ் டிக்கின்ஸ் அப்படின்னு அசோகமித்திரன் இவரை குறிப்பிட்டிருக்காரு.

கால் நூற்றாண்டு காலத்து கதைகள், நாவல்கள், கட்டுரைகள் எழுதி குவிச்சிருக்காரு. உலக விஷயங்களை யதார்த்தமான கதைப்போக்காக மாற்றி உள்ளங்களில் புகுத்திய தேவன் அவர்களின் பிறந்த தினம் என்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: டெபாசிட். நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:34:11 ஆகுது. சில இசைகள் காதல மட்டும் ஒலிக்காது, மனசுலயுமே என்னைக்குமே நிலைச்சிருக்கும். அப்படிப்பட்ட மந்திரத்தை வயலின் நரம்புகள்ல உயிர்ப்பித்த இசை மேதை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை நினைவு கூறும் நாள் என்று. கர்நாடக இசையின் கம்பீரத்தையும் எளிமையையும் உற்சாகத்தையும் ஒரே வயலின்ல பேச வைத்தவர் அவர். இசைக்கு எல்லை இல்லை அப்படிங்கறத தன்னுடைய வாசிப்பால உலகுக்கே உணர்த்தியவர். வயலின் வாசிப்புல தனக்குன்னு ஒரு தனித்துவமான பாணியை உருவாக்கி சாமானிய மக்களிடமும் கர்நாடக இசையை கொண்டு சேர்த்த பெருமை இவருக்கு இருக்கு. இந்திய அரசின் உயரிய பத்மஸ்ரீ விருது, சங்கீத நாடக அகாடமி விருது மற்றும் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் நினைவு தினம் இன்று. கேட்க போற பாடலோட இன்றைய வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையின் 3 பிரிவுகளை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் இந்த வழித்தடத்தில் புதிய சரக்கு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். வதோதரா டாண்டா ரோடு இடையிலான பயணிகள் ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். இது தவிர ரயில்வே மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இன்று மாலை மும்பை செல்லும் பிரதமர் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமது இலங்கை பயணத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது 3 நாள் பயணத்தின்போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதால் அதனை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு பெற்று மிகுந்த பயனடைந்து வருவதாக தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது. கை நாட்டு தான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாள்ல படிக்க வைக்கல. நானும் மாடு மேய்க்குவோ, நாத்து நடுவோ, பில்லுக்கு போவோ, அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கினு இப்போ நல்லா படி

0: அடிக்கிறேன், எழுதுறேன், என் கையெழுத்து போடுறேன், பஸ்ஸுக்கு எங்கன்னா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்க்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது. இப்போ நான் சலான் எழுதி தரேன். பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
2: செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு இயக்க தலைமை செயல் அதிகாரி திரு சௌரப் விஜய், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஸ்வீடனுக்கு உள்ள அனுபவத்தை இந்தியா பகிர்ந்து கொள்ளும் என்றார். இது தொடர்பாக புதுதில்லி வந்துள்ள ஸ்வீடன் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கான ஸ்வீடன் துணை தூதர் எக்னஸ் ஜூலின் பேசுகையில், வர்த்தகம் மற்றும் புத்தாக்க துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு துறைகளில் ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் இருப்பதாகவும் எக்னஸ் ஜூலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜஸ்கயான் இந்தியா வருவதையொட்டி அந்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் இந்தியா முக்கியமான நாடாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அதிபரின் இந்த பயணத்தின்போது இந்தியாவுடனான நீடித்த ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஜேவியர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போதைய உலகின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் அந்நாட்டிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திரு ஜேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அந்நாட்டின் தொழிலாளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விசா கட்டண உயர்வு காரணமாக அமெரிக்க தொழில்துறையினர் உள்நாட்டு தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி வர்த்தகம் சார்ந்த துறைகளில் தகுதி வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாடிபுல் ஹக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை 2வது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக நாடிபுல் ஹக் நடத்தி வரும் உருது நாளேடு ஹவாலா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தில்லி சாந்தி நிகேதன் கட்டட விபத்தில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2 மாணவர்கள் குணமடைந்திருப்பதை அடுத்து அவர்கள் இன்று வீடு திரும்புவார்கள் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த இரு

0: தங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் தெலங்கானாவில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கேரளம் மற்றும் மாஹேயில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜஹான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ஒலிவியா டி லாஸ் ரேயஸ் எமேர்மி கோம்ஸ் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 22
2: இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: சுமார் 500 பேர் கூடியிருந்தார்கள். கூட்டம் முன்னும் பின்னும் அலைமோதி கொண்டிருந்தது. மக்கள் பொறுமையற்று தங்கள் தலைகளை நிமிர்த்தி உயர்த்தி தூரத்தையே ஏறிட்டு பார்த்து எதையோ எதிர்நோக்கி தவித்து கொண்டு நின்றார்கள். ஒரே உத்வேக உணர்ச்சி எங்கும் பரிணமித்து பறந்தது. சிலர் செய்வது இன்னதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார்கள். சிலர் பிரமாதமான தைரியசாலிகள் போல பாவனை பண்ணிக்கொண்டிருந்தார்கள். பெண்களின் கசமச குரல் மங்கி ஒலித்தது. அவர்கள் பக்கத்திலிருந்து ஆண்கள் விலகி சென்றார்கள். வயது திட்டும் வசவு குரல்கள் மங்கி ஒலித்தன. அந்த கும்பி குமைந்து நின்ற கும்பலில் ஒரு இனந்தெரியாத வெறுப்புணர்ச்சி சலசலத்தது.
5: மித்யா என்று ஒரு ஒடுக்க குரல் கேட்டது. உன்னை கவனித்துக்கொள், என்னை பற்றி கவலைப்படாதே
4: என்று ஒலித்தது பதில். சிசோவின் அழுத்தமான குரல் அமைதியாகவும் ஆணித்தரமாகவும் ஒலித்தது.
5: இல்லை இல்லை, நாம் நமது பிள்ளைகளை புறக்கணித்து உதறி தள்ளிவிடக் கூடாது. நம்மை விட அவர்களுக்கு அதிகமாக அறிவு உண்டு, துணிச்சல் உண்டு. சாக்கடை காசு சம்பவத்தின் போது அதை துணிந்து எதிர்த்து நின்றது யார்? அவர்கள்தான். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் அதற்காக சிறைக்கு சென்றார்கள். ஆனால் அதனால் பயன் அடைந்ததோ நாம் அனைவரும் தான்.
4: ஜனங்களுடைய குரல்களையெல்லாம் விழுங்கியவாறு ஆலை சங்கு தனது அழுமூஞ்சி குரலில் அலறியது. கூட்டத்தாரிடையே ஒரு சிறு நடுக்கம் குளிர்ந்தோடி பரவியது. உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் எழுந்து நின்றார்கள். ஒரு கண நேரம் எல்லோரும் வாய்மூடி கம் என்று இருந்தார்கள். எல்லோரும் விழிப்போடு நின்றார்கள். பலருடைய முகங்கள் வெளுத்து பசந்தன.
5: தோழர்களே,
4: பாவலின் செழுமையான மணிக்குரல் கணீரென்று ஒலித்தது. தாயின் கண்காணிப்பில் கதகதப்பான நீர்த்திரை உறுத்துவது போலிருந்தது. அவன் விசுக்கென்று தாவி சென்று தன் மகன் அருகே நின்று கொண்டாள். எல்லோரும் பாவலின் பக்கமாக திரும்பினார்கள். காந்தத்தால் இழுக்கப்பட்ட இரும்பு தூளைப் போல எல்லோரும் அவனை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். தாய் அவனது முகத்தை பார்த்தாள். தைரியமும் கர்வமும் கனன்று பிரகாசிக்கும் அவனது கண்களை மட்டுமே கவனித்து பார்த்தாள்.
5: தோழர்களே, இன்று நாம் யார் என்பதை பகிரங்கமாக பிரகடனப்படுத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். இன்று நாம் நமது கொடியை உயர்த்த

உயர்த்துவோம். நமது கொடியை அறிவு, நியாயம், சுதந்திரம் முதலியவற்றை சின்னமாக கொண்ட நமது கொடியை ஏத்தி பிடிப்போம். திடீரென்று ஒரு வெள்ளையான கொடிக்கம்பம் வானில் மேலோங்கி மீண்டும் கூட்டத்தின் இடையே தாழ்ந்து இறங்கியது. அந்த கொடிக்கம்புக்கு வழிவிட்டு மக்கள் விலகினர். ஒரு கண நேரம் கழித்து தொழிலாளர் வர்க்கத்தின் விசாலமான செங்கொடி அண்ணாந்து நோக்கும் மக்களின் முகங்களுக்கு மேலாக நிமிர்ந்து உயர்ந்தது. ஒரு பெரும் செம்பறவையைப் போல சிறகடித்து பறக்க ஆரம்பித்தது. பாவல் தன் கையை உயர்த்தி கொடியை ஆட்டினான். பல பேருடைய கைகள் அந்த வெண்மையான கொடிக்கம்பை பற்றி பிடித்தன. அவற்றில் தாய் கரமும் பங்கெடுத்துக் கொண்டிருந்தது. தொழிலாளர் வர்க்கம் நீடூழி வாழ்க என்று கோஷித்தான் பாவல். நூற்றுக்கணக்கான குரல்கள் அந்த கோஷத்தை எதிரொலித்தன. சோஷியல் டெமோக்ராட்டிக் தொழிலாளர் கட்சி நீடூழி வாழ்க! இதுதான் நமது கட்சி தோழர்களே, நமது கருத்துக்களின் ஜீவ ஊற்று. ஜனக்கூட்டம் பொங்கியது. அந்த கொடியின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் அதனை நோக்கி விரைந்து சென்றனர். எனவே மாசிம், சமயோலவ், கூசெவ் சகோதரர்

0: நூற்றுக்கணக்கான குரல்கள் அந்த கோஷத்தை எதிரொலித்தன. சோஷியல் டெமோக்ராட்டிக் தொழிலாளர் கட்சி நீடூழி வாழ்க! இதுதான் நமது கட்சி தோழர்களே, நமது கருத்துக்களின் ஜீவ ஊற்று! ஜனக்கூட்டம் பொங்கியது. அந்த கொடியின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் அதனை நோக்கி விரைந்து சென்றனர். எனவே மாசிம், சமயோலவ், கூசெவ் சகோதரர்கள் முதலியோர் அனைவரும் பாவலை அடுத்து வந்து நின்று கொண்டார்கள். நிக்கலாய் தன் தலையை குனிந்து கூட்டத்தை பிளந்து கொண்டு முன்னேறினான். தனக்கு இனந்தெரியாத வேறு சில உற்சாகம் நிறைந்த வாலிபர்கள் தன்னை நெருங்கி தள்ளி முன்னேறி வருவதை தாய் உணர்ந்தாள். உலக தொழிலாளர்கள் நீடூழி வாழ்க என்று கோஷித்தான் பாவல். உவகையும் சக்தியும் நிறைந்து விளங்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் உள்ளத்தை திணறும் ஜெய கோஷம் எதிரொலித்து விம்மியது. தாய் நிக்கலாயின் பக்கமாக சென்று வேறு யாரோ ஒருவனுடைய கரத்தையும் பற்றி பிடித்து கொண்டாள். கண்ணீரை முட்டித் ததும்ப தொண்டை அடைத்து நின்றிருந்தாள். அவள் கூச்சலிடவில்லை. அவளது முழங்கால்கள் நடுநடுங்கின. துடித்துடிக்கும் தன் உதடுகளை அசைந்தபடி ஏதோ முணுமுணுத்தாள். என் அருமை மகனே! நிக்கலாயின் அம்மை விழுந்த முகத்தில் ஒரு பரந்த புன்னகை பளிச்சிட்டு தோன்றியது. கொடியை பார்த்தவாறே அவன் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அதை நோக்கி கையை நீட்டினான். திடீரென்று அதை கையில் பற்றி பிடித்து கழுத்தை சுற்றி வளைத்து அவளை முத்தமிட்டான். பிறகு விருட்டென்று சிரித்தான், படபடவென்று சிரித்தான். தோழர்களே என்று அந்த கூட்டத்தினரின் கர்ஜனைக்கிடையிலே குறுக்கிட்டு அமைதியாக சொன்னான் அந்திரே. தோழர்களே, இன்று ஒரு புதிய கடவுளின் பேரால், அறிவும் ஒளியும் தரும் புதிய ஆண்டவனின் பேரால், சத்தியமும் நன்மையும் உருவான சாமியின் பேரால் நாம் ஓர் அறப்போர் தொடங்கியிருக்கிறோம். நமது இறுதி லட்சியம் வெகு தொலைவில் இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைக்கவிருக்கும் முள் கிரீடமோ கையெட்டும் தூரத்தில்தான் இருக்கிறது. சத்தியத்தின் வெற்றியில், உண்மையின் வெற்றியில் எவருக்கேனும் நம்பிக்கை குறைவாயிருந்தால், இந்த சத்தியத்திற்காக தங்களது வாழ்க்கையே அர்ப்பணம் செய்ய எவருக்கேனும் தைரியம் அற்றிருந்தால், தன்னுடைய சுய பலத்திலேயே எவருக்கேனும் அவ நம்பிக்கை இருந்தால், துன்பத்தைக் கண்டு எவரேனும் அஞ்சினால் தயை செய்து அவர்கள் ஒரு புறமாக ஒதுங்கி நிற்கட்டும். நமது வெற்றியிலே நம்பிக்கை கொள்பவர்களை மட்டுமே நாம் கேட்டுக்கொள்கிறோம், அறைக்கூவல் விடுகிறோம். எங்களது லட்சியத்தை காண முடியாதவர்களுக்கு எங்களோடு அணிவகுத்து முன்னேறுவதற்கும் உரிமை கிடையாது. ஏனெனில் அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னால் துயரம்தான் காத்து நிற்கும். எங்களது அணிவகுப்பில் சேரும் தோழர்களே, சுதந்திர மக்களின் விழா நாள் நீடூழி வாழ்க! மே தினம் நீடூழி வாழ்க! கூட்டம் மேலும் அதிகரித்து குழுமியது. பாவல் கொடியை தூக்கி பிடித்தான். அவன் அதை உயரத் தூக்கியவாறு முன்னேறி சென்றபோது அந்த கொடியில் சூரிய ஒளிப்பட்டு பிரகாசித்தது. அந்த கொடி உவகையும் ஒளியும் நிறைந்து புன்னகை செய்தது. ஃபியோதர் மாசின் பாட ஆரம்பித்தான். போதும் போதும் நேற்றை உலகின் பொய்மை தன்னை போக்கவே. பல்வேறு குரல்கள் அவனோடு சேர்ந்து அந்த பாட்டின் அடுத்த அடியை பாடின. பாத மண்ணை உதறித் தள்ளி படையில் சேர வருகுவீர். தாய் மாசினுக்கு பின்னால் நடந்து வந்தாள். அவளது உதடுகளில் உவகை நிறைந்த புன்னகை பளிச்சிட்டது. அவனுக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கும் தன் மகனின் தலையையும் கொடியையும் அவள் மிகவும் சிரமப்பட்டு ஏறிட்டு பார்த்தாள். அவளை சுற்றி எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி நிறைந்த முகங்களும் பிரகாசமான கண்களுமே தெரிந்தன. அந்த முகங்களுக்கும் கண்களுக்கும் முன்னால் பாவலும் அந்திரேயும் முன்னேறி சென்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர்கள் இருவரும் பாடிக்கொண்டே செல்வதை அவளால் கேட்க முடிந்தது. அந்திரேயின் இனிமையான குரல் பாவலது கனத்த குரலோடு கலந்து கொண்டிருந்தது. பட்டினியும் பசியுமாக பாடுபடும் தோழர்கால், துயிர் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கால். மக்கள் அந்த செங்கொடியை நோக்கி விரைந்தோடி வந்தார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: ஏய், இங்க தாதா கிங். கனாயிது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது

0: நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 20,700 கோடி ரூபாய் மதிப்பிலான 326 வழித்தட கிலோமீட்டர்களை கொண்ட மேற்கு பிரத்யேக சரக்கு வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். லக்சம்பர்க் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு சேவியர் பெட்டல் 3 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர இடத்திற்கான இந்தியாவின் கோரிக்கையை அவர் ஆதரித்துள்ளார். அடுத்த தலைமுறை 6G நெட்வொர்க்குகளின் வளர்ச்சியை வடிவமைப்பதை நோக்கமாக கொண்ட சர்வதேச முன்னெடுப்பில் அமெரிக்கா மற்றும் 24 பிற நாடுகளுடன் இந்தியா இணைந்துள்ளது. அமெரிக்காவின் மியாமியில் நடைபெற்ற G20 புத்தாக்க அமைச்சர்கள் மாநாட்டின் இடையே மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணை அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா அமெரிக்க வர்த்தக செயலாளர் திரு ஹாவர்ட் லட்னிக்கை சந்தித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கல்வி அறிவு என்பது அறிவு, வாய்ப்பு மற்றும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான வழியை காட்டுகிறது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். கல்வியின் மாற்றும் சக்தியை கொண்டாடுமாறும் கற்றல் பயணத்தில் யாரும் பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்துவதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த 19 தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். மேலும் புதிதாக தேர்வாகி ஆயுதப்படையில் உள்ள காவலர்கள் போக்குவரத்து காவல் நிலையங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சீனாவின் மோகி நகரில் இன்று நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் தென்கொரியாவை 7-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியதன் மூலம் இந்திய ஜூனியர் ஆடவர் அணி ஆசிய கோப்பை அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03, 25 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், இப்போ சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு. அண்ட் ஆன்லைன் குற்றங்கள் வந்து அதிகமா நடக்குது. சோ இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகள், ஆன்லைன் குற்றங்கள், சோ இதெல்லாம் பாத்து இப்போ பிஎன்எஸ்ல வந்து என்ன சொல்லி இருக்கு?
1: பிஎன்எஸ்ல எல்லா செக்ஷன்லயுமே வந்து ஆன்லைன்ல நடக்கிற விஷயங்கள், எலக்ட்ரானிக் மீடியம், எலக்ட்ரானிக் மீடியம்னா ஒரு கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்னா நம்ம பிசிக்கலா யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது, நம்ம மொபைல் போன் கூட ஒரு கம்ப்யூட்டர், அதாவது தானியங்கி, அதுவே ஆட்டோமேட்டிக்கா செய்யறது, இது எல்லாமே வந்து ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பிஎன்எஸ் ஐபிசியில வந்து ஸ்பெசிபிக்கா இல்ல, பிஎன்எஸ்ல வந்து ஸ்பெசிபிக்கா இதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் பண்றதோ, பிசிக்கலா ஸ்டாக் பண்ணாம நம்ம ஒரு அக்கௌண்ட் ஒருத்தங்க வந்து தேவையில்லாம ஃபாலோ பண்ணி நம்ம அக்கௌண்ட் வந்து இது பண்ணிட்டு இருந்து நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா கூட அது வந்து ஒரு ஸ்டாக்கிங்ல வரும்.
0: ஓகே மேம், சோ இப்போ ராபரி அதை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஎன்எஸ்ல என்ன மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்ல தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கா, எப்படி மேம்?
1: தண்டனைகள் கடுமையோ ஆக்கல, வித்தியாசமும் இல்ல, செக்ஷன் மட்டும் தான் மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதுல வந்து ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும் செக்ஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பிளஸ் வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லா ஆஃபென்சஸுமே மாத்திருக்காங்க, அவ்வளவுதானே தவிர்த்து ராபரிக்கும் இதுல வந்து அந்த ஆஃபென்சஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றது இல்ல.
0: சரி, இப்போ நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ அடிஷ்னலா என்னென்னலாம் பிஎன்எஸ்ல வந்திருக்கு?
1: அடிஷ்னலா வந்து தேசத்துக்கு அகைன்ஸ்டா பண்ற குற்றங்கள் அது என்னென்ன, எப்படி இருக்கும்? இப்போ சும்மா ஒருத்தங்க ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணா அது வந்து ஆஃபென்ஸ்ல வராது, வேலிடான ஒரு ரீசன்ல ஏதோ ஒன்னு பண்றாங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் பெர்மிசபிள். ஆனா வந்து தேசியத்தோட இறையாண்மையை பாதிக்கிற மாதிரியோ இல்ல இன்டெகிரிட்டியை பாதிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சானா, ஏற்கனவே அதுல வந்து செடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, பட் அந்த செடிஷன்ன்ற வார்த்தையை நீக்கிட்டு கிரிமினல் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் நேஷனல் இன்டெகிரிட்டி சாவரனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. டிஃபமேஷன் வந்து ஏற்கனவே இருந்தது அதே தான். சோ ஒருத்தர் இழிவுபடுத்துற மாதிரி சில வார்த்தைகளோ சில கெஸ்டர்ஸோ இல்ல வந்து அது அது தவறு அப்படின்னு தெரிஞ்சே நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது டிஃபமேஷன்ல வரும். சோ அதை வந்து பிஎன்எஸ்ல வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. அதோட பனிஷ்மெண்ட் ஐபிசியில என்ன இருந்துச்சோ அதே பனிஷ்மெண்ட் தான் இதுலயும் வச்சிருக்காங்க.
0: ஓகே மேம், சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஆன்லைன் குற்றங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்பப்போ அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுதோ, சோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த குற்றங்கள் அப்படின்றதும் வந்து மாறுபடுது இல்லையா? சோ இதை பத்தி பிஎன்எஸ்ல என்ன சொல்லி இருக்கு மேம்?
1: ஏற்கனவே வந்து ஐபிசியில இருந்த கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன், சீட்டிங், இது எல்லாமே பிஎன்எஸ்ல இருக்கு. பட் இப்போ வந்து இந்த மாதிரி புதுசு புதுசா குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன சைபர் கிரைம் நடக்குது அப்படின்னா, சைபர் கிரைமுக்குன்னு தனியா ஒரு ஆக்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம அவங்களே இன்க்ளூடிங் இதையும் சேர்த்து அதையும் சேர்த்து அதுல பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். சோ இப்போ புதுசு புதுசா நடக்கிற குற்றங்களுக்கு புதுசு புதுசான ஒரு ஆக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் எல்லாத்தோட பேசிஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஐபிசி இப்போ மாறி இருக்கிற பிஎன்எஸ், அதுதான். சோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன் ஃப்ராட் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஆன்லைன் ஃப்ராட் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு, நம்ம பேங்கிங்ல இருந்தா அதுக்குன்னு ஒரு தனி ஆக்ட் இருக்கு.

0: இல்ல வந்து சைபர் குற்றங்களா இருக்கு, நீங்க வந்து இதுல பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தாங்கன்னா அதுக்கு சைபர் கிரைம்ஸ் தனியா ஒரு ஆக்ட் இருக்கு.
1: ஓகே மேம். சோ இப்போ நம்மளோட வீட்டுக்குள்ள ஒருத்தர் நம்மளோட பெர்மிஷன் இல்லாம வந்தாங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் அத்துமீறல் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு சம்மதம் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள நுழையறாங்க அப்படின்னா இப்போ இதை பத்தி சட்டத்துல என்ன சொல்லி இருக்கு மேம்?
0: நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க நுழையிறவங்க அவங்க எந்த அத்தாரிட்டியில நுழையிறாங்க, உள்ள வரத்துக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? இப்ப போலீஸ் வரலாம் நம்ம வீட்டுக்கு, இல்ல வந்து ஒரு நிலத்தை அளக்கிறதுக்கு ஒரு தாசில்தாரோ ஒரு விஏஓ ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு கவர்மெண்ட் ஆபீஷியல் ஒருத்தவங்க நமக்கு வரலாம். சோ ப்ராப்பரா அவங்களுக்கு உள்ள வரத்துக்கு நமக்கு தெரியாத நபர், நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு நபர் வராங்க அப்படின்னா ப்ராப்பரா அவங்களுக்கு இருக்கலாம். இல்ல கோர்ட் ஆர்டர் படியே ஒரு ஒருத்தங்களை வந்து வீட்டை விட்டு வெளியில போகணும், உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கோர்ட்ல இருந்து ஜப்தி அமைச்சிருப்பாங்க, அப்போ வந்து இவங்க அத்திமீறி நம்ம கிட்ட வராங்க, அது வந்து பிரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது. நீங்க வந்து அப்போ அவங்களை வந்து ஒரு ஒரு போலீஸையோ இல்ல அது வந்து அது வந்து நீங்க செய்யறதே ஒரு அஃபென்ஸ் ஆயிடும். ஒரு ஒரு நபர் ஒருத்தர் வந்து அவங்க வேலையை அபிஷியல் டியூட்டிலேருந்து நீங்க செய்யறது தடுக்கிறீங்கன்னா அதுவே வந்து ஒரு அஃபென்ஸ் தான். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. உங்களை உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு தப்பு, அவங்க பண்றது ஒரு தப்பு, ட்ரெஸ்பாஸ். அதுக்கு மேல உங்களை வந்து பிசிக்கலா இன்ஜூர் பண்றதுக்கு வராங்க, இல்ல பிசிக்கலா ஏதோ அபியூஸ் பண்ண வராங்க அப்படின்னா அந்த இன்ஜூரியை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிற பர்சனல் ரைட்ஸ். அந்த இன்ஜூரியின் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு காயப்பட்டுச்சுன்னா அது வந்து ஆஃபென்ஸ்ல வராது.
1: ஓகே மேம். சோ ஐபிசில 498A அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து பிஎன்எஸ்ல நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லையா. சோ இதனுடைய நிலை என்ன மேம்? அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
0: இல்ல அதை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா வந்து 85 அப்படின்றது ஹஸ்பண்டோ ஹஸ்பண்டோட ஒரு ரிலேட்டிவோ ஏதோ ஒரு குற்றம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கான தண்டனையை வந்து என்ன அப்படின்றத 85லயும் 86லயும் சொல்லியிருக்கிறாங்க. க்ரூவேல்ட்டினா என்ன அப்படின்னா ஒரு ஒரு கல்யாணமான பெண்ணை வந்து இதுல வந்து பெண்ணுன்னு ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஸோ ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணை வந்து தெரியாம இல்ல தெரிஞ்சிட்டே அவங்களை வந்து துன்புறுத்துறது, எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து எதர் அவங்களை வந்து சூசைடல் தாட்ஸ் அவங்களுக்கு வர மாதிரியோ இல்ல அவங்களே அவங்களை இன்ஜூர் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு மன வருத்தமோ ஏதோ ஒரு அவங்க உடம்புக்கோ அவங்க மனசுக்கோ இல்ல அவங்க பிசிக்கலா இருக்கிற இதுக்கோ இந்த மாதிரி எந்த செயல்கள் செஞ்சாலும் அது க்ரூவேல்ட்டியில வருது. ஸோ இதை வந்து தெளிவாவே வந்து பிஎன்எஸ்ல டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க செக்ஷன் 86ல. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேணும்னே அதாவது அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கணும், நம்ம அவங்களை கொடுமைப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அந்த இன்டென்ஷனோட கணவரோ கணவரோட சொந்தக்காரங்களோ ஸோ எனி ரிலேட்டிவ் ஆஃப் தி ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து க்ரூவேல்ட்டியில வரும்.
1: ஓகே மேம். ஸோ க்ரூவேல்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம ஷோல சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் காத்துட்டு இருக்க நேயர்களே ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள்.
2: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க குருவாலிட்டி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இந்த கணவர் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ இந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா கணவர் வீட்டு சைட்ல மட்டும் தானே? எப்படி மேம் அது?
3: கணவரோட ரிலேட்டிவ்.
4: ஓகே,
3: கணவரோட ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்ன்றத நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, இல்ல ஒரு ஒரு பக்கத்துல போற ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்னா கணவருக்கு சம்பந்தப்பட்டவங்க அப்படின்றது, அதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் இது மேடம். நமக்கு குரூயல்டி யார் பண்றாங்க, முதல்ல கணவர் யாரு நமக்கு இது பண்ணாலுமே, இல்ல இது யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க பண்ணாங்க அப்படின்றது கண்டிப்பா வரப்போறது இல்ல. ஏதோ ஒரு அவங்களோட சம்பந்தப்பட்ட நபர் தான் வந்து இவங்களுக்காக பண்ணுவாங்க. இது வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு இது கிடையாது, இது சட்டத்துல இருக்கிற ஓட்டை எல்லாம் கிடையாது. கணவரோ கணவரோட சொந்தக்காரங்களோ, யாரோ சொந்தக்காரங்கன்னா இப்படிதான் சொந்தமா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய சுப்ரீம் கோர்ட் லாஸ் இருக்கு இதுல வந்து சொந்தக்காரங்கன்னா யாரு எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, அது ஒரு கேஸுக்கு கேஸ் மாறும். சோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுனா யாரோ ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் நம்ம சும்மா கேலி கூத்துக்கா பேசுறதுக்கெல்லாம் கூட நம்ம அதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. பட் நிஜமாவே ஒரு பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துறதோ, இல்ல வந்து நீ வந்து இந்த இந்த பொருளை கொடு, உன்கிட்ட இருக்கிறது பணமா வாங்கிட்டு வா, பொருளா வாங்கிட்டு வா, அந்த மாதிரி

0: சொல்றது எல்லாமே வந்து இதுல வரும். ஏதோ ஒரு அசையும் சொத்து அசையாத சொத்து எதுவா இருந்தாலுமே இது வந்து க்ரூயல்ட்டியில வரும். க்ரூயல்ட்டினா வெறும் இந்த பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னா மட்டுமே க்ரூயல்ட்டி இல்ல. நீங்க அந்த பொண்ணை இழிவுபடுத்துற மாதிரி பேசினாலோ அவங்க மனசை பாதிக்கிற மாதிரி பேசினாலோ அது வந்து க்ரூயல்ட்டி.
1: ஓகே,
0: அது வந்து சப்ஜெக்டிவ் டம் மேடம், ஒரு ஒருத்தருக்கும் மாறும். இப்ப நான் எனக்கு சில விஷயங்கள் அது ஹர்ட் ஆகாது, பட் உங்களுக்கு அது ஹர்ட் ஆகலாம். சோ அது வந்து அந்த அந்த பெண்ணோட மனப்பான்மைய பொறுத்து தான் இருக்கு. அவங்களுக்கு அது க்ரூயல்ட்டியா தோணுச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்.
2: ஓகே மேம், சோ இப்போ டவுரி ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு எப்படி மேம், இதுல ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா?
0: திருத்தங்கள் எதுவும் இல்லை, அதே மாதிரி தான். 7 வருஷங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி 7 வருஷங்களுக்கு க்ரூயலிட்டிங்கிறது வந்து 498A, அது வந்து 85-86 வந்துருது. 80ன்றது டௌரி, டௌரி சம்பந்தமான ஒரு விஷயங்கள். இதுல வந்து என்ன க்ரூஷியல்னா 7 வருஷம் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ், ஒரு பர்ன் இன்ஜுரியோ இல்ல வந்து ஒரு மற்றபடி வேற எந்த விதமான ஒரு பாடியில ஒரு இன்ஜுரி இருந்ததோ 7 வருஷத்துக்குள்ள எதுனால நடந்திருக்கு, அந்த இன்ஜுரி எதுனாலனா அவங்க பண்ண க்ரூயல்ட்டினால நடந்திருக்கு. அதாவது அவங்க அடிக்கல, ஆனா அவங்க நம்மளை கொடுமைப்படுத்தினதுனால நம்மளே நம்மளை வற்புறுத்திக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்துச்சுன்னா அதுவுமே வந்து டௌரி ரிலேட்டடான ஒரு விஷயம். டௌரினா நீங்க ஏதோ ஒரு பொருளோ பணமோ அசையும் சொத்து அசையா சொத்து ஏதோ ஒரு விஷயங்கள், ஈவன் உங்களோட வேலையை நீங்க விடணும்னோ இல்ல வேலை பார்க்கணும்னோ இதெல்லாமே கம்பேர் பண்ணாலுமே இதெல்லாமே டௌரி ஹராஸ்மெண்ட்ல வந்துருது. இது ஐபிசிலயோ பிஎன்எஸ்லயோ இல்லாம டௌரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு தனி ஆக்ட் கூட கொண்டு வந்திருக்கிறான்.
2: ஓகே மேம், சோ டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஎன்எஸ்ல எப்படி இருக்கு?
0: சோ டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த க்ரூயல்ட்டியில வர எல்லா விஷயங்களும் ஒரு செக்ஷன்ல சொல்லிட்டாங்க. 86ல இதுதான் க்ரூயல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்னொன்னுத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுல இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு லா, ஒரு ஸ்பெசிபிக்கா இது மட்டுமே நடக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ்ல பல விதமான டொமஸ்டிக் வயலன்ஸ் நீங்க ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி விழிப்புணர்வு நிறைய கொடுத்துருப்பீங்க. சோ இது இந்த மாதிரி ஒரு தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு க்ரூயல்ட்டியில இந்த இதுதான் பேசிக் க்ரூயல்ட்டி. க்ரூயல்ட்டினா என்ன அப்படின்றத இதை சொல்லிட்டாங்க. இதை பிரிச்சு இதுல என்ன பண்ணலாம் பிளஸ் ரிலீஃப் என்ன கிடைக்கும். ஐபிசிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ரிலீஃபுமே கிடையாது. செக்ஷன் என்ன, பனிஷ் பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அவ்வளவுதான். இந்த ஒத்து பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் போடுறாங்க. சில விஷயங்கள்ல அதாவது ஒரு ரேப் மாதிரியான ஒரு கிரேவ் அஃபென்சஸ்ல ஃபைன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கோ மெடிக்கல் செலவுக்கோ யூஸ்ஃபுல் ஆற மாதிரி. அதே மாதிரி இந்த டௌரி ரிலேட்டட் அஃபென்சஸ்லயும் எப்படி அப்படின்னா அந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நடக்குது அதுக்கு ஈடாகிற மாதிரி ஃபைன் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. மற்றபடி ரிலீஃப் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ரிலீஃப் வேணும்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், பண்ணவங்களை தண்டிக்கணும் அப்படின்னா IPC BNS.
2: ஓகே மேம், சோ நேயர்களே பாத்தீங்களா புதிய குற்றவியல் சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ புதிய குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படுது, எவ்வளவு கடுமையாக்கி இருக்காங்க மேம்?
3: எந்த அளவுக்குனா ஐபிசிஏ இருந்ததோட இது வந்து கடுமையாதான் பாக்குறாங்க இந்த ஆஃபென்சஸ். இப்போ கேங் ரேப் மாதிரி ஒரு பெரிய சீரியஸான ஒரு ஆஃபென்ஸுக்கு வந்து தண்டனையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் கேங் ரேப்ல வந்து அந்த செயல ஈடுபடாம கூட இருந்தவங்களுக்கும் அதே தண்டனை தான், அவங்களும் அதே செஞ்ச மாதிரி தான் ஒரு இருத்தமேதத்து. இல்ல நான் கூட தான் இருந்தேன், நான் எதுவும் இல்ல அப்படின்னா நீங்க அந்த ஒரு ஆக்டுக்கு ஒத்துழைச்சாலே அதே தண்டனை, இல்ல தூண்டுதல் படுத்தினாலே அதே தண்டனை அப்படின்றது தான் வந்து இந்த ஆக்ட்ல தெளிவா இருக்கு. சோ கடுமைதான் படுத்திருக்காங்களே தவிர்த்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா தான் இந்த ஆஃபென்சஸ் பாக்குறாங்க.
2: ஓகே மேம், சோ பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் விமென் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன், அதாவது தவறான புரிதல்கள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
3: இப்போ இந்த பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் தப்பான ஒரு கண்ணோட்டத்திலேயே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் என்னன்னா 498A க்ரூயல்டிய வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு செக்ஷனே இல்ல அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனா இருக்கு. அந்த மாதிரி இல்ல, அதுக்கு வந்து ஒரு செக்ஷனா இருந்தது 498A இருந்தது, ரெண்டு செக்ஷனா மாத்தி 85, 86 போட்டுட்டு க்ரூயல்டினா என்ன, க்ரூயல்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம், யார் யார் வருவாங்க அப்படின்னு ரெண்டு செக்ஷனா தெளிவாவே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து ஏமாத்திட்டானா,

0: கல்யாணம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானா, இது வந்து அது ஏமாத்தினாலே அது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் ஆயிடும் அப்படின்றது ஒரு மிஸ்கன்செப்ஷனா இருக்கு. ஆனால அந்த மாதிரி இல்ல. என்ன செக்ஷன் 69ல தெளிவா சொல்றாங்க, பிஎன்எஸ் செக்ஷன் 69ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இன்டென்ஷன் இல்லாம நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ரெண்டு பேருக்குள்ள, அதாவது கேஷுவலா ஒரு இப்ப சொல்ற மாதிரி லோக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா ஃபிலிங்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே நம்பிட்டு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அகேன்ஸ்டா இதை யூஸ் பண்ண முடியாது. சோ இது வந்து ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷனாவே இருக்கு. சும்மா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான் அதனால நான் மேல கேஸ் போடுறேன் அப்படின்றது இதுல வராது. அதே மாதிரி செக்ஷன் 69ல இருக்கிறது வந்து ரேப்ல வருமா, அதாவது கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, சோ அதுவுமே வந்து ரேப்பா அப்படின்னா இது வந்து ரேப் கிடையாது. இது வந்து கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட சம்மதத்தோட நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் என்னன்னா ஒரு ஃபால்ஸ் ஆன ஒரு ஒரு ஹோப் கொடுத்துட்டு பண்றாங்க. சோ அதுல வந்து 10 வருஷம் தண்டனை இருக்கே தவிர்த்து ரேப் அளவுக்கு அது வந்து ஒரு கிரேவ் அஃபென்ஸா பாக்கல அப்படின்றது தான் உண்மை. ஏமாத்திட்டாங்க எல்லாமே கரெக்ட், பட் அந்த அந்த நேரத்துல அதோட நோக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்றது இந்த ஆக்ட்ல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. அதாவது எப்பயுமே வந்து நிறைய ஒரு அகேன்ஸ்டாவே இல்லாம சொசைட்டிக்கு எது இந்த நேரத்துல முக்கியமோ அந்த மாதிரி இந்த ஆக்ட் வந்திருக்கு அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. அதே மாதிரி ஒரு மேரிட்டல் ரேப், அதாவது கல்யாணம் பண்ணிட்டு ரேப் பண்றது வந்து, அதாவது ஒரு வைஃபே ரேப் பண்றாங்க அப்படின்னா 18 மேல இருந்தா அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பு வைஃபோட சம்பந்தம் இல்லாம அவங்க வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதுவும் வந்து மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருக்காங்க தெளிவா. அதே மாதிரி செக்ஷன் 67ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கிறாங்க, டைவர்ஸ் ஆகல பட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா தான் இருக்கிறாங்க, பட் பிரிஞ்சிருக்கிறாங்க பிடிக்கல, அந்த சிச்சுவேஷன்ல கம்பல் பண்றதும் வந்து இட் இஸ் டெல்டஸ் ரேப், மேரிட்டல் ரேப் அப்படின்றதையும் நல்ல தெளிவா இதுல வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து பிஎன்எஸ்லயே கவர் ஆயிடும் அப்படின்றதும் நம்ம ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎன்எஸ்எஸ்ல வந்து ப்ரொசீஜர் எப்படி போகணும், எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எவ்வளவு டைம்குள்ள முடிக்கணும், யார் யார் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பிஎன்எஸ்எஸ்ல தான் இருக்கே தவிர்த்து ஐபிசின்றது ஐபிசியோ பிஎன்எஸ்ஓ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் குற்றங்கள் மட்டும்தான், குற்றங்கள் அதுக்கான தண்டனை மட்டும்தான். ப்ரொசீஜர் போகணும் அப்படின்னா ப்ரொசீஜர் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு.
1: சொன்னீர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: நேரம் 1:42.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ BNSSல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
2: ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா என்னென்னலாம் ஒரு சேஃப்கார்டு அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எந்த இடத்துல வேணாலும் போய் கொடுக்கலாம். நீங்க வந்து இந்த குற்றம் இங்கதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு போலீஸ் ஆபீசருமே வந்து இந்த ஏரியால தான் நடந்திருக்கு, அதனால நீங்க வந்து இங்க வந்து என்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பண்ணவே முடியாது. அதே மாதிரி நீங்க நேர்ல தான் போய் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனாவும் கொடுக்கலாம். நீங்க ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அதாவது ஒரு வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல இமெயிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எப்படி வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதை நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு 3 நாளைக்குள்ள நீங்க அந்த இடத்துல கன்சர்ன் இடத்துல நான் இந்த மாதிரி தெரிவிச்சிருக்கிறேன், அதை வந்து நம்ம கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்குள்ள கொடுக்கணும். சோ இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அஃபென்ஸ் நடக்குது, நம்மளால உடனே போய் ரிப்போர்ட் பண்ண முடியல, ஒரு 3 நாள் கழிச்சு போனோம்னா டிலே வரும், ஏன் நீங்க 3 நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யோசிச்சு பண்ணீங்களா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் தவிர்க்கிறதுக்கு இப்ப இருக்கிற எலக்ட்ரானிக் மீடியம்ல நம்ம உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 3 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம கொண்டு போய் கம்ப்ளைண்ட் சைன்டு காப்பியை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அது அந்த அஃபென்ஸ வந்து காக்னிசன்ஸ் எடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி சில அஃபென்சஸ் இப்போ உமன் ரிலேட்டட் அஃபென்சஸ் இல்ல வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த

0: இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு உமன் ஆபீசர், உமன் போலீஸ் ஆபீசர் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். ஏதாவது ஒரு ஆஃபென்ஸ் சொல்லும் போது நம்மளால எல்லா விஷயமும் ஓபனா சொல்ல முடியாது. சோ உமன் ஆபீசர் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு உமன் போலீஸ் ஆபீசர் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி அஃபென்ஸ் நடந்ததுனால அந்த விக்டிம் பர்சன் வந்து பர்மனென்ட்டாவோ இல்லை ஒரு சில நாளுக்காக வந்து அவங்களால நேரில் போய் சொல்ல முடியாது. பிசிக்கல் டிசபிலிட்டி வந்துருச்சு இல்லை மென்டல் டிசபிலிட்டி வந்துருச்சுன்னா போலீஸ் ஆஃபீஸர் வீட்லேயே போய் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் போகும்போது இல்லை வீட்டுக்கு வரத்துக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா எந்த இடத்துல அவங்க சொல்றாங்களோ அந்த இடத்துல போய் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்து போய் கம்ப்ளைண்ட்
1: நேரடியாக போய் அந்த
0: கம்ப்ளைண்ட் வாங்கணும் அப்படின்றது ரூல். ஏன்னா வந்து அவங்களால அந்த பிசிக்கலாவோ மென்டலாவோ அவங்களுக்கு ஒரு டிசபிலிட்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னும் போது நேரடியா கூட வந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து தெளிவா சொல்ல முடியாது பிசிக்கல் டிசபிலிட்டி இந்த சென்ஸ் அவங்களால சொல்ல முடியாது, டிரான்ஸ்லேட்டர் வேணும் இல்ல வந்து ஒரு பிசிக்கல் இன்டர்பிரேட்டர் வேணும் அவங்க சொல்றத வந்து நமக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு ஆள் வேணுமோ இல்ல வந்து இன்டர்பிரேட்டர் ஒரு மென்டலி டிசேபிள் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனையும் கூட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறத கண்டிப்பா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். வீடியோ ரெக்கார்டிங் இருக்கணும். அதுல இவங்க என்ன கொடுக்குறாங்களோ எந்த கம்ப்ளைண்ட் என்ன இருக்கோ அதை வந்து அந்த விக்டிம்க்கு யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்மேஷனுக்கு காப்பி கொடுத்தாகணும். அது அது வந்து ரூல். ஏன்னா நான் வந்து இது சொல்லவே இல்லை அப்படின்றது சொல்லவே முடியாது. அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்தாகணும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுல வந்து கையெழுத்து போடலாம்.
1: ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ போலீஸ் வந்து நேரடியா அவங்க இடத்துக்கு போய் விசாரணை பண்றப்போ அந்த கம்ப்ளைண்ட் வாங்குறப்ப மட்டும் இந்த வீடியோ ரெக்கார்டிங்ன்றது மஸ்ட்.
0: எஸ், அதாவது பிசிக்கல் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா.
1: பிசிக்கல் டிசபிலிட்டின்றது வந்து எப்படிலாம் வந்து மீன் பண்றாங்க?
0: எது வேணாலும் இருக்கலாம் மேடம். எனி கைண்ட் ஆஃப் பிசிக்கல் டிசபிலிட்டி ஆயிருக்கலாம். சப்போஸ்
1: ஒரு கிரைம் நடந்திருக்கு, இப்போ அவங்க வந்து வெளியில வர்றது வந்து ஒரு சேஃபா உணரல, நான் இந்த இடத்துல,
0: அது வந்து பிசிக்கல் டிசபிலிட்டி. அவங்களோட டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஒருத்தவங்க இருக்கணும். பிசிக்கல் டிசபிலிட்டிக்கு அவங்க மட்டுமே இருந்தா போதும், மென்டல் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களோட கார்டியன், அவங்களோட நியர் ரிலேட்டிவ் யாரோ பாதுகாக்கிறவங்க அவங்க இருக்கணும்.
1: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ எவிடன்ஸ் ஆக்ட் வந்து பிஎஸ்ஏவா மாறி இருக்கு இல்லையா? சோ அந்த பிஎஸ்ஏல என்ன

0: மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாறி இருக்கு இல்ல, அதை பத்தி கொஞ்சம் ஒரு டீடைலா சொல்லுங்க மேம்.
1: இப்போ இதில் எப்படின்னா எல்லா எவிடன்சஸையும் வந்து நம்ம ஒரு ஒரு ஒரு குற்றத்துக்கான போய் ஒரு அஃபென்ஸ் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு நாலு நாள் கழிச்சோ அஞ்சு நாள் கழிச்சோ டெலீட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. கேஷுவலாக டெலீட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எந்த ஒரு எவிடன்ஸாக இருந்தாலும் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு எவிடன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவிடன்ஸ் எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு சைபர் கிரைம் பற்றி சொல்கிறோம், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் உங்ககிட்ட ஆபாசமாக யாராக பேசுகிறாங்க இல்லை மெசேஜஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, நான் அதை டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்றது நீங்க சொல்ல முடியாது. அந்த ஒரிஜினல் மெசேஜ் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அதை வந்து ஒரு இடத்துல போடலாம். சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன், எனக்கு இது சரிப்பட்டு வரல நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆஃபென்ஸே வராது. நீங்க அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? சோ முக்கியமான விஷயம் பிரிசர்வ் தி எவிடன்ஸ். அது எதுவுமே இல்லாம சும்மா வாயால சொல்றது வராது. எவிடன்ஸ் கண்டிப்பா இட் இஸ் நெசசரி. அதனால அதுக்காக எல்லா நேரமும் நம்ம வந்து ஒருத்தவங்களோட கேஷுவலா பேசும் போதும் போனை தூக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறது தப்பு. அது வந்து நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் பாதிக்கும். பட் எந்த இடத்துல குற்றம் நடக்குது அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துல வந்து எவிடன்ஸ் கேதர் பண்றது இட் இஸ் வெரி எசென்ஷியல். அதை வந்து சேஃபா வச்சுக்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தேவைப்படுதும். நம்ம மெடிக்கல் எவிடன்ஸோடு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு ரேப் நடந்திருக்கு பாரு அப்படின்னு சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ரேப் நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பா அழைச்சிட்டு போவாங்க. அப்ப அந்த மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சோ மெடிக்கல் எவிடன்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. பட் அந்த ப்ரொசீஜர் இட் ஹஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். அதுக்கான ஒரு இது பண்ணுவாங்க வித் யுவர் கன்சென்ட் தான். நீங்க வந்து இல்ல எனக்கு மெடிக்கல் எவிடன்ஸ்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா அதோட எவிடென்சரி வேல்யூ அதுதான். சோ மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் இல்ல. பட் வென் யூ ஆர் சப்ஜெக்டட் டு தட் அந்த ஒரு மெடிக்கல் எவிடன்ஸ்க்கோ இல்ல மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கோ உங்களுக்கு கூட்டு போகும்போது நீங்க வந்து யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்.
0: ஓகே மேம். சோ ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு கான்செப்டே முன்னாடி இல்லை, இப்போதான் வந்து அது கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் கொடுக்கறதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இமெயிலில் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3 days அதை வந்து சைன் போட்டு யூ ஹேவ் டு சப்மிட் இட். நான் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இது ஒரிஜின் சும்மா ஒரு கம்ப்ளைண்ட்டாக இல்லாமல் இதை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் நேரில் போய் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. த்ரூ ஒரு ப்ராப்பர் சேனல்யும் கொடுத்துட்டு போய் பட் உங்களோட ஐடென்டிட்டியை வந்து இது பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில அஃபென்சஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஐடென்டிட்டியை வந்து போலீஸ் யூஷுவலா வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றதும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆக்ட்ல.
0: அண்ட் மேம், இப்போ பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்கிறதுக்கான அந்த வழிவகைகள் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு மேம்?
1: விரைந்து முடிக்கிறதுக்கு தான் மேடம் எதுவுமே டிஸ்போசல், ஸ்பீடி டிஸ்போசல் தான். எலக்ட்ரானிக் மீடியம்னு வந்துருச்சுனாலே ஸ்பீடி டிஸ்போசல் தான். பட் பேக்லாக்ஸ் இருக்கிறதுனால அந்த ப்ரொசீஜரல் லேப்சஸ் அது நடந்துதான் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நாள்ல வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பணும், 7 அந்த டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட் அனுப்பணும், இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணணும், குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள எக்ஸாமினேஷன் நடக்கணும், இது எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க. சோ விரைந்த ஸ்பீடி டிஸ்போசலுக்கு கண்டிப்பா ப்ரொவிஷன் இருக்கு.
0: ஓகே மேம். சோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: சோ இது வந்து எனக்கு சமுதாயத்துக்கு நான் ஆற்ற ஒரு கடமையா நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் எல்லா சட்டமும் தெரியணும் அப்படின்றதுதான் வந்து சட்டத்தோட நோக்கம். சட்டம் தெரியாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த இன்டர்வியூ கேட்கணும். இது கரெக்டா நீங்க வந்து எல்லாரும் ரைட்ஸ் புரிஞ்சுக்கணும். எல்லாரோட ரைட்ஸையும் நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது எவிடன்ஸை பிரிசர்வ் பண்ணுங்க. கேஷுவலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பட் எவிடன்ஸே ஒரு நோக்கத்துல இருக்க கூடாது. எவிடன்ஸும் பிரிசர்வ் பண்றதும் நீங்க நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல தேவைப்படுதோ சட்ட உதவி கண்டிப்பா கேட்டுக்கோங்க. யூ கேன் கன்சல்ட் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷனுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையா கன்சல்ட் பண்ண முடியலையா, உங்களுக்கு இலவச சட்ட உதவிகள் கவர்மெண்டே ஃப்ரீயா எல்லாருக்குமே போகணும் அப்படின்னு இருக்கு, அங்கேயும் நீங்க அப்ரோச் பண்ணலாம்.
0: Thank you so much மேம், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி.
1: எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பொதுமக்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு மிக்க நன்றி.
0: சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொழி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. வித் நானுங்கள் ஆர்ஜே புவனேஷ். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நேரம் 2:26 48 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்று காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.
1: தாத்தா தாத்தா சொல்லு தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மாட்டுக்காரவேலன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:37 12 நொடிகள் ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

நேரம் 2:56 ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் பூக்காரி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 3:02. நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பன்றி காய்ச்சல் அறிகுறிகளும் பாதுகாக்கும் குறித்து விளக்கமளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவத்துறையின் பணிபுரியும் பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்களா டாக்டர்? இப்போ வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னா, பன்றி காய்ச்சல்னா அப்படின்னா என்ன? உண்மையிலேயே பன்றிகளிடமிருந்து தான் மனுஷங்களுக்கு இது வருதா?
3: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடியது தான் நம்ம வந்து இந்த பன்றி காய்ச்சல். அதாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு வைரஸ், வைரஸ்னால் வரக்கூடியது. இன்ஃப்ளூயன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸா ஏ, இன்ஃப்ளூயன்ஸா பி, இன்ஃப்ளூயன்ஸா சின்னு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது 2019, அது வந்து ஒரு வைரஸில் வந்தது. அதே மாதிரி இந்த பன்றி காய்ச்சல்ன்றது எதுக்கு பன்றி காய்ச்சல் பேர், ஸ்வைன் ஃப்ளூ, ஏவியன் ஃப்ளூ அப்படின்னு, அதாவது வந்து ரிசர்வாயர் அந்த பன்றிகள்லையும் அந்த பேர்ட்ஸ், எவியன், மேமல்ஸ். மேமல்ஸ்ன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பன்றி, ஒயில்டு ஃபாக்ஸ், அதாவது காட்டில் இருக்கக்கூடிய இந்த விலங்குகள், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இருக்குது. இந்த வைரஸ் அங்கேருந்து நம்ம மனிதனுக்கு தான், மனிதன் மூலமாக தான் பரவுது. எப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி செக்ரேஷன் மூலமாக தான் பரவுது. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா, அந்த ஸ்வைன் ஃப்ளூன்றது H1N1. இந்த H1N1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைரஸில் இருக்கக்கூடிய நம்ம நோய் எப்படி பரப்புது. நம்ம இப்போ நம்ம ஒருத்தட்டிருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நார்மலாக இன்ஃப்ளூயன்ஸாவில் பார்த்தீங்கன்னா, இருமல், வரட்டு இருமல், தும்மல், ரன்னிங் நோஸ், கண்களில் தண்ணீர் வருவது, கண்கள் சிவந்து போவது, இந்த மாதிரி உடல் வலி, தலைவலி, குமட்டல், சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பேதி கூட இருக்கலாம். ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு மித்து என்னென்னா, ஸ்வைன் ஃப்ளூனா அது பன்றி காய்ச்சல்னு பேர், அந்த ரிசர்வாயர் இருக்கிறதுனால அந்த இதில். இப்போ நம்ம வந்து அதனால பன்றிகள்னால அது பரவுறதில்ல, அந்த வந்து வைரஸ் வந்து மனிதனுக்கு பரவி மனிதன்லேருந்து நமக்கு வந்து ட்ராப்லெட்ஸ் மூலமாக, செக்ரீஷன் மூலமாக, ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் மூலமாக தான் பரவுது. அப்போ ரெஸ்பிரேட் ட்ராப்லெட்ஸ்னால் இருமும் போது வர்றது, தும்மும் போது வர்றது, ஸ்னீசிங் பண்ணும் போது வர்றது, சளி சிந்தி வர்றது, இந்த மாதிரி வர்றது. மெயினாக பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய வந்து 1918 ஒரு பேண்டமிக் அப்படின்னா உலகம் முழுவதும் வர்றது. இப்போ கொரோனா வைரஸ் அந்த மாதிரி, கோவிட் மாதிரி எபிடமிக்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து திடீர்னு வர்றது அந்த மாதிரி. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த HNN சொல்றோம்ல, அது வந்து ஹீமோகுளோபின், நியூரோமினடேசன், ரெண்டு முக்கியமான வைரல் ரிசெப்டார்ஸ். அந்த ரிசெப்டார்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம வேரியஸ் மாற்றங்களை உண்டாக்குது. அதில் நம்பர் இருக்கு, H1N1, H5N1, H3N2. அது வந்து வருட வருடம், அதனால தான் இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ஒரே ஒரு தடுப்பூசியை கொடுக்க முடிய
2: மாட்டேன்,
3: முடிய மாட்டது.
2: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு பன்றி காய்ச்சல் வந்தா முதல்ல தோன்றக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன இருக்கும்?
3: இப்போ நீங்க எந்த இன்ஃப்ளூயன்ஸ், எந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே காரணம் நம்ம பார்த்தீங்கன்னா, வைரஸ் உடல்ல நுழையும் பொழுது நம்ம நிறைய, அதாவது ரெஸ்பிரேட்டரி எபிதீலியம் மூலமா தான் நுழையுது. இப்போ அந்த மெயினா என்ன, நம்ம ரெஸ்பிரேட்டரி எபிதீலியம் மூக்குல இருக்குது, தொண்டைகள் பகுதியில் இருக்குது, சுவாச குழாயில் இருக்குது, இதில் வந்து சிலியான்னு ஒன்று இருக்கும். அந்த சிலியா வந்து என்ன பண்ண, இப்போ நார்மலாக ஒரு சின்ன ஒரு ஒரு தூசியோ இல்லை ஒரு சின்ன பூச்சியுமா இருக்கு போகும்போது நம்ம என்ன வருது, இருமல் வந்து அந்த வெளியேற்ற முயற்சி பண்ணுது. இப்போ இந்த வைரஸ் என்ன பண்ணுது, அந்த சிலியாவோட ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணிடுது, ரெஸ்பிரேட்டரி எபிதீலியத்தை வந்து டேமேஜ் பண்ணுது. அதனால என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு இருமல்,
2: ஓகே டாக்டர்,
3: தொண்டை கமருதுன்னு சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு ட்ரை காஃப், தொண்டை வலி வரலாம், தொண்டை வலி வரலாம், சில பேருக்கு வந்து மூக்குல ஒழுகுறது, ரன்னிங் நோஸ், ஸ்டஃபி நோஸ், ஸ்னீசிங், அதாவது தும்மல் அடிக்கடி வர்றது, கண்கள்லாம் நம்ம வந்து செவந்து போய் வந்து கன்ஜங்டைவல் சஃபியூஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி அது மாதிரி வர்றது, தலைவலி, வாந்தி, சில குழந்தைகளில் மெயினாக பார்த்தீங்கன்னா பேதி கூட வரலாம். ஸோ அப்புறம் நமக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் பர்டிகுலராக ஏ வைரஸ் ரொம்ப முக்கியமானது, அது மசில் பெயின், அதாவது தசை வலிகள், அதிகமான தசை வலி, ரொம்ப ஒரு டயர்டானது. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு காய்ச்சல் வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும், நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம், நமக்கு ஸ்வெட்டிங்ல வந்து போயிடும், அப்போ வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிற

0: ஃபெட்டிக்ன்றது கூட இருக்கலாம்.
1: ஓகே,
0: இந்த மாதிரி நிறைய காமனாக இருக்கிறதுக்கு இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக
1: அதிகமாகவே
0: இருக்கக்கூடியது.
1: இப்போ வந்து இந்த நோய் எளிதாக வந்து ஒவ்வொருத்தவங்கிட்ட வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுன்னு சொல்கிறோம். ஆனால் இதுலேருந்து நம்ம எப்படி ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம்?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா யூரோப்பிய நாடுகளில் நடந்திருக்குது. 1917 ஏற்கனவே சொன்னேன், அது வந்து ஒரு முதல்ல உலகம் முழுவதும் அந்த இது வந்து நிறைய பேர் நோயாளிகளை பாதிப்படைய சேர்ந்து இறப்புகளை உண்டாக்குனது. அதில் என்னன்னா, அந்த பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளிடமிருந்து அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது, இந்த வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நோய க்ளோஸ் கேர் கிவர்ஸ், நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிறவங்கன்னா யார், அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இவங்களுக்கு பரவி இப்படியே ஒவ்வொருடம் பரவுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் என்ட்ராகிறதுலேருந்து எப்போ அது நோயினுடைய பாதிப்பை உண்டாக்குன்றது இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். இன்குபேஷன் பீரியட் ரொம்ப ஷார்ட். இன்குபேஷன் ஷார்ட்னா, இப்போ ஒரு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு 48 மணி நேரத்தில் 2-3 நாளுக்குள்ள அடுத்த ஆளுக்கு வந்துடும். ஸோ வேக வேகமாக வந்து தொடர்ந்து பரவக்கூடிய ஒரு தன்மை உடையது. இதை நம்ம தடுக்கக்கூடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இது குழந்தைகள் இருந்து வரதுனால குழந்தைகளை நம்ம எப்படி தவிர்க்க முடியும்?
1: கண்டிப்பாக
0: நிறைய நோயாளிகளுக்கு இது மிகச்சிறிய தாக்கத்தை உண்டாக்கும். ரன்னிங் நோஸ், காஃப், சோர் த்ரோட் இது இருந்தாலும் ஒரு ஈஸியாக வந்து ஒரு 4-5 நாட்களில் வந்து இந்த வைரஸ் நம்ம உடம்புலேருந்து போய் இதாயிரும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இது தீவிர பாதிப்பை உண்டாகும்.
1: ஓகே டாக்டர்.
0: அதனால வந்து நம்ம வந்து தடுப்பு முறைகள் சொன்னா வந்து நம்ம வந்து அந்த குழந்தைகளை பார்த்த பிறகு நல்லா கைகளை கழுவுவது, நம்ம கொரோனால சொன்ன அதே தான், கைகள் நல்லா கழுவ வேண்டும். இதெல்லாம் முந்தி நம்ம பண்ண மாட்டோம். அந்த சளி போன்ற பொருட்கள் நம்ம இது ஹேண்டில் பண்ணும்போது செப்பரேட் பண்ணி பண்றது. ஆனா க்ளோஸ் கான்டாக்டா இருக்கும் பொழுது, நம்ம வந்து பக்கத்துல இருக்கும் பொழுது, அவங்க தும்மும் போதோ இருமும் பொழுதோ அந்த டிராப்லெட்ஸ் நம்மகிட்ட வந்து பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த முறைகளை கடைபிடிக்கலாம். சில இப்போ சில வந்து தடுப்பு ப்ரிகாஷனரி மெசர்ஸ் இருக்கு, அதை நம்ம லேட்டா பேசலாம்.
1: ஓகே டாக்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பன்றி காய்ச்சல் வந்தால் வீட்டிலேயே இருந்தால் சரியாகிடுமா, இல்லை இப்போ நமக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் உடனடியாக நான் ஹாஸ்பிட்டல் போகிற சிச்சுவேஷன் ஏற்படுமா?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலாக இந்த இது வரும்பொழுது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ வந்து தொண்டை வலி, சளி, ரன்னிங் நோஸ் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்னா ஃபீவர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ காய்ச்சல் மருந்து நம்ம எடுத்துக்கணும். நல்ல நீர், அதாவது டீஹைட்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நீர் எடுத்து தண்ணி குடிக்க முடிஞ்ச போது இல்லாமல், அதாவது இதெல்லாம் குடிக்க முடியல அவர் ரொம்ப, அப்போ தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும். இல்லை நம்ம அவரால் முடியும்னா பெட் ரெஸ்ட். இப்போ நம்ம வந்து காய்ச்சல் இருக்கும்பொழுது நம்ம வேக அதிகப்படியான உடற்பயிற்சியோ வேலையோ செய்யக்கூடாது, அதெல்லாம் இல்லாமல் தவிர்த்து நம்ம பெட் ரெஸ்ட்டு, நல்ல நீராகாரம், உணவுகளை நார்மலாக என்ன எடுத்துக்க முடியுதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போதும். இல்லை இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸா, ஸ்வைன் ஃப்ளூ, ஏவியன் ஃப்ளூ, பேட் ஃப்ளூ, நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் அந்த ஹீமோகுளோபின் நியூரோமோனிடேஸை வச்சு அந்த மாதிரி நேரங்களில் வந்து இப்போ நம்ம நிறைய இடங்களில் வந்து இப்போ நம்ம கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேசோஃபெரிஞ்சியல் ஸ்வாப்ன்றது, ஸ்வாப் ஸ்வாப்னு சொல்லி பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்வாப் டெஸ்ட் வந்து மூக்குல இருந்து நம்ம வாய்வழியை விட்டு நம்ம பண்ணும் பொழுது, பிகாஸ் அது ரெஸ்பிரேட்டரி எப்படி இருக்கிறதுனால ரெண்டையும் கவர் பண்ணிடுது. மூக்கு வழியா இருக்கிறதையும் பண்ணது, அப்பர் ரெஸ்பிரேட்டரி கூடிய அந்த ரெண்டையும் நம்ம கவர் பண்ணதுனால அந்த ரெஸ்பிரேட்டரி இது ஸ்வாப் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 24 hours ரிசல்ட் வந்துடும். அந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு வந்துட்டு மருந்துகள் எடுத்துக்க, நல்ல மருந்துகள்லாம் இருக்கிறது. அந்த மருந்துகள் வந்து நோயினுடைய தீவிரத்தன்மையை குறைக்கக்கூடியது.
1: இப்போ மூச்சு திணறல் அது செஸ்ட் பெயின் வந்தால் அது சீரியஸ் வார்னிங் சைனா, இல்லை இது உடனடியாக நம்ம அந்த
0: கட்டாயமாக, அதாவது வந்து நார்மலாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி, தும்மல், ஜலதோஷம், இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து நிறைய, அதாவது இன்ஃப்ளூயன்ஸா இல்லாமல் இந்த ஸ்வைன் ஃப்ளூ இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி சென்சிட்டியல் வைரஸ், ரைனோ வைரஸ், அடினோ வைரஸ், நிறைய அதாவது வந்து மேல்புற சுவாச குழாயை பாதிப்படையக்கூடிய வைரஸ்கள் பாதிக்கூடியது. ஆனால் எப்போ உங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் பெயின் மற்றும் மூச்சு வாங்குதல், அதாவது பிரத்லெஸ்னஸ், அப்ப என்ன நிமோனியா, அதாவது நுரையீரல் கேஸ் எக்ஸ்சேஞ்ச பாதிக்கப்படுறதுனால இந்த வைரஸ் வந்து நார்மலா சூப்பர்ஃபிஷியல் எபிதீலியத்துல இருந்து நிமோனியா உருவாகி, நிமோனியா வந்து வைரஸ்னாலே இருக்கலாம், டைரக்டா வைரஸோட எஃபெக்ட்னாலே இருக்கலாம், இல்லைனா வந்து பாக்டீரியா வந்து அதுக்கு மேல தாக்கி இருக்கும், சூப்பர் ஆர்டர் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கட்டாயமா மருத்துவரை அணுகி, அதை நம்ம நமக்கே தெரியாது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் அளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி, சோ ரொம்ப தீவிரமா போய் நம்ம வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கற அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மருத்துவமனையில் சென்று ஆக்சிஜனுடைய அளவை பரிசோதித்து, செஸ்ட் எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளை செய்து தக்க முறையில் நம்ம மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம்.
1: ஓகே டாக்டர். இப்போ வந்து நம்ம இந்த பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்டு டெஸ்ட் சொல்லிட்டீங்க டாக்டர், பிளட் டெஸ்ட் எடுக்கிறது முக்கியமான விஷயம் தானே?
0: ஆமா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த வைரஸ் வந்தாலும் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப காமனா நம்ம இந்த ஒரு கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளில் நம்ம என்னென்ன வைரஸ் பார்க்கறோம், கொரோனா வைரஸ் பார்க்கறோம், டெங்கு வருஷம் வருஷம் வருது, டெங்கு வைரஸ் வருது, நம்ம இந்த இன்ஃப்ளூயன்ஸா பார்க்கறோம், எல்லா வைரஸ்லயுமே பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தி வெள்ளை அணுக்களை பார்க்கணும். WBC கவுண்ட் நார்மலா பாத்தீங்கன்னா இனிஷியல் பீரியட்ல வந்து வெள்ளை அணுக்கள் வந்து கம்மியாகும், லியுகோபீனியான்னு வரும், டெங்குலையும் வரும். அதுல டெங்குல மெயினா வந்து உங்களுக்கு த்ராம்போசைட்டோபினியா, பிளேட்லெட், ரத்த தட்டுக்கள், இதுல வெள்ளை அணுக்கள் கம்மியாகும். இது இல்லாம சில நேரங்களில் வந்து இந்த மசில் அஃபெக்ட் பண்றது, தசைகளை அஃபெக்ட் பண்றதுனால மசில்

0: உங்களுடைய என்சைம்ஸ் கிரியாட்டின் பாஸ்போகைனேஸ் என்று சிலதெல்லாம் கூடலாம். சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். சப்போஸ் இப்போ இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்குது, தொடர்ந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொன்னால், காய்ச்சல் இருக்குதுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது வந்து பாக்டீரியல் தொற்றை குறைக்கிறதுக்குரிய ஆன்டிபயா. வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ரக் இருக்குது, கட்டாயமாக அது நம்ம வந்து சில பேர்த்துக்கு கொடுக்கணும். அந்த வெள்ளை அணுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கருத்தில் வச்சு நம்ம மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தருக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படுமா?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து நம்ம அவுட் பிரேக்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்ம வந்து இந்த சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா, சீசனல்னா ஆகஸ்ட் மாத கடைசியிலிருந்து இல்லை செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து ஒரு 4 மாதங்களுக்கு, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அந்த குளிர்கால சூழ்நிலைகளில் தான் வந்து நமக்கு வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸானுடைய பாதிப்பு நம்ம ஊரில், அதாவது நம்ம வந்து வெயில் அதிகமான ஊர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட்டில் எல்லினோனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயில் இருக்குது, ஆனாலும் இன்ஃப்ளூயன்ஸா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ பருவகால மாற்றங்கள் வந்திருக்குது, ஆனால் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும், ஃபுல்லாக அந்த 5 மாதங்கள். இப்போ இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தடுப்பூசி போடுறது வந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மருந்து கேட்குறீங்க, இப்போ வந்து பரிசோதனை இல்லாமல் மருந்து கொடுக்கலாமா இல்லையா?
1: டெஸ்ட் வந்து ரிசல்ட் ஒன்றும் வரல, ஸோ வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க.
0: இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சா டெஸ்ட்ன்றது நெகட்டிவாக வரலாம். இப்போ அதனால வந்து நம்ம வந்து இந்த ஓசல்டமாவின்ற மருந்து, இப்போ இது வந்து ஏன்னா டேமிஃப்ளூன்னு சொல்லி மருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2010 வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவுட் பிரேக் வரும்பொழுது நிறைய ஓவர் த ட்ரக் கவுண்டர் சொல்லுவோம், ஓவர் த ட்ரக் கவுண்டர்னா மக்கள் பயத்தில் போய் அந்த மருந்தை வந்து எல்லாரும் வாங்கி போட ஆரம்பிச்சு, அப்போ அந்த வைரஸ் வந்து அந்த மருந்துக்கு ரெசிஸ்டன்ஸை உண்டாக்கிடும், எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணிடும். அதனால தான் நம்ம வந்து இந்த மருந்து, இப்போ என்னன்னா நார்மலாக இந்த மருந்துன்றது வந்து அந்த நோயினுடைய தீவிரத்தன்மை குறைக்குது. 90% பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது, ஒரு மிகச்சிலருக்கு மட்டும்தான் வந்து அதிக தீவிர பாதிப்பை உருவாக்கக்கூடியது. அதனால வந்துட்டு இந்த மருந்தை வந்து தவறான முறையில் வந்து இர்ரேஷனல் யூஸா பண்ணக்கூடாது. இந்த மருந்து வந்து இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், இந்த நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிபிகேஷன் டெஸ்ட் இதெல்லாம் பாசிட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் 75 மில்லிகிராம் வந்து நம்ம வந்து ஓசல்டமாவிருன்னு சொல்ற அந்த மருந்தை நம்ம வந்து 2 வேளை கொடுத்து 5 நாளை கொடுக்கணும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: மீண்டும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில் ஒரு காலர் வந்திருக்காங்க டாக்டர், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்
1: சார். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க
1: டாக்டர். இப்ப நீங்க நிறைய விதத்துல இந்த சிம்டம்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க, பாக்டீரியல் தொடர்பான இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கறது வருவதற்கான ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கறது என்ன? அதுவும் பொதுவாக இந்த தொற்று மாதிரியான சமயங்கள்ல கண்டிஷன்ஸ் அப்படிங்கறது அக்ரிவேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்குங்களா?
2: ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த இன்னைக்கு டாபிக் வந்து இன்ஃபுளுயன்ஸ், சீசனல் இன்ஃபுளுயன்ஸா. இந்த சீசனல் இன்ஃபுளுயன்ஸான்றது பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இன்ஃபுளுயன்சா வைரஸ், அது ஸ்வைன் ஃபுளுன்னு சொல்றோம், அவியன் இன்ஃபுளுயன்சா, பேட் ஃபுளுன்னு சொல்றோம். இப்ப இதுல பாக்டீரியல் தொற்று எப்ப நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, ஃபீவர் தொடர்ந்து இருக்குது, அது இல்லாம வந்து மூச்சுத்திணறல் போன்ற தொந்தரவுகள் வரும் பொழுது, வெள்ளை அணுக்களுடைய அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். அதுல வந்து வைரல் நிமோனியா இல்லாம பாக்டீரியல் நிமோனியாவும் இருக்கு. இது யாருக்கு இந்த மாதிரி வந்து தீவிர பாதிப்பு வரும்னு சொன்னா, 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, இல்ல ஏற்கனவே அவர்களுக்கு வந்து கிரானிக் அப்செப்டிக் ப்ராப்ளம், அதாவது நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்கள், ஆஸ்துமா மற்றும் சுவாச பிரச்சனை உள்ளவர்களுக்கு, உறுப்பு மாற்று அறுவை செய்தவர்களுக்கு, சிறுநீரக பாதிப்பு, நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களுக்கு, மற்றும் இம்யூனோசப்ரஸிவ் மெடிக்கல் ஸ்டீராய்டு போன்ற மருந்துகளை நாட்பட்ட முறை எடுப்பவர்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக தீவிரமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி குழந்தைகள், அதாவது வந்து 6 மாதங்கள்லிருந்து 60 மாதம், அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும், 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் அதிகமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த நான் சொன்ன அந்த தொடர்ந்து காய்ச்சல் மற்றும் சுவாசத்தில் ப்ராப்ளம், அதாவது ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்குதுன்னா,

0: வைரல் நிமோனியா அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா வைரல் நிமோனியாவுடன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வந்திருக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் கொடுக்க வேண்டிய இருக்கும். இப்போ நீங்கள் கேன்சர் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து அவங்களுடைய நோய் சுற்றி குறைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி நோயாளிகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சூப்பர் ஆர்டர்னு சொல்கிறோம். சூப்பர் ஆர்டர்னா வைரல் நிமோனியா இருக்கும் பொழுது பாக்டீரியல் நிமோனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த வைரல் நிமோனியா இல்லாத பொழுதும் அந்த நோயாளிகளுக்கு வரலாம், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்கின்றது.
1: டாக்டர், இன்னொரு கேள்வி என்னன்னா, எனக்கு ரெண்டு துணை கேள்வியும் இருக்கு, நான் கேக்குறேன் ரேடியோலயே. முதல் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இதை டயக்னைஸ் பண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது மாறுபடுமா? அதுவும் ரெண்டாவது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டோஸ் அப்படிங்கறது எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கணும்? அந்த டோஸ் கொடுத்து முடிச்ச உடனே மறுபடியும் ஒரு டெஸ்ட் அப்படிங்கறத எடுத்து என்ஷூர் பண்ணிட்டு இல்ல அப்படின்னு ஒண்ணுதான் இந்த மெடிக்கேஷன்ஸ் அப்படிங்கறத நிமோனியாக்கு ஸ்டாப் பண்ணுவாங்களா? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். இதை வந்து நான் ரேடியோல
0: பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து ஒரே மருந்து தான், மருந்தினுடைய டோஸ் தான் மாறுபடும். டோஸ் நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஆர்டிபிசிஆர் மூலமா பண்ணதுக்கு அப்புறம் ஓசல்டமாவிர் டாமிஃப்ளூன் வெளியே கிடைக்குது. அது வந்து 75 மில்லிகிராம் வந்து காலையிலையும் மாலையிலையும் இரண்டு வேளை அந்த மருந்து வந்து 5 நாளைக்கு நம்ம கொடுத்துட்டு இருப்போம். இது வந்து வெயிட் ரொம்ப கம்மியா இருக்க குழந்தைகளுக்கு, அதாவது வந்து 15 கிலோ இந்த மாதிரி வெயிட் பேஸ்ட் கொடுக்கும் பொழுது, சில சிறிய சிறு எடை குறைவான குழந்தைகளுக்கு 30 மில்லிகிராம் டோஸ்ல நம்ம கொடுப்போம். அதே மாதிரி சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களுக்கும் அந்த டோஸ் மாடிஃபிகேஷன் பண்ணணும். இதனுடைய நாட்கள் வந்து 5 நாட்கள் தான் கொடுக்கணும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் குறைஞ்சு போயிடும், டெஸ்ட் ரிப்பீட் ஆகி நெகட்டிவ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் 5 நாட்கள் தான்.
2: ஓகே டாக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் அணியிறது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எந்த அளவுக்கு தடுக்குது?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் அணியிறது, இது எடுத்துடலாமா?
2: எடுத்துலாம்.
0: மாஸ்க் அணியிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாகி போச்சு. கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டே நிறைய பேர் செல்கிறாங்க தெருவில் போகும் பொழுதெல்லாம். இப்போ மாஸ்க்ன்றது என்னென்னா எதை தவிர்க்கிறதுனா, இந்த தும்மல் வர்றது, ஸ்னீசிங், சளி வரும்பொழுது டைரக்டாக வந்து இந்த ட்ராப்லெட். இப்போ நீங்கள் ஒரு 3 மீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கீங்க, 3 மீட்டர், 1 மீட்டர்னா 3 அடி, 3 அடி தூரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த நீங்கள் வயலண்ட்டாக காஃப் பண்ணும் பொழுது அந்த துளிகள், துகள்கள், அந்த வைரஸ் துகள்கள் கண்ட அந்த ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன் உங்க மேல வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இனியல் பண்றதுக்கு இப்ப டைரக்டா நீங்க மாஸ்க் அணிவதன் மூலமாக நேரடியா அந்த பார்ட்டிகல்கள் உங்களுடைய சுவாச குழாயிலேயோ இல்ல மூக்கு மற்றும் வாய்ப்புல வர வாய்ப்பு, கான்டாக்ட் பட வாய்ப்பு இல்லை. அதனால வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு தடுப்பு இருக்கிறது. ஆனா வந்து 100% இது வந்து நமக்கு தடுக்குமா அப்படின்னு சொன்னா வாய்ப்புகள் கிடையாது.
2: புரியுது. ஆனா தடுக்கிறதுக்கு 100% இல்லைனால கூட
0: கட்டாயமா கொஞ்ச அளவு இருக்குது. இப்ப நீங்க வந்து டைரக்டா நீங்க இப்ப ஒரு பஸ்ல பயணித்துட்டு இருக்கீங்க, கூட்டமான ஒரு பஸ் இல்ல ஒரு மால்ல போறீங்க, அந்த மாதிரி இடங்கள்ல இந்த இன்ஃபுளுயன்சா காலங்கள்ல நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து இணை நோய் இருக்கு, நீங்க தடுக்கனா மாஸ்க் போட்டு போனீங்கன்னா நேரடியா வந்து ஒருத்தர் தும்மும் பொழுது நம்ம அந்த செக்ரீஷன்ஸ் வந்து நம்ம பாடி பார்ட்ஸ்ல வராம அந்த மாஸ்க் வந்து அந்த என்ட்ரி அதுதான், நேசல் ஓரல் கேவிட்டி ரெண்டையும் நீங்க கவர் பண்ணிடுறீங்க. அந்த இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போகும்போது மூக்கு கீழே போடுவாங்க, அப்ப அது வந்து பிரயோசனம் கிடையாது. மூக்கையும் வாயையும் சேர்ந்து கவர் பண்ணிட்டு போட்டாதான். மூக்கு அந்த ஜஸ்ட் வந்து மீச மேல போடுறது இல்ல உதடு மேல போடுறதெல்லாம் எந்த வித பிரயோசனமும் கிடையாது, ரெண்டையும் கவர் பண்ணி போடணும்.
2: புரியுது டாக்டர். இப்ப கைகளை அடிக்கடி கழுவுறதுனாலயோ டவல் பயன்படுத்துறதுனாலயோ இது பேசிக் ப்ரிகாஷன்ஸா இருக்குமா, இது இன்ஃபெக்ஷன் தடுக்குமா?
0: இல்ல கட்டாயமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு நோயாளியை ஹேண்டில் பண்றீங்க, நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம வந்து தாத்தா இல்ல பாட்டி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா வாய்ப்புகள் அதிகம், அதாவது வர்றதுக்கு. நம்ம வந்து அவங்களுடைய பாடி ஃப்ளூயிட்ஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பண்ணும் பொழுது அதை நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது எப்பயுமே வந்து சால சிறந்தது வந்து என்னன்னா நம்ம வந்து கைகளை வந்து ஒரு ஆல்கஹால் பேஸ்ட் சொல்யூஷன்லயோ, அதான் நம்ம ஹேண்ட் ரப் எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணோம், அது வந்து ஃபோமைட் டிரான்ஸ்மிஷன். இப்ப வந்து நம்ம வைரஸ் இருமும்பொழுது அந்த வைரஸ் வந்து இந்த கைப்பிடியிலோ இதுலயோ பட்டிருக்கும், அது தொடரும் பொழுது, அதனால நம்ம வந்து அந்த ஹேண்ட் ரப் எல்லாம் பண்ணிக்கிறோம். எப்பயுமே வந்து சுய அந்த கிளீன்லெஸ் மெத்தட் வந்து நம்ம நல்ல மெத்தட் தான்.
2: ஓகே டாக்டர். இப்போ பன்றி காய்ச்சல் சில பேருக்கு ஏன் சிவியர் ஆகுது, அதோட ஹை ரிஸ்க் குரூப் இருக்கிறார்கள்?
0: கட்டாயமா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்றி காய்ச்சல் நான் ஏற்கனவே சொன்னேன், குழந்தைகள், 6-5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், இணை நோய் என்றா நுரையீரல் பாதிப்பு சிஓபிடின்னு சொல்றது, அவங்களுக்கு சுவாச அடிக்கடி சளி மற்றும் சுவாச பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும், ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவர்கள், உறுப்பு மாற்று அறுவை செய்து கொண்டவர்கள், சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள், கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்கள், கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம், இதய பாதிப்பு உள்ளவர்கள், ஹைப்பர்டென்ஷன் கிடையாது இதய பாதிப்பு அதாவது ஹார்ட் ஃபெயிலியர், மற்றும் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர்கள், ஸ்டீராய்டுன்ற மாத்திரை எடுக்க நிறைய இந்த ரொமட்டாலஜிக்கல் ஜாயின்ட் பெயின்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இம்யூனோ சப்ரஸி, அதாவது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி தடுக்கக்கூடிய மருந்து

0: எடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இந்த நோய் வந்து தீவிரமாக அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து மிக முக்கியமானதுன்னு சொல்லி, அப்புறம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்னால் யாரெல்லாம் இந்த நோயாளிகளுக்கு மருத்துவர்கள், லேபரட்டரி ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து அதிக வாய்ப்பு இருக்கிறது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பன்றி காய்ச்சல் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுறது எவ்வளோ நாள் ஆகும்? இது மீண்டும் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் திரும்பலாமா?
0: ஸோ மிக முக்கியமான கேள்வி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டில் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வைன் ஃப்ளூ. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இதை இன்குபேஷன் பீரியட்னு பேர். இன்குபேஷன் பீரியட்னா அந்த வைரஸ் வந்து அந்த நோயால் பாதிக்கப்பட்டவிடமிருந்து அடுத்த நோயாளிக்கு, அடுத்த ஆள்களுக்கு சென்று அந்த சிம்டம் உருவாக்குறதுக்குரிய டூரேஷன் தான் இன்குபேஷன் பீரியட். இப்போ வந்து இந்த நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, இல்லை நம்ம வெளியே நம்ம பயணிக்கும் பொழுது அந்த நோயாளிகள், அவர் நமக்கே தெரியாது, அவர் வந்திருக்கலாம். அப்போ வந்து குறைந்தபட்சம் வந்து 3-4 நாட்கள், 48 மணி நேரம் வந்து ரொம்ப குறைஞ்சு 72-96 மணி நேரங்கள் வந்து அதிகபட்சம் இந்த பீரியட்ல வந்து சிம்டம் ஆரம்பிச்சிடும். அதான் வேக வேகமா இந்த வைரஸ் வந்து அந்த மிக முக்கியமானது வந்து வருட வருடங்கள் இந்த வைரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, இந்த உருமாற்று H1N1 H3N2. அதனாலதான் நம்ம வந்து தடுப்பூசியும் வந்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஊசி நம்ம வந்து இப்ப வந்து மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா இதுக்கெல்லாம் நம்ம போடுறது வந்து லைஃப் லாங் இம்யூனிட்டி கொடுக்குது. ஆனா இது கொடுக்கறது
1: கொடுக்க முடியாது. இது எவ்வளவு நாள் வரைக்கும் இது
0: ஒவ்வொரு வருடம் கொடுக்கணும். இயர்லி ஷாட்ஸ் தான் முக்கியம். எப்பயுமே வந்து இந்த இன்ஃபுளுயன்ஸா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், எல்லா அந்த இணை நோய் இருக்கிற எல்லாருமே அந்த இன்ஃப்ளூயன்ஸா வரக்கூடிய அமெரிக்காலெல்லாம் வந்து இது கட்டாயமாப்படுது. அந்த ஆகஸ்ட் மாச கடைசியில் அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸா பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் செப்டம்பர் மாசம், ஸோ ஆகஸ்ட் எண்டில் செப்டம்பர் பிகினிங்ல இந்த பீரியட்ல நம்ம போட்டோம்னா அந்த தீவிரத்தன்மையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஏன்னா அந்த இது வந்து நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன், நம்ம வந்து 2 டைப்பா இருக்குது வேக்சின், அந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டதுனால நோய் சுத்தி உருவாகி தீவிரமான பாதிப்பு. நீங்க கொரோனா வைரஸ் கூட பாத்தீங்கன்னா நோயின் தீவிரத்தன்மையை அதை குறைச்சு.
1: ஓகே டாக்டர், புரியுது டாக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, டயபெட்டிஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க டாக்டர். பன்றி காய்ச்சல் வருது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னீங்க. ப்ரெக்னென்ட் உமனுக்கும் குழந்தைங்களுக்கும் பன்றி காய்ச்சல் வருது கூடுதல் கவனம் ஏன் தேவைப்படுது?
0: இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மருந்துகளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளும் அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய இடைக்கு தகுந்தாப்பு நம்ம மருந்தை கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா 3 மருந்து இதில், ஒசல்டமாவிர், ஜனாமாவிர், பெராமாவிர்னு சொல்லி. இப்போ வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த டோஸை நம்ம கம்மி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகளுடைய எடைன்றது பார்த்தீங்கன்னா 5-6 மாத குழந்தைக்கு ஒரு எடை இருக்கும், 2 வயது குழந்தைக்கு இருக்கும். நம்ம அடல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 50 கிலோன்னு வச்சுக்குவோம்.
1: ஓகே டாக்டர்,
0: 50-80 கிலோ. மிக சிலர் தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோ 90 கிலோவுக்கு மேலே இருப்பாங்க. மெஜாரிட்டியான நீங்கள் அடல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்களோ பெண்களோ 50-லேருந்து அந்த 80 கிலோவுடைய வரைமுறைக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டோஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சியில் என்ன ப்ராப்ளம்னா இந்த டிசீஸ் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு பேபி இருக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸஸாக வந்து அந்த ஃபீவர் வரும்பொழுது அபார்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபீவரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே
1: தான் கொடுக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தருக்கு இது பன்றி காய்ச்சல் வந்துருச்சுன்னா அந்த டைமில் நம்ம என்ன மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கணும்?
0: இப்போ நிறைய பேர் வந்து இது கேட்கக்கூடிய முக்கியமானது, எந்த ஜுரம் வந்தாலும் மைல்டு டயட் தான் முக்கியமானது. இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்வைன் ஃப்ளூ இல்லை இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. சில சமயங்களில் வந்துட்டு இது வந்து மூளையை கூட அஃபெக்ட் பண்ணும், என்செஃபலைட்டிஸ், மெனிஞ்சைட்டிஸு. சில நேரங்களில் வந்து குலென்பேர் சின்ட்ரோம் சொல்லக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பு கூட வரலாம். ஸோ உணவை பொறுத்தளவுக்கு வந்து எளிதில் செரிமானமாகக்கூடிய சத்தான பொருட்கள், நீர்ச்சத்து இழப்பு வராமல் இருக்கக்கூடிய பொருட்கள், சக்கரை நோய் இல்லைன்னா நம்ம இளநீர் கூட குடிக்கலாம். அதாவது நம்ம வந்து சக்கரையினுடைய அளவு வந்து அதிகப்படுத்தக்கூடாது இந்த நேரங்களில், ஜுர நேரங்களில். அதே நேரங்களில் அவங்களுக்கு என்னென்ன இணை நோய் இருக்குதோ அதற்குரிய மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளணும். இது வந்துருச்சு சொல்லக்கூடிய சில நேரங்களில் வந்து வலிப்பு வரலாம், சில நேரங்களில் வந்து மயக்க நிலைக்கு சென்று விடலாம். அந்த மெனிங்கோ என்செஃபலைட்டிஸ், மெனிஞ்சைட்டிஸ், சில சமயங்களில் கால்கள் செயலிழந்து போவது, இந்த மாதிரி வரலாம். ஈவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸை தடுப்பூசி போடுறதுனால கூட வந்து வேக்சின் இன்டியூஸ் டிமைலினேஷன், அதாவது நரம்புடைய மைலன் சீத் போகிறதுனால குலென்பேர் சின்ட்ரோம் வந்துடும் வந்து, அதாவது டிமைலினேட்டிங் பாலினியூரோபதி வருது, அதனால் குலென்பேர் சின்ட்ரோம். ஸோ இது வந்து ரொம்ப மிக ஒரு 100% 100 நோயால் எடுத்துக்கொண்டால் ஒரு 1-2% தான் நரம்பு மண்டல பாதிப்பு வருகிறது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சல் லங்ஸை பாதிக்குது, அதே மாதிரி எந்த அளவுக்கு இது காம்ப்ளிகேஷனாக கொண்டு போகும் நிமோனியா வர?
0: அதாவது இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ நிமோனியான்றது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். இந்த நிமோனியா அப்படின்னா என்ன? நார்மலாக வந்து தொண்டை வலி,

0: தும்மல், சளி போன்றது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். எப்போ வந்து ட்ரக்கியா அதுக்கு கீழே பகுதியில் போகுது, நுரையீரல் அஃபெக்ட் பண்ணும் பொழுது இது வந்து பிராங்கைட்டிஸ், அதாவது வந்து சளி வரலாம், பிராங்கியோலைட்டிஸ், லெரிங்கோ ட்ரக்கியோ பிராங்கைட்டிஸ் போன்ற அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உண்டாக்குறதுனால ஏன் கேஸ் எக்ஸ்சேஞ்சை பாதிக்குது. கன்சாலிடேஷன், நிமோனிக் கன்சாலிடேஷன். அந்த நிமோனிக் கன்சாலிடேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று, நிமோனிக் கன்சாலிடேஷன்றதுல வந்து வைரஸ்னால மட்டுமே இருக்கலாம், சில நேரங்களில் மிக்சடாக வைரஸும் பாக்டீரியாவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பாதிப்பு, சில நேரங்களில் செயற்கை சுவாசம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட போயிடும். அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா தொற்றுக்கு கிருமி தொற்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகளும் இந்த வைரஸ் மருந்து ரெண்டையும் சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும். ரெண்டாம் மிக முக்கியமானது வந்து ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஹோஸ்ட்னா நம்ம நோயாளியினுடைய, நம்ம எந்த மருந்து கொடுத்தாலும் ஒவ்வொரு 100 பேருக்கு கொடுக்குறோம்னா 100 பேர் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணாது. இப்போ வந்து சில பேருக்கு வந்து நல்ல முறையில் ரெஸ்பாண்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா யங் பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல ரோபஸ்ட் இம்யூனிட்டி இருக்கும், அவங்களுக்கு சைட்டோகைன் ஸ்டாம்னு சொல்லுவாங்க அந்த கொரோனாவில் கூட, அது ரொம்ப நம்ம பாடியினுடைய இம்யூனிட்டி ரொம்ப ரியாக்ட் ஆகிறதுனால ரொம்ப தீவிர பாதிப்பை உருவாக்கக்கூடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களே, இது அடிப்படையாக ஏன் வேறுபடுது?
0: அதாவது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், இப்போ இளம் வயதுக்காரங்களுக்கு நல்ல நோயை சுற்றி இருக்கும், வயது முதிர்ந்தவங்களுக்கு நோயை சுற்றி குறைஞ்சிட்டே போகும். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6, ஏன் அந்த குழந்தைகளையும் முதியவர்களையும் ஒப்புறோம்னா குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் சுத்தி குறைவு.
1: ஓகே,
0: இடைப்பட்ட காலத்தில் நோய் சுத்தி நல்லா இருக்குது 50 வயதுக்குள்ளே வரைக்கும். இப்போ அதே நேரங்களில் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த 50 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கே சர்க்கரை நோய் இருக்குது, கட்டுக்கடங்கா சர்க்கரை நோய், இல்லை அவங்க வந்துட்டு நிறைய சிகரெட் குடித்து சிவப்பிடின்ற ப்ராப்ளம் வந்துடுச்சு, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புற்றுநோய், வேற ஏதாவது வந்து மூட்டு வலியின் காரணமாக ஒரு ஸ்டீராய்டு மாத்திரை பிரெட்னிசலோன் போட்ட எடுக்கும் போது அவங்களுடைய நோய் சுத்தி ரொம்ப குறைஞ்சு போகுது. அப்போ வந்து அவங்களுக்கு தீவிரமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்த பிறகு என்னென்ன உணவு எடுக்கணும்ன்றத சொல்லிட்டீங்க, இப்போ வர விடாம தடுக்கிறதுக்கு ஏதாவது உணவு இருக்கா?
0: இது வந்து என்னன்னா வந்து சீசனல் இன்ஃப்ளூயன்ஸானால வரவிடாமல் தடுக்கிறதுக்கு எந்த உணவுகள் கிடையாது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து அதாவது மெஜாரிட்டியான பீப்புளுக்கு மைல்டாக தான் டிசீஸ் இருக்கு, மிகச்சிலருக்குத்தான் வந்து தீவிர பாதிப்பை உண்டாக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு தீவிர பாதிப்பு வரலாம்னு சொல்கிறோம், ஆனால் இது இல்லாமல் இந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கவங்களுக்கு சில சமயங்களில் வருது, அது சைட்டோகைன் சாம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணாமல் வார்னிங் சிம்டம்ஸ் வரும்பொழுது, இப்போ முதல்ல வந்து தொண்டைவலி, தலைவலி, கண்ணெரிச்சல் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஜுரம் வந்து அதுக்குரிய மருந்துகள் எடுத்துகிட்டு, எப்பொழுது வந்து இந்த வார்னிங் சிம்டம் சொல்லக்கூடிய செஸ்ட் பெயின், பிரெத்லெஸ்னஸ் இந்த மாதிரி வரும்பொழுது உடனடியாக மருத்துவரை அணுகி, டிலே பண்ணாமல் சுய மருத்துவம் செய்யாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அதற்குரிய தக்க மருத்துவமனை மருந்துகளை எடுக்கும் பொழுது அந்த அதிதீவிர பாதிப்பிலிருந்து நம்ம கொள்ளலாம், பாதுகாத்துக் கொள்ளலாம்,
1: நம்மளை வந்து பிக்அவுட் பண்ணிக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம ஃபுட்டு, நம்ம இப்போ மறுபடி கேட்குறேன் என்னென்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இது வந்து நமக்கு இந்த பன்றி காய்ச்சலுக்கு உரிய இதில் வந்து பாதிக்கலை?
0: ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, இது நீங்கள் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம வந்து நம்ம என்ன ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்றால், விளம்பரம் வந்து நம்ம கண்கவர் விளம்பரங்கள் நம்மளை கவருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு பதிலாக விதவிதமான கலரூட்டிகள், விதவிதமான ஃப்ளேவர்களை போட்டு நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த உணவில் வந்து நீங்கள் வந்து ஒரு சைலண்ட் கில்லர்னு பார்த்தீங்கன்னா மானோசோடியம் குளுட்டமேட் இருக்குது, இது வந்து ரொம்ப உயர் ரத்த அழுத்தத்தை உண்டாக்கக்கூடியது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய குளிரூட்டப்பட்ட பானங்களில் வந்து எந்த விதமான ஒரு நல்ல பலன்களும் கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த உணவுகள் வந்து எடுப்பதனால இன்ஃப்ளூயன்ஸாக வர்றதுன்னு கிடையாது, ஆனால் ஓவராலாக எல்லா விதமான உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதான் இந்த விதமான நம்ம ஒபிசிட்டியை கூட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஒரு குளிரூட்டப்பட்ட பதானங்கள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கன்னா 14 gram சர்க்கரை இருக்குது, 14 gram சர்க்கரைன்றது 56 kcal வருது. அப்போ 600 ml குடிக்கும் பொழுது நீங்கள் ஏறத்தால வந்துட்டு உங்களுக்கு 84 gram சுகர் இருக்குது. அப்போ எவ்வளவு நமக்கே தெரியாமல் நம்ம வந்து அவ்வளவு அதிகமான ஒரு கார்போஹைட்ரேட் நம்ம கலோரியை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த உணவுப் பொருள்களை, இந்த உணவுப் பொருள்னால இந்த நோய் வருதுன்னு கிடையாது.
1: ஓகே டாக்டர், பட் இது வந்து ஒரு நம்மளுடைய பேசிக் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு
0: அதாவது வந்து குறைக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் செய்த சமைத்த உணவுகள் தான் நல்லது. இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகமே வேகமான முறையில் சென்று கொண்டிருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர். அதில் இப்போ நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றீங்கன்னா அதில் நிறைய ஃபுட் பாய்சனிங் வரலாம். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்க, அது வந்து அது இன்னைக்கு தான் செஞ்சதா இதெல்லாம் தெரியாது. ஸோ இது மாதிரி பலவிதமான ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதில் போடக்கூடிய நிறமிகள் மற்றும் அதர் உணவுக்கு சுவையூட்டக்கூடிய காரணிகள் எல்லாமே வந்து என்ன விதமான பொருளே தெரியாதுல்ல,
1: கரெக்டாக
0: அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாதிப்பு. அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, நிறைய பொருட்களை நீங்கள் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு பாதிப்பு தீங்கு விளைவிக்கக்கூடியதான்
1: இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: மீண்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இன்றைக்கி பன்றிக்காய்ச்சலை பற்றி நம்ம டாக்டர் வந்து அழகாக எடுத்து விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். டாக்டர் ஒரு நேரம் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கங்க.
2: வணக்கம்.
3: சொல்லுங்க. நைட்டில் தூங்கும்போது மூச்சு விடும்போது வாய் என்ன அறியாமல திறந்துக்கிட்ட தூங்குறேன். அப்போ என்ன தொண்ட வரைக்கும் ரொம்ப வறட்சியாக ரொம்ப காஞ்சி போகுது. அதனால இப்ப என்ன பண்ற, கொஞ்ச நாள மாஸ்க் போட்டு கொடுத்து தூங்குறேன். கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு தோணுது வரைச்சு. அது எப்படி அப்படி தூங்குறது?
4: உடல் எடை ரொம்ப அதிகமா இருக்குதா சார்?
3: இல்ல இல்ல இல்ல இல்ல, எனக்கு உயர்ந்தவளோ 4 கிலோ கம்மியா தான் இருக்கு.
4: அப்ப யூஸ்வலா பாத்தீங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மூக்கு வழியா சுவாசிக்காம வாயை திறந்து சுவாசிக்கிறாங்கன்னா அடிநாயிடு காது மூக்கு தொற்று காட்டுற பரிசோதனை பண்ணுங்க. அதில் வேற ஏதாவது அடைப்பு இருந்தால் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து அப்செட்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து இந்த வாய் வழியாக சுவாசிச்சு குரட்டை அதிகமாக வரும். அதனால வந்து மூக்கு வழியாக சுவாசிக்காம வாயை திறந்து சுவாசிக்கிறதுனால வந்துட்டு தொண்டை வறட்சி ஏற்படக்கூடிய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இல்லை, அதாவது வந்து அளவுக்கு அதிகமாக இல்லை. நார்மலாக வந்து 175 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறவருக்கு வந்து 75 கிலோ வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு அதிகமாக ரொம்ப வந்து ஒரு 90-95 போகும் பொழுது நமது அந்த நாக்கு பின்புறத்தில் செல்றதுனால அந்த உவுலான்றது வந்து நம்ம அதிர்வுற்று அதில் வந்து நமக்கு உரட்டு அதிகமாக வரும். அப்போ வாய் வந்து நமக்கு அந்த உரட்சி ஏற்படும். அந்த மாதிரி நீங்கள் வந்து காது முகத்துண்டு டாக்டரை அணுகி உங்களுடைய அந்த வாய்ப்பகுதியை பரிசோதனை செஞ்சு, இல்லை மூக்குப்பகுதி சதையது வளர்ந்துருக்கிறதா, டிவியேட்டினே சட்டம் இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் மூக்கு வழியாக சுவாசிக்காமல் வாக்கு வழியாக வாய் வழியாக அதனால் வந்து மாஸ்க் போட்டு தூங்குறதுன்றது வந்து சரியானது கிடையாது. மாஸ்கை போட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்குறதுன்றது வந்து அதனால் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து மாஸ்கே போட்டாலும் நீங்கள் வாயை திறந்தா நீங்கள் இது பண்ணி கேப் வழியாக காற்று அங்கே போயிட்டு தான்
3: இருக்கும்.
4: ஸோ நீங்கள் மாஸ்க் போடுறதுன்றது வந்து ஒரு தற்காலிகம் தான். அதாவது வந்து நீங்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் கேட்டு பார்க்கலாம், வாயை நீங்கள் எப்படியும் திருப்பி சுவாசித்தா திறந்தா சுவாசிட்டு இருப்பீங்க.
3: நன்றி சார்.
2: நன்றி சார்.

0: டாக்டர், இப்போ என்னென்னா, ஒருவருக்கு ஃபீவர் வந்து குறைஞ்சிடுச்சு, ஆனால் வந்து அவர் முழுமையாக ரெக்கவர் ஆகிட்டாருனாலும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸை வச்சு அவங்க கவனமாக இருக்கணுமா? இந்த சிம்டம்ஸ் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு.
1: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸா பாதிப்பில்

0: பாதிக்கப்பட்டவர், நம்ம அந்த தொண்டை வலி சளி இதெல்லாம் குறைஞ்சாலும் இந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் இருக்கும் சில பேருக்கு. இப்போ சப்போஸ் வந்து அவர் நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடியவராக இருந்தார்னா ஒரு 10 லிருந்து 15 நாட்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் தசைகள் பாதிப்படைந்திருந்தனா அவரால் வந்து அந்த முன்ன போல வந்து அந்த ஆக்டிவிட்டிஸை பண்ண முடியாது. தீவிர உடற்பயிற்சி, ட்ரெட்மில் ஓடுறது இல்லை ஷட்டில் காக் விளையாடுவது போன்ற ஆக்டிவிட்டிஸை அவரால் பண்ண முடியாது. ஸோ அது நார்மல். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வந்து ஒரு சிறிது சிறிதாக அதனுடைய இன்டென்சிட்டியோட அளவை கூட்டுறது. முதல்ல கொஞ்சம் நடைப்பயிற்சி, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 7 லிருந்து 10 நாட்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் முதல் இருக்கும். அது இல்லாமல் வந்து இன்னமும் வந்து இது எல்லாமே வயதை பொறுத்தது. இளம் வயதில் வந்தால் கொஞ்சம் வேகமாக இது பண்ணலாம், வயது அதிகமாகும் பொழுது கொஞ்சம். ஸோ அப்போ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸை வந்து சிறிது சிறிதாக அதிகரித்து நம்ம ஒரே நேரத்தில் நம்ம வந்து முன்னி பண்ணக்கூடிய அந்த ட்ரெட்மில் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை பண்ணாமல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல
1: ஓகே
0: இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும்.
1: இப்போ பன்றிக் காய்ச்சல் வந்ததுனால சிக்கன், போக் அல்லது எக்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா அது உண்மையா?
0: இதெல்லாம் மித்து. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து எந்த விதமான ஒரு காய்ச்சல் வந்தாலுமே நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு செறிவூட்டப்பட்ட உணவுப் பொருட்களையோ அதிகமான ஒரு செரிமானத்திற்கு கடினமான உணவுப் பொருட்களையோ நம்ம எடுத்துக்காம எளிதில் செரிமானமாகக்கூடிய பொருட்கள்னால் என்ன, கஞ்சி மற்றும் சூப்பு, ஃப்ரூட் ஜூஸ், சக்கரை நோய் இல்லாதவங்க இந்த மாதிரி எளிதில் சீரணமாகக்கூடிய உணவுப் பொருளை எடுத்துக்கிறது நல்லது. இது நார்மலாக எந்த வித நோய்க்குமே இது பொருந்தக்கூடிய ஒன்று. இதனால் வந்து இதை இப்போ சிக்கன் குனியாக வந்து சிக்கன் சாப்பிடாம இருக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே வைரஸ்னால வரக்கூடிய நோய். அந்த நேரங்களில் நம்ம வந்து உணவை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி நம்ம நம்முடைய ஆக்டிவிட்டீஸுக்கு தேவை ஏன்னா நம்ம நார்மல் ரெஸ்ட்டில் இருப்போம், நீர் சத்து சரியான முறையில் எடுத்துக்கணும்.
1: ஓகே டாக்டர். ஏன்னா எனர்ஜி வந்து நமக்கு
0: ஆமாம் தேவை முக்கியம்
1: தொடர்ந்து எடுத்துக்கிறதுக்காக. ஓகே டாக்டர். பன்றிக் காய்ச்சல் வந்தவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் குணமாகிடுமா இல்லை வேற வகையான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம்?
0: இல்லை, இப்போ பன்றிக் காய்ச்சல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வைரல் நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ப்ராவர்ப் மாதிரி வித் ட்ரீட்மெண்ட் 7 டேஸ் வித்தவுட் ட்ரீட்மெண்ட் 1 வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 நாட்கள் இருக்கும். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசல்டமாவிர்ன்ற வாய்வழி சாப்பிடக்கூடிய மருந்து இருக்கிறது. இது வந்து நோயினுடைய தீவிரத்தன்மையை கண்டிப்பாக குறைக்கும். பட் நிறைய ட்ரையலில் வந்து ட்ரையல்னால் நிறைய நோயாளிகளில் நிறைய கொடுத்து பார்க்கும் பொழுது சில விதமான பரிசோதனைகள் என்ன சொல்லுதுன்னா இதனால் வந்து எந்த விதமான ஒரு அதிக முன்னேற்றங்களும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொடுத்துட்டு தான் வர்றோம். 75 மில்லிகிராம் வந்து காலையிலையும் சாயங்காலமும் 5 நாளை கொடுக்குறோம் அடல்ட் பேஷண்ட்டுக்கு. வெயில் விட குறைஞ்சவங்களுக்கு 30 மில்லிகிராம் 2 வேளை கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து இனிகலேஷன் சொல்லி அதாவது மூக்கு வழியாக சொட்டு மருந்து மாதிரி விடக்கூடியது இருக்குது. ஏன்னா வந்து இது ரெஸ்பிரேட்டரி வழியாக போகிறதுனால அந்த வேக்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா இனிகலேஷன் இன்டர்நேஷ்னல் வேக்சின் கொடுக்குறோம். இது வந்து இன்ஆக்டிவேட் அது லைவ் அட்டினிவேட் வேக்சின் கொடுக்குறோம். ஆனால் நிறைய இடங்களில் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் வேக்சின் கிடைக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராமஸ்குலர் அதாவது சதையில் போடக்கூடிய அந்த வேக்சின் தான் போடுறோம். அதுவுமே வந்து லோக்கலி ப்ரிவலன்ஸ் என்ன இந்த ரீசனில் என்ன இருக்கோ அப்படின்றத வச்சு நம்ம போட்டாதான் இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஏ பின்னு இருக்கிறது அந்த அந்த வைரஸ் வேக்சினை அந்த வைரஸ்னுடைய ஆன்டிஜனை வச்சு போட்டாதான் இம்யூனிட்டி நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ வந்து ஒருத்தவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சிவியரா இருந்ததுன்னா அட்மிட் பண்ணப்படுவாங்க இல்லைன்னா எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட்,
0: அதாவது மிக முக்கியமா வந்து எப்பொழுது வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறதோ, மார்பு வலி இந்த மாதிரி அதாவது ஆக்சிஜன் அளவு, இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவமனையில் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குது. சேச்சுரேஷன் அளவு குறைஞ்சதுன்னா உடனடியாக போய் நீங்கள் போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளை செய்து, ஏன்னா நம்ம வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒர்ஸாகி நம்ம போகக்கூடாது. அது இல்லாமல் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயை தீவிரப்படுத்திவிடும். இப்போ ஹார்ட் ஃபெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களே அதை அதிகப்படுத்திவிடும். அந்த மாதிரி நேரங்களில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி அவங்களுக்குரிய தக்க மருந்துகள் எடுத்துட்டோம்னா அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வர முடியும்.
1: ஓகே டாக்டர். இப்போ பன்றிக் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு ஆன்டிவைரல் மெடிசன் பயன்படுத்துகிறது நல்லதா?
0: இல்லை, அதான் ஆன்டிவைரல் மெடிசன்றது வந்து நோயினுடைய தீவிரத்தன்மை அதாவது வைரஸினுடைய அந்த தீவிரத்தன்மையை குறைக்குது. ஸோ அதுதான் முக்கியமாக வந்து ஓசல்டமாவிர் போடுறது. ஆனால் இந்த இது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பாதிப்புகளை குறைக்கின்றது நம்ம கரெக்டாக வந்து நிறைய ட்ரையல்ஸ் மல்டி சென்டர் ட்ரையல் பண்ணதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரையலில் சில இடங்களில் பண்ணக்கூடிய அந்த பரிசோதனை முடிவுகளில் வந்து இது வந்து கொடுத்தவங்களுக்கும் கொடுக்காதவங்களுக்கும் எந்த விதமான வேறுபாடு, தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த பீப்புள் ஹூ ஹவ் பீன் கிவன் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து நம்ம வந்துட்டு இதை முடிவை வந்து அந்த இண்டிவிஜுவல் மருத்துவரும் அந்த பேஷண்ட்டே சொல்லி விளக்கி நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு பன்றிக் காய்ச்சல் வந்துருச்சு அவங்க ப்ராப்பராக ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்கன்னா திரும்ப வரதுக்கான சான்சஸ் அதிகமாக
0: கண்டிப்பாக இருக்குது அவங்களுக்கு வந்து. இப்போ நீங்கள் என்ன வந்து அதுதான் முக்கியமானது, ஆன்டிஜெனிக் அந்த HNன்னு சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் நியூரோஇம்யூனிடேஸ்னு சொல்லக்கூடிய இந்த பெப்ளோமஸ் அந்த வைரஸில் வருஷம் வருஷம் மாறுது. இந்த வருஷம் வந்து H1N1 இருக்கலாம், அடுத்த வருஷம் H3N2 இருக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் H5N1 இருக்கலாம். ஸோ அதனால வந்து வர வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து வந்து, அதனால வந்து நம்ம வந்து வராமல் போக வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் வந்து இந்த மாதிரி குளிர் இந்த சீசனில் வந்து நம்ம வந்து அதிகப்படியான கூட்டங்களையோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இந்த

0: ஆர்கன் உறுப்பு மாற்றம் பண்ணவங்க, இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து இம்யூனோ சப்ரஸி மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால கூட்டங்களையும் கூட்டமான இடங்களையும் கூட்டமான ஒரு நிகழ்வுகளையும் தவிர்க்கணும்னு நம்ம சொல்றோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இப்போ திரும்ப வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இடைப்பட்ட டைம் இந்த டியூரேஷன் ஏதாவது இருக்கா?
0: உலகம் முழுவதும் வந்தது, அடுத்து 97 அதிகமா வந்தது, ஹாங்காங் ஃப்ளூன்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 2009 எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா, இப்ப ரீசெண்டா 15 கொரோனா வைரஸ் வரதுக்கு முன்னாடி வந்தது 2009 வந்தது. சோ அந்த பர்டிகுலர் சீசன்ல வந்து நம்ம வந்து எப்ப வந்து தீவிரமா வருன்றது வந்து நம்ம வந்து நோயாளியினுடைய நோய் சொத்தையும் வைரஸினுடைய அந்த ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டி அப்புறம் வந்து விருளுன்னு சொல்லுவோம். சில வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். இப்ப நீங்க எதுலயே கொரோனாலேயே பாத்தீங்கன்னா செகண்ட் வேவ் ரொம்ப டேஞ்சரஸா இருந்தது. இந்த வேரியஸ் வைரஸ் நம்ம பார்க்கும்போது டெல்டா வைரஸ் ஓமைக்ரான் வைரஸ் பார்க்கும்போது ரெண்டாவது அந்த அவுட் பிரேக்கில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொரு வைரஸுடைய அந்த விருலன்ஸ்னா அந்த ஒரு அதனுடைய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை, டிரான்ஸ்மிசபிள் கெப்பாசிட்டி அதாவது வந்து ஒருத்தட்டது இன்னொருத்தருடைய பரவக்கூடிய தன்மை, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து நோயினுடைய தீவிரத்தன்மை இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஊசின்றது நம்ம கம்பல்சரியாக எல்லா வருஷமும் போட வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்கு.
0: அதாவது இப்போ வந்து நம்ம இது இந்த தடுப்பூசி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு போடுற மாதிரி இன்னும் வரல.
1: ஓகே டாக்டர்,
0: இது வந்து நம்ம வந்து ஆப்ஷனலாக தான் இருக்குது. யார்கிட்டையெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு அதனுடைய வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கிறதோ அவங்க வந்து அவைலபிளாக இருக்குது. இது நார்த் அமெரிக்கன் ட்ரை வேலண்ட் வேக்சின், குவாட்ரி வேலண்ட் வேக்சின், இன்ஃப்ளூயன்சா ஏபி இதெல்லாம் கம்பைன் பண்ணி அந்த வேக்சின் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1200 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் வந்து அந்த வேக்சின் சென்டரில் போய் நீங்கள் வந்து அந்த பட்டு எப்போ யூஸ்ஃபுல்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் போட்டு கிடையாது, நோய் வருவதற்கு முன்பு இந்த ஆகஸ்ட் மாத கடைசியில் இல்லை வந்து செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் அந்த வேக்சினை வந்து வயது முதிர்ந்தவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், உறுப்பு மாற்றம் செஞ்சவர்கள், சக்கர நோய் பாதிப்புக்கு உள்ளாதவர்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, இதய பாதிப்பு உள்ளவர்கள், இதய பாதிப்பு என்றால் ஹார்ட் ஃபெயிலியர், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு சரியான நேரத்தில் நம்ம தடுப்பூசி போட்டோம்னா தீவிரத்தன்மை இல்லாமல் நம்ம பாதிக்கும்.
1: ஓகே டாக்டர், இது எவ்ரி இயர் நம்ம போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பத்திலிருந்து.
0: ஆமாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு காமன் மேனாக இப்போ இது இப்போ இதில் இருக்கவங்கலாம் சொன்னீங்க, இதில் இல்லாதவங்களும் போட்டுக்கலாமா?
0: இல்லாதவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் கோவிட் வேக்சின் போடும்போது என்ன சொன்னாங்க, அது வந்து எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் சொல்லி நம்ம கோவிட் வேக்சின் போட்டோம். இன்னமும் கோவிட் வேக்சின் போடாதவங்க இருக்காங்களா இல்லையா?
1: இருக்காங்க.
0: அவங்களுக்கெல்லாம் வந்து வந்ததா இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஸோ அதனால வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம், நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் காமன் மேன் வந்து நம்ம போட்டுக்கிறதா இல்லையான்றது வந்து அவங்க சொந்த விருப்பம்.
1: ஓகே டாக்டர்,
0: அதான் இதை யாரும் வந்து கம்பல் பண்ணி வந்து நீங்க போட்டுக்க, இப்போ இணை நோய் இருக்கிறவங்க கூட அங்கே போடாமே இருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களை நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது எதுவுமே.
1: இப்போ இந்த பன்றி காய்ச்சலை குறித்து பெரும்பாலான அளவில் பெரிய பரவர மித் என்னவா இருக்கு?
0: இல்லை மித்துன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அதாவது மேமல்ஸ் வந்து ரிசர்வாயர், அதை வந்து பன்றியா இருக்கலாம், ஆவியன் பேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வைல்ட் ஃபாக்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஸோ ஆனால் அதுலேருந்து டேட்டா அந்த வைரஸ் அங்கேருந்து நம்ம ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஹியூமன் பீயிங்லேருந்து ட்ராப்லெட் மூலமாக தான் பரவுது. ஸோ அதனால் வந்து சில நேரங்களில் வந்து நீங்கள் பறவை காய்ச்சல் வரும்பொழுது பறவைகளை கொள்றாங்க, பட் அதில் வந்து சரியான சயின்டிஃபிக் ரீசன் ஏன்னா அந்த அந்த வைரஸ் அதுலேருந்து அந்த ரிசெப்டார் இருக்குது, அந்த வைரஸ் அங்கே இதாகி ஹியூமன் பீயிங்க்கு வந்து இதாகுது. ஸோ இதுதான் ஒரு மித்து, மெயினான ஒரு மித்து.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வீட்லேயே இருந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுறது இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்மளே எடுத்துக்கொள்வது ஆபத்தானதா?
0: இல்லை நீங்கள் வந்து வீட்டில் என்ன மெடிக்கேஷன்னா காய்ச்சலுக்கு மருந்தில் எடுத்துக்கொள்ளலாம், காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கொள்ளலாம். நீர் சத்து இல்லா இழப்பை ஏற்படுத்தாமல் நீங்கள் வந்துட்டு நல்ல அதாவது ஐவி ஃப்ளூ சாரி ஜூசஸ் தண்ணி எல்லாம் குடிச்சுக்கலாம். எப்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஃபெட்டிக் அதாவது வந்து ரொம்ப ஒரு பலகீனமாக இருக்கிறதோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஒரு நெஞ்சு அடைப்பு போன்ற தொந்தரவுகள் வரும் பொழுது தொடர்ந்து மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து சுய மருந்துகளை எடுத்துக்கொண்டு தீவிரத்தன்மை மிக அதிகமாகி செயற்கை சுவாசம் அளிக்கக்கூடிய நிலவுக்கு சென்ற பொழுது செல்லக்கூடிய நிலையை தவிர்க்கணும். அந்த மாதிரி நேரத்தில் மருத்துவமனைக்கு இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கலாம், சேச்சுரேஷன் வந்து 90% மேலே இருக்கணும். நம்ம 90% சேச்சுரேஷன் இருந்தால் கூட ஆக்சிஜன் அளவு 60 கீழே இருக்கலாம். அதனால் நம்ம வந்து மருத்துவமனைக்கு சென்று எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டால் நல்லது அந்த மாதிரி நேரங்களில். மற்ற நேரங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு தீவிர வார்னிங் சிம்டம்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலேயே இருந்து நீங்கள் வந்துட்டு பாராசிட்டமால் நம்ம வந்து ஜூசஸ்ஸு நார்மல் லெஸ் அதாவது சிறுநம் செரிமானமாகக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அதில் வந்து அதிகமாக போட்டு நம்ம வந்து எக்ஸர்ட் பண்ணிக்கக்கூடாது. அந்த நேரங்களில்
1: ரொம்ப வந்து நம்ம இந்த வேலையெல்லாம்
0: வேலை செய்யக்கூடாது,
1: இதெல்லாம் இல்லாமல்
0: இது நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டி தான் சொல்லி பைக்கில் போய் நம்ம அலைஞ்சிக்கிட்டே நம்ம வந்து இப்போ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார் முடியாது. ஆனால் அவங்களுக்கு தசைவலி அதிகம் தசைவலி அதிகமாக இருக்கும், தலைவலி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களே வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. பட் வந்து நம்ம வந்து நேரங்களில் வந்து அந்த பாராசிட்டமால் ஃபீவருக்கு எடுத்துக்கிட்டு அந்த ஓசல்டமாவிர் நீங்கள்

0: வந்து உங்கள் டெஸ்ட் பாசிட்டிவ் ஒசட்டமல் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து திரவங்கள் ஃப்ளூயிட்ஸ்லாம் நல்லா சாப்பிட்டு அந்த நீர் சத்து இழப்பையும் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ பொதுமக்களுக்கு நீங்கள் கடைசியாக சொல்லக்கூடிய முக்கியமான ப்ரிவென்ஷன் கேர்லாம் என்னவா இருக்கு டாக்டர்?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸான்றது சீசனல், ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஒன்று. இதனால் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்குரிய சிம்டங்களாக வந்து நம்ம வந்து காய்ச்சல், தலைவலி, சளி, தும்மல், இருமல் மற்றும் கண்களில் நீர் வருதல் போன்ற இது இருக்கிறது. இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் வந்து இதற்காக வந்து இது வந்து ஹைலி கண்டேஜியஸ், ஈஸியாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. அதனால் பயப்பட தேவை கிடையாது. நீங்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் அங்கே போய் வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம். பரிசோதனை செய்து கொள்வது வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இருக்கிறது. ஒரு நோயாளிக்கு, ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்துட்டால் வந்து 48 மணி நேரத்துக்கு 72 மணி நேரத்துக்கு அடுத்தவருக்கு பாதிப்பு அடைய வாய்ப்பு இருக்கிறது. இணை நோய் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே இணை நோயின்னு சொன்ன நான் சொன்னேன், சக்கரை நோய் கட்டுக்குள்ளாமல் இருக்கிறது, மற்றும் இதய நோய் மற்றும் கல்லீரல் பாதிப்பு போன்ற நோய் உள்ளவர்கள், உறுப்பு மாற்று சேர்ந்தவர்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போய் மருத்துவரை அணுகி அந்த தடுப்பு ஊசிகளை செலுத்திக் கொள்ளலாம். இயர்லி வந்து இன்ஃப்ளூயன்ஸை ஸ்டார்ட் போடலாம். இல்லைனா வந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி வரும்பொழுது மருந்துகளை எடுத்துக்கொண்டு தக்க முதத்தில் மருத்துவம் செய்வதன் மூலம் தீவிர பாதிப்பிலிருந்து விடுபடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு, இப்போ அவங்களுக்கு சரியாயிடுச்சு, வேற ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு குயிக்காக பரவதுக்கான சான்ஸ் இருக்கா?
0: இல்லை, அது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்ததுலேருந்து அந்த நோய், அந்த வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு ஒரே நேரத்தில் வரணும்னு கிடையாது. ஸோ அதான் இன்குபேஷன் பீரியட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்ட்டருந்து வைரஸ் இன்னொருத்தருக்கு என்டர் ஆகி வர்றதுக்கு வந்து 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் ஆகுது. 2-3 நாள் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இப்போ இன்னொருத்தருக்கு வந்து அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா இருக்கலாம், அவருக்கு வராமல் கூட போகலாம். அதே வீட்டிலேயே வந்து எல்லாருக்கும் வரணும் அவசியம் கிடையாது. ஸோ 5 உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது 3 உறுப்பினர்களுக்கு வரலாம், 2 உறுப்பினர்கள் வராமல் இருக்கலாம். அது சப்கிளினிக்கலாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து மைல்டாக இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தொண்டை வலி லைட்டாக இருக்கும், சரியாயிரும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ யூஸ்வலாக ஒரு பாதிக்கப்பட்ட நோயாளியிடமிருந்து இன்னொருவருக்கு வர 48 மணி நேரத்துலேருந்து 72-96 மணி 2-4 நாட்கள் வரைக்கும் அந்த இன்குபேஷன் பீரியட் இருக்கு.
1: ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து பன்றி காய்ச்சலை பற்றி ரொம்பவே அழகாக வந்து எல்லாத்தையும் தெளிவாக எங்களுக்குலாம் எடுத்து சொன்னீங்க. நேயர்களுக்கும் நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி, நன்றி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

65 90 70 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-40

0: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது FM ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில இந்த ஒன் ஹவர் உங்களை என்டர்டைன் பண்ண நான் இங்க ஆர்ஜே சிந்து வந்தாச்சு. இங்க சிந்து நீங்க மட்டும்தானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, இன்னொரு வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல கேட்டிருக்கோம், வேற யாரும் இல்ல, நம்ம ஆர்ஜே போனேஷ் தான். குட் ஈவினிங் போனேஷ்.
1: குட் ஈவினிங். என்னென்ன கட்லாம் எடுத்துட்டு வந்திருங்க, கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்க.
0: யாரு இவ்வளவு ஆர்வமா இருந்தீங்கன்னா நாங்களாம் என்ன பண்றது, எப்படி கடை நடத்துறது?
1: போல வந்திருக்குல்ல இந்த முறை.
0: ஓகே, ரெடியா? மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து இந்த ஷோல வந்து சூப்பரான டயலாக்ஸ் எல்லாம் பிளே பண்ணுவோம். அந்த டயலாக்ஸ் அப்படியே உள்வாங்கிட்டு அப்படியே கதை, அந்த கதை கதாநாயகியாகவும் கதாநாயகனாகவும் மாறி டயலாக சூப்பரா டெலிவரி பண்ண போறாங்க. யாரு பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ஓகே புவனேஷ், நம்ம வந்து டயலாக பிளே பண்ணிடுவோமா?
1: பண்ணிடலாமே.
0: இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் டயலாக் உங்களுக்காக இதோ.
2: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாடா? 30 ரூபா கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா.
0: 30 ரூபா? எஸ், 30 ரூபா கொடுத்தா இந்த டயலாக் கேட்டிருக்கீங்களா?
1: நினைக்கிறேன்
0: ஓகே, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271770 அப்படின்னு நம்ம நம்பர் சொல்றதுக்குள்ள முதோ நேயர் வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்றது யாரு?
3: அறந்தாங்கில இருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், இன்னைக்கு என்ன அட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு?
3: ஆமா
0: ஆமா போட்டாச்சு. டயலாக் கேட்டிங்களா?
3: இல்ல, இன்னொரு வாட்டி போடுங்க. நாங்க ஆப்ல கேட்டுட்டு இருக்கோம்.
0: ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஃபைன். தோ உங்களுக்காக டயலாக் வருது.
2: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாடா? 30 ரூபா கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா.
0: கேட்டுச்சா?
3: ஆ கேட்டுது.
0: ஓகே பேசலாமா?
3: ஆ
0: ஓகே. ரெடி, கட், கேமரா
1: ரோலிங்.
3: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாடா? 30 ரூபா கொடுத்தா 3 நாளைக்கு கண்ணு முழிச்சு நான் வேலை செய்வேன்.
0: பாருங்களா, நிஜமாவா?
1: ஃபர்ஸ்ட் டேக்ல அடிச்சிட்டாரு.
0: ஓகே, உங்களுக்கு இன்னொரு டயலாக் வருது. ப்ளே பண்ணவா?
3: ஆ ப்ளே பண்ணுங்க.
4: வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம். சீட் வைக்க போறீங்களா?
5: ஏய், யார் சார் வரே?
4: இவரு தெரியல. ஏய், இவரு தெரியல
5: இல்லையே?
4: இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார், சார்லஸ்.
0: சார் கேட்டிங்களா?
3: ஆ கேட.
0: ஓகே. Ready, cut, camera
1: rolling.
3: What is your problem? All problem. இது வைக்க போறீங்களா? யாருன்னு இவரு? ஏய், இவரை தெரியல. இவரை தெரியல. ஏய், இவர் தானே பிரிட்டிஷ் இளவரசர்.
0: இளவரசர் யாரு?

0: சொல்லல.
1: என்ன
2: ஒரு டெடிகேஷன் பாருங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் புனேஷ்.
0: எஸ் எஸ் எஸ் நானும் கத்துக்கிறேன்.
2: சூப்பர் சார், சூப்பர் சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி
2: நன்றி. ஓகே புனேஷ், அதுக்கப்புறம் ஒரு இதே டயலாக் இன்னொரு தடவை நம்ம பிளே பண்ணுவோமா?
0: கண்டிப்பாக.
3: ஆறு மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன். 30 ரூபாடா? 30 ரூபா கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா.
4: What is the problem? All problem. சீட்டு வைக்க போறீங்களா?
5: Yes.
4: யார் சார் வரே? இவரு தெரியல. ஏய், இவரு தெரியல
5: இல்லையே?
4: இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார் சார்லஸ்.
2: எஸ் இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ்.
0: சார்லஸ மட்டும் விட்டுட்டாரு.
2: ஓகே, அடுத்த நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
0: போயிட்டாங்களே,
2: கண்டிப்பா வருவாங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பாக.

0: உங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: Yes, welcome back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
4: ரோலிங்
3: வித் us RG சிந்து அண்ட்
4: RG புவனேஷ்.
3: புவனேஷ்வர
4: என்னன்னா வந்து உங்களுக்கு டைலாக் வந்து டக்குன்னு வரலன்னு நினைக்கிறேன்.
3: நான் டைலாக் வரல, நான் அதுக்குள்ள நேயர் வந்துட்டாங்க.
4: ஓகே,
3: பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். மாலை வணக்கம் சொல்றது யாரு? கலையரசு. சார் டைலாக் கேட்டீங்களா?
5: வாழ்க்கையில நடிக்க தெரியாது என்ன, இது மாதிரி நிகழ்ச்சியில நடிக்க சொல்லி
3: கேட்டீங்களா?
4: கலையரசு சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன் ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு.
3: ஹலோ, வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
3: சந்திரசேகர் சார், நல்லா இருக்கீங்களா?
6: ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க?
3: அதே ஹாப்பினஸோட இருக்கோ சார்.
6: ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி.
3: டைலாக் கேட்டீங்களா?
6: எனக்கு இன்னொரு வாட்டி அந்த டைலாக் போடுங்களேன்.
3: இதோ உங்களுக்காக டைலாக் வந்துட்டே இருக்கு.
7: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன்னா 30 ரூபாடா 30 ரூபா கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா.
3: ஓகேவா? உங்களுக்கு எப்பவுமே குட்டி டயலாக் தானே பிடிக்கும்.
6: ஆமா.
3: ஓகே, ரெடி.
6: ஐயோ மறந்துட்டேன்,
4: மறுபடியும் போடலாமா?
6: இன்னொரு வாட்டி போட்டுருங்களா.
7: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன்னா
6: 3 நாளைக்கு கண்ண கூட தூங்காம அப்படியே முழிச்சுட்டு வேலை பார்ப்பேன்டா.
3: நீங்களுமா
4: வெளியே வர மாதிரி தெரியுது டைலாக்.
3: அப்படி எல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. சூப்பர். நீங்களுமானு கேட்ட, வேற ஒண்ணும் இல்ல. நீங்களுமானு கேட்ட.
6: சரி, ஓகே. நான் வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல சொல்லிட்டா
4: சொல்லலாம்
3: சொல்லலாம், அதுக்கான இடம் தான் இது, சொல்லலாம்.
6: ஓகே, என்னது 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? 30 ரூபாடா 30 ரூபா 3 நாள் முழிச்சிருந்து நான் தூங்காம கொள்ளாம கூட வேலை செய்வேண்டா.
3: செய்வீங்களா?
4: கொண்டு வரீங்களா? சிரிப்பா.
6: அடுத்து
4: கோவமா?

0: Sen.
1: O zaman. Hey. நான் 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னேன்டா.
2: சொன்னேனா?
1: 30 ரூபாடா? டேய், 30 ரூபா.
2: 30 ரூபீஸ்.
1: 30 ரூபா. டேய், 30 ரூபாடா. மூணுனா கண்ணு முடிச்சு கூட நான் ஓயாம வேலை செய்வேன்டா.
0: அம்மா வா, 30 ரூபானா?
1: அதுக்கு அடுத்து
0: சொல்லுங்க சார்.
1: அழுதுகிட்டே.
2: எங்களோட 30 ரூபாயும் சேர்த்து உங்களுக்கு
0: தரும்.
1: குழந்தை வந்து பேசு.
2: குழந்தைக்கும் 30 ரூபா தானா? மனசாச்சி இல்லையா?
0: உங்களுக்கு
2: நமக்கு தெரியல. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர்
0: பேசுனீங்க சார். எஸ்பெஷலி அந்த குழந்தை வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேலூர் சந்திரசேகர் விடை பெறுகிறேன்.
2: நன்றி
0: நன்றி நன்றி.
3: போடுங்க மேடம். 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன்னா 30 ரூபா கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை
2: பாப்பேன்டா. கேட்டீங்களா? ஓகே, பேசலாமா?
3: பேசலாம் மேடம்.
2: ரெடி கட் கேமரா
0: ரோலிங்.
3: 6 மணிக்கு மேல நான் வேலை பார்க்க மாட்டேனா? 6 மணிக்கு மேல வேலை பார்க்க மாட்டேனா? 30 ரூபாடா.
4: 30 ரூபா.
2: வரீங்க
4: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லு.
2: ஓகேவா?
3: காதலே வேல மேடம். அது
2: காதலே வேலையா?
3: காதலே வேல. நான்
2: சரி. அம்மா கரெக்ட். நீங்க ஒரு டயலாக் சொல்லுங்க.
3: நான் சொல்லுங்க. அண்ணே அண்ணே, என்ன தொட்டின்னு வராங்க? நீ யாரடா உன்னை தொட்டின்னு வர்றது? என்னடா செய்ய பொண்ணு கேக்கலண்ணே? இங்க பாருண, இது என்னண்ண? தேங்காய், இது மாங்காய், இதுக்கு முன்னாடி மாம்பழம்.
2: இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே.
3: இதுக்கு முன்னாடி வாழைப்பழம், இது என்ன? தேங்காய், இதுக்கு முன்னாடி?
2: இதுக்கு முன்னாடி என்ன?
3: இதுதான் கேட்டேன். நீங்க அறிவா சொன்னீங்க, அவங்களுக்கு அறிவே இல்லை.
2: அதான், நீங்க எவ்வளவு அறிவா இருக்கீங்களேன்னு.

0: நீ அறிவியா இருக்குன்னு எல்லாருக்கும் பொறாமடா. அதனாலதான் கொஞ்சம் அடிக்க வராங்க. திரும்பி நில்ல, இதோ பாரு, அதோ இருக்கு பாரு, அந்த கடல பாரு, ஓடி போய் இங்க நிக்காத, இனிமே இங்க வராத, மோதிலே முடிக்காத, எனக்கு போ.
1: அந்த சீனிய அப்படியே கண் முன்னாடி கொண்டு வரீங்க பாருங்க, சூப்பர்
2: சூப்பரா பேசுனீங்க சார்.
1: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே, அடுத்த ஒரு நேர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார். புவனேஸ்வருக்கும் சிந்து மேடக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். மாலை வணக்கம் சொல்றது யாரு?
3: கடலூர் தேவனாம்பட்டினம் ஏ அன்வர் பாஷா.
1: அன்வர் பாஷா சார், எப்படி இருக்கீங்க
3: சார்?
1: எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கீங்களா? டயலாக் கேட்டீங்களா?
3: உங்களுக்காக
1: பெரிய டயலாகா குடுத்துருக்கணுமோ? ஆமா சார்.
3: ஏன் டீட்டர் கேப்பீங்களா? யார் இவரு? இவரை தெரியல, இவரை தெரியல, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர்.
1: அது யார் அந்த பிரிட்டிஷ் இளவரசர்? புவனேஷா. சார்லஸ்.
3: மேடம்
1: சொல்லுங்க.
3: அடுத்த ரிக்ஷாக்காரன்.
1: ரெடி ரெடி, வி ஆர் ரெடி.
3: மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சார், பத்மினி. இது சாப்பாடு, இந்த ஸ்டாண்ட்ல சாப்பாடு குடுக்கிற இடத்துல நடக்கிற வசனம்.
1: ஓகே,
3: பத்மினி மேடம் சாப்பிட எடுத்துக்கிறாங்க. இவரு எம்ஜிஆர் சார் கேப்பாரு, என்ன பார்வதி, எல்லாரும் காசு குடுக்கறாங்களா? நீ இருக்கிற இடமா சப்பா, தப்பு நடக்குமா? சரி, எங்க நம்ம பழனி கோன ஸ்டாண்டுக்கு அண்ணன், அவனுக்கு ரெண்டு நாளா ஜுரம், ஸ்டாண்டுக்கே வரல. அப்படியா பார்வதி? எத்தனை சாப்பாடு இருக்கு? நாலு சாப்பாடு இருக்குப்பா. இங்க வா, இந்த நாலு சாப்பாடு கொண்டு போயிட்டு எவ்வளவு எவ்வளவு பார்வதி ஆகுது? 6 ரூபாய்ப்பா. இங்க வா,
1: உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம். சூப்பர் சார்.
3: நான் பெருமைக்கு சொல்லல, ஸ்கூல்ல படிக்கும் போதே பசங்க உங்க பேர் வச்சாங்க.
1: மரியாதை கருதி நாங்க அதை சொல்ல
3: மாட்டோம். அப்படியே
1: சொல்லிடுவீங்க.
3: ஆமா மேடம்,
2: இவ்வளவு ஒரு மெமரி பவர் இருக்கு சாருக்கு.
1: சொல்லுங்க.
3: குடியிருந்த பேர்ல நாகேஷ் அவங்க அப்பா விக்ரம்சாமி பேசுற பாருங்க, அவர் சொல்லுவாரு பேங்க்ல வந்து என்ன எப்போ வர, நான் ஸ்டார்டா சொல்றேன் உங்களுக்கு, முன்னாடி எவ்வளவு இருக்கு, எப்போ வர பணத்தை பத்தி இப்ப என்னடா பேச்சு உங்களுக்கு கேப்பாரு. அதுக்கு அவர் அவர் நாகேஷ் சொல்லுவாரு, எப்போ வரப்போற ரயிலுக்கு எப்போ டிக்கெட் எடுக்கிறது இல்லையா?
1: சாப்பாட்டுக்கு
3: எப்போ சமைக்கிறது இல்லையா? எப்போ வரப்போற பரீட்சைக்கு எப்போ படிக்கிறது இல்லையா?
1: இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்.
3: வைத்தியம் பாத்துக்கிறது இல்லையா? அப்படியே சொல்லுவார் பாருங்க. அதுக்கு அவங்க அப்பா வீக்கம் சொல்லுவாரு, எப்போ ஒரு சாவுக்கு எப்ப குழி ரொண்டிக்கலாமா
2: அப்படிங்க. தவிர்த்து இருக்கலாம் சார்.
1: சூப்பர். ஆனா டயலாக் அப்படியே ஆர்டரா சொல்றேன், அந்த சீக்வன்ஸ் மாறாம சொல்றீங்க பாருங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே பர்னிஷ், உங்களுக்காக
2: ரெயின் கட்டி எல்லாரும் வந்து டயலாக் சொல்லிட்டே இருக்காங்களா, எனக்கே வந்து நாக்கு வறண்டு போச்சு.
1: வறண்டு போச்சா? போய் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு டைம் கொடுக்கறேன். இப்போ ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, அதுக்கு முன்னாடி காலரும் வந்துட்டாங்க.
2: வரட்டும் வரட்டும்.
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யாரு?
4: புவனேஸ்வருக்கும் சிரிப்பழகி சிந்து மேடத்துக்கும் மாலை உத்தகம், மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: இந்த பெரிய பத்துல இருந்து வந்தது மேடம்.
1: அதெல்லாம் நாங்க காசு கொடுத்தலாம் வாங்கலப்பா.
4: மேடம்
1: சொல்லுங்க சார்.
4: இப்ப அடிக்கிற வெயிலுக்கும் உங்களுக்கு ஒரு கவிதை நான் சொல்லட்டுமா?
1: எனக்குமா?
4: ஆமா. பட்ட பகலிலே பங்குனி வெயிலே என்னை பார்த்து சிரிக்கும்
1: நிலா. ஆச்சரியக்குறி, அதை விட்டுட்டீங்களே.
4: அது நீங்க தான்.

0: இந்த அளவுக்கு ஒரு கவிதை திறமை இருக்கிற ஆள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா சார்?
1: ஆமா மேடம்,
0: கண்டுபிடிச்சேன். தங்க பூவே. ஓகே, டயலாக் கேட்டீங்களா?
1: கேட்ட மேடம்.
0: ரெடியா?
1: ரெடி மேடம்.
0: ஓகே, ரெடி, கட், கேமரா
2: ரோலிங்.
1: 6 மணிக்கு மேல வேலை பார்க்க மாட்டேனா? 30 ரூபாடா? 30 ரூபா கொடுத்த 3 நாளைக்கு கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பேன்டா. அழகான கிளி அந்த பூனைய கேட்டு விட்டுட்டு வந்துட்டேன்.
0: இது வந்து அடுத்த டைலாக்.
1: அதுலயே வரும்.
0: ஆமா, அதான் அதுக்கு அடுத்து வர டைலாக்குன்னு சொன்னேன். அந்த டைலாக்ல இது வந்து நீங்க வந்து எங்களுக்காக சொல்லியே, அந்த 30 ரூபாவை எங்களுக்காக சொல்லியே. ஓகே, அடுத்த டைலாக்.
1: ஃபர்ஸ்ட் இது என்ன மேடம்?
0: ஏன்
1: சார் தீர்த்து வைக்க போறீங்களா? ஏ, இவரை தெரியல.
0: தெரியுமா?
3: தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்ல
0: சார் கேட்டீங்களா?
1: கேட்ட மேடம்.
0: ரெடியா?
1: ரெடி மேடம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இது வார்த்தைன்னு சொல்லுங்க. நீங்க பெரிய அதான மேடம்?
0: அதேதான், அதேதான். நீங்களே சொல்லிட்டீங்களே.
1: நீங்க பெரிய ஆளுங்கனே, உனக்கு தெரியுது. நீ போய் ஊருக்குள்ள சொல்லணும்டா. ஆளினால அண்ணன்
0: நாங்க எதுவும் சொல்லலீங்க.
1: ஒரு வல்லவரு, அம்மா, தங்கச்சி, அக்கா, எல்லாத்தையுமே சொல்லணும்டா. ஆளி நாள்ல அழகராஜன் பெண்டெடுக்கத்துல ஒரு கெட்டிக்காரு வல்லவரு அப்படின்னு சொல்லணும்.
0: உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட்.
1: அப்படிங்களா?
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பரா ட்ரை பண்ணீங்க. நீங்களே ஒரு டயலாக் சொல்லுங்க பாப்போம்.
1: உங்களுக்காக டயலாக்ங்களா?
0: எங்களுக்காக? ஆமா,
1: ஒரு கவிதை சொல்லுங்களா.
0: கவிதை? சொல்லலாமே.
1: சத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் கோடி. இரு கண் இருந்தால் வாசித்து விட்டு போனி. உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் தொட்டாலும் மறக்காது நெஞ்சம். நீ பேசினால் இல்லையடி தமிழுக்கு பஞ்சம். நில் என்ற சொல்லி இல்லை, போய் என்ற சொல்லி இல்லை, வா என்ற சொல்லி இல்லை. நீ என்றால் உள்ளவரை சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம்.
0: இது நீங்களே இப்ப சொல்றதா?
1: இல்ல மேடம், டூயட் பத்தல பெரும்.
0: எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர் சார், சூப்பர், சூப்பரா டயலாக் டெலிவரி பண்றீங்க.
1: அடுத்து
0: ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாமா?
2: வரட்டும் வரட்டும் வரட்டும்.
0: ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம.
0: வணக்கம். இவ்வளவு பிரிஸ்கா வணக்கம் சொல்றது யாரு?
4: ரெடியா
2: இருக்கீங்களா சொல்றதுக்கு? ரெடி.
0: ஓகே ரெடி.
5: கட் கேமரா.

0: காலிங்.
1: ஏய், யார் 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னது?
2: 30
0: ஏ சார்லஸ் டீ குடிக்க கூடாதா? நீங்க சொல்லுங்க சார், இன்ன நீங்க என்ன வேணா சொல்லலாம். டீ குடிக்கலாம், 2 இட்லி சாப்பிடலாம், ஈவினிங் டைம்ல வடை கூட சாப்பிடலாம். நீங்க சொல்றதா
1: சாப்பிடலாம்,
0: நீங்க சொல்றதா பாருங்க. இந்த புவனேஷ்வர்
2: உங்க விருப்பம்தான் சார்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுனீங்க,
1: நன்றி.
0: இப்போ அடுத்த ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாமா?
2: பேசலாம் பேசலாம்.
0: என்ன, ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சொல்றது யாரு?
3: கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன்.
2: எப்படி இருக்கீங்க மேடம்?
0: எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க தான் சொல்லணுமே. வெயிட் பண்ணீங்க,
2: நேர்களுக்கு தெரியணும்ல.
0: போட்டீங்கல்ல,
3: அது கொஞ்சம் சொல்றேன். நீங்க பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுது, இந்த ஜனங்கிட்ட தெரியலையே. நீ போய் சொல்லணும், அக்கா அம்மா அண்ணன் அழகராஜ் யார் நல்லவர், இந்த சைக்கிள் பெண்டு எடுக்கிறது ரொம்ப கெட்டிக்காருன்னு போய் சொல்லணும்.
0: சொல்லணும், உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட்.
3: எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள மனசுக்குள்ள நானு அந்த டைலாக் மேடம் இதே எப்பயும் போடுறதுதான் இது
0: அந்த பாஸ் அடி நான் ஒரு 2 நாள்ல வருவாரு. நீங்க ரெடி மேம்?
3: சரி சரி, அடுத்து என்ன சொல்லணுமா?
0: இல்ல இல்ல சொல்லுங்க, இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க.
3: பாபா அன்பா பேசினா அடங்கி போவான், ஆனா அதிரடியா பேசினா அடக்கிட்டு போவான். நான் வீசுற கத்திய நீ 10 நிமிஷத்துல எடுத்துதான் சமாதானம், அதே நான் எடுத்துதா சண்டை.
0: இல்ல மேடம், நம்ம சமாதானமாவே போயிருவோம்.
3: நாங்களே எடுத்துக்கிறோம்.

0: வருவாங்க. நன்றி நன்றி புவனேஸ்வர், ரொம்ப நன்றி. சுஜிதா மேடமும் நன்றி நன்றி
1: நன்றி.
2: ஓகே புவனேஷ், இப்போ வந்து நம்ம ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும் இல்லையா? கண்டிப்பா இப்போ உங்களுக்கு நேயர்களுக்கும் ஒரு சின்ன பிரேக்
3: வேணும்,
2: கண்டிப்பா வேணும். சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: தலைமுறையா பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: பேசலாமா?
1: பேசலாம் மேடம்.
0: ஓகே, ரெடி, கட், கேமரா
2: ரோலிங்.
1: அண்ணே, நீங்க பெரிய ஆளுங்கண்ணே, ஊருக்குள்ள போய் சொல்ல வேண்டாம். ஆளுநர் அழகராஜா பெரிய ஆளுன்னு எடுத்து சொல்ல வேண்டாம். அவரு நல்லவரு, வல்லவரு, அக்கா தங்கச்சி பாப்பா பெரியமா சொல்ல வேண்டாம்.
0: பொண்ணு விட்ட பாட்டி எல்லாத்தையும் சொல்லணும்.
1: பெண்டு எடுத்துல நல்லவரு, வல்லவரு அப்படின்னு சொல்லலாம்டா.
0: சொல்லிடுறேங்க. என்ன சூப்பர், இன்னொரு டயலாக்.
1: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய
2: மாட்டேனா?
1: 30 ரூபாடா? 30 ரூபா குடுத்தா நான் கண்ணு மூச்சு 3 நாளைக்கு வேலை செய்வேன்டா.
0: இந்த இடத்துலதான் போனேஷ், நம்ம எமோஷன்ல கண்ட்ரோல் பண்ணும். நம்மளும் டயலாக சொல்லிட கூடாது.
2: கேரக்டர் வெளியே வந்துடும்.
0: ஆமா, சூப்பர் சார். இன்னொரு டயலாக்
1: பிரிட்டிஷ்
0: இளவரசர் புவனேஷ். அவ்வளவுதான்.
2: புரிய
0: வேணாமா?
2: ஒருத்தங்க
0: பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: மீண்டும் ஒரு 2 நகைச்சுவை சொல்லிடுறான்.
0: ரெடி சார், ரெடி. ஹலோ, ஹலோ.
2: என்ன சொல்றேன்னு வந்து கிளம்பி?
0: அம்மா, என்ன எங்க சொல்றேன்னு வந்துட்டு காணுமே. ஓகே, இன்னைக்கு நீங்க பேசிதான் ஆகணும் போல. அதுக்கு முன்னாடி
2: பார்த்து வந்தாரு, இப்பதான் சந்தோஷப்பட்டேன்.
0: ஆமா, ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார், செஞ்சில இருந்து கலைவாணி
2: பேசுறேன். நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேடம், டயலாக் பேச ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்க சார்.
0: ஏன் இவ்வளவு ஒரு சோகம்?
2: ரெடியா இருங்க, அந்த ஒரு எனர்ஜி வேணும்ல. ஆர்ஜே சிந்து சிரிக்கிறாங்க, அந்த சிரிப்புக்கு வந்து
0: இல்ல, நீங்களும் சேர்ந்துகிட்டீங்களா?
2: சொல்ல, நல்ல பதிவு பண்ணனும்ல.
0: டயலாக் கேட்டிங்களா மேம்?
4: நீ போய் சொல்லு அம்மா,

0: தங்கச்சி அழுதராஜான்னு ஒரு கெட்டிக்காரரு ஜெண்டு எடுத்துட்டு நல்லவரு அப்படின்னு போய் சொல்லுடா.
1: சொல்லிடுற மேடம், கண்டிப்பா சொல்லிடுற மேடம். ஓகே மேடம், நெக்ஸ்ட்.
0: மேம் அந்த டைலாக்ஸ் ஏதோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆல் ப்ராப்ளம் அது ஏதோ துணி துவைக்கிறீங்க அது ஏதோ அந்த ஒரு லைன் தெரியலீங்க மேம் என்னன்னு.
2: துணி துவைக்கிறதா உள்ள என்ன அடிஷனலா இதை ஆட் பண்றீங்க
1: நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க சொல்றதுதான் நீங்க டைலாக் தான், உங்களுக்காக டைலாக் வந்துட்டே இருக்கு.
3: வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவரு தெரியல. ஏய் இவரு தெரியலையே, இவரு தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார் சார்லஸ்.
2: கேட்டீங்களா மேடம்?
1: நீங்க
0: சொல்றது இவர் தெரியலையாடா. டே இவர் இவரை தெரியலையா? இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர்
1: சார்லஸ். கரெக்டா ஒரு லைன் கூட தப்பு இல்லாம சூப்பரா சொல்லிட்டீங்க மேடம்.
0: எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேது, அது கொஞ்சம் புரிஞ்சுட்டு.
1: இவ்வளவு நடிப்பு திறமையெல்லாம் நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க?
2: சொல்லிடுறாங்கல்ல
1: நம்மளுக்கு ஒண்ணுமா இல்லையா? எங்கயோ கொண்டு போறது பாருங்க.
0: எங்க மேம் கொண்டு போகுது?
1: அப்படியே தெருமணம் வரைக்கும் போகுமா? சூப்பர் சூப்பர் சூப்பரா டயலாக்
0: பேசுறீங்க.
1: ஓகே, இப்போ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாமா?
2: கண்டிப்பாக.
1: உங்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங். எஸ் ரொம்ப ரோலிங் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனாலும் வந்து எத்தனை பேர் அடிக்கி வந்து சூப்பரா வந்து டயலாக்ஸ்.
0: ஆமா, அடுத்த அதே லிஸ்ட்ல இன்னொரு பேர் இன்னொருத்தவங்க இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். ஆ சார் சொல்லுங்க. ஹலோ
1: சார் கேக்குதா? வணக்கம்.
0: ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நிறைய டயலாக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த டயலாக்ஸ்ல உங்களுக்கு எந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை இன்னைக்கு நீங்க பேசலாம்.
1: எல்லாரும் என் பேரை மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இடையில.
0: அந்த சார்லஸ்
1: அது வந்து நல்லா இருந்துச்சு, அதுக்கு நான் சொல்லி காட்டணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நேயர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: வராங்க வராங்க, வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: தூத்துக்குடி மாவட்டம், ஓகே. என்ன பேர் சொன்னீங்க சார்?
2: பாபு.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். ஆஹா, தூத்துக்குடி ஸ்லாங் அழகா இருக்கே.
2: ஆமா சொல்லுங்க, லாங்குவேஜ் வரமா இருக்கு, வரமே
0: ரொம்ப அழகா இருக்கு.
2: கண்டிப்பா, நன்றி நன்றி மேடம்.
0: டயலாக் கேட்டீங்களா?
2: ஆமா மேடம், கவுண்டமணி 30 ரூபாய் டயலாக் இன்னொரு வாட்டி போடுங்களேன்.
0: இன்னொரு வாட்டி உங்களுக்காக தோ வந்துட்டே இருக்கு டயலாக் பாத்தீங்களா போனிஷ். நான் சொன்னே அதுதான் வந்து எல்லாரோட ஃபேவரட் டயலாகா இருக்கு.
3: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாயா? 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பாப்பேன்டா.
0: கேட்டிங்களா?
2: ஆ கேட்டீங்க மேடம், சொல்லலாமா?
0: ஆ ரெடி, கட் கேமரா
1: ரோலிங்.
2: 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டேனா? 30 ரூபாயா? 30 ரூபாயா? டேய், 30 ரூபாயா? உன்னால கண்ணு முடிச்சு நான் வேலை செய்ய மாட்டேன்.
0: கவுண்டமணி சார் தூத்துக்குடி பக்கம் போனா இப்படிதான் இருக்கும் போல அந்த டயலாக். சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரா சார். இன்னொரு டயலாக் ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா. நன்றி
2: நன்றி.
0: அந்த அடுத்த நேயர் யாருன்னு தெரியுமா?
1: யாரு? நானா?
0: வேற யாரு?
1: என்ன விடுற மாதிரி இல்ல நீங்க.
0: பாவம், ரொம்ப தூரத்துல இருந்து வராரு இல்லையா?
1: கண்டிப்பா.
0: ஹலோ வணக்கம். வராங்க போறாங்க, அதனால இப்ப
1: லைட்டா ஒரு சந்தோஷம் அப்படியே போக்குது. டக்குனு கட் ஆயிடுது.
0: உடனே நாங்க அதை அப்படியே போட்டு மண்ணை போட்டு கொட்டி பூடிடுவோம். ஓகே ரெடி, நீங்க பேசுங்க.
1: ஓகே, கட் கேமரா ரோலிங் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: உங்களுக்கே நான் கடமை தவறிட்டேனா என்ன புவனேஷ்? ஓகே ரெடி, கட் கேமரா
1: ரோலிங். ஓகே, வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம்.
0: ஆமாங்க.
1: என்னங்க ப்ராப்ளம்? யாருனே இவரு? இவரு தெரியல.
0: என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: என்னது
0: இந்த 1 hour எப்படி போச்சு தெரியல.
1: அப்படி வந்து
0: அப்படி ஷார்ப்பா

0: பாக்கணும் போனே.
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
0: எஸ், இன்னைக்கு உண்மையிலே இந்த ஷோ வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா போச்சு. நானும் புவனேஷும் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஃபைனலி கட் கேமரா ரோலிங் ஷோ இங்க கட் ஆகுது. சைனிங் ஆஃப், டாடா பை பை சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே சிந்து அண்ட்
1: ஆர்ஜே புவனேஷ்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:23 நிலையில் ஆயிட்டு நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வித் நானுங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து கலக்க போறாங்க, ஃபன்னா கொண்டு போறாங்க, நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ரொம்ப நேரம் டைம் எடுக்க தேவையில்ல, தொடர்ந்து அவங்க கிட்ட இணைவோம்.
2: எல்லாருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே தாண்டி அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரி ஃபேவரட்டான ராக் பீச்ல தான் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை வந்து தொடர போறோம். இன்னும் யார் யாரெல்லாம் சந்திக்க போறோம், அவங்க கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க போறோம், என்ன ஜாலியா விளையாட போறோம்.

0: எவ்வளவு பேரை கிடைக்க போறோம் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் கேட்டு வந்துருங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடரலாம்.
1: நம்ம

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: மீண்டும் அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம ராக் பீச்ல இருந்து ஆர்ஜே சாண்டி ரெடியா இருக்காங்க. நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கப்பா. யார் கூட எல்லாம் பேச போறாங்கன்னு கேட்கலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. சோ இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு இருந்த ஒருத்தவங்க கிட்ட கொஞ்ச நேரம் எங்க கூட ஜாலியா விளையாடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் நம்ம கூட விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு சாந்தி.
3: வணக்கமே ரொம்ப பயங்கரமா இருக்கு.
4: வந்தாலுமே 60 வயசு கூட ஒரு 15 வயசு மேல ஆயிடலாம். அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு.
3: பீச்சுக்கு வந்தா இதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னா என்னென்ன
4: பண்ணுவீங்க? கண்டிப்பா பண்ணா கடல்ல இறங்குவ. ஃபர்ஸ்ட் கடல்ல இறங்கி கால் நினைச்சு விளையாடுவேன். சின்ன பிள்ளைங்க மாரி ஓடுவேன். அந்த நத்த நினைமே இருக்குமே அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி தெரிச்சு விளையாடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு கடல்ல இறங்கி விளையாடணும். அதுதான் செய்வேன்.
3: இப்ப வந்து பீச்சுக்கு வந்தா சில பேர் வந்து பாட்டு கேட்கணும்னு நினைப்பாங்க, வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சில பேர் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் சோலோவா வருவாங்க. நீங்க எப்படி வருவீங்க?
4: நான் வந்து பிள்ளைங்க இருக்கும்போது குழந்தைங்க கூட வருவேன். எனக்கு 2 பசங்க, அவங்க கூட வந்து ஜாலியா இருப்பேன். அவங்கள விளையாட விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். அவங்க விளையாடுவாங்க, கடல்ல விளையாடுவாங்க, ஓடி ஆடி விளையாடுவாங்க. பார்த்துட்டு நண்பர்கள் கூட பேசுவேன், தெரியாதவங்க கூட ஹாய்ன்னு சொல்லிட்டு பேசி சந்தோஷமா இருப்பேன். ஜாலியா
3: இருப்பேன். ஞாபகம்
4: இருக்குது. 77 நானும் என் கணவரும் 76 கல்யாணம் ஆயிடுச்சு. ஜூன் மாசம் 2nd ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம் 16th நானும் எங்க வீட்டுக்காரரும் பீச்சுக்கு வந்த எங்க வீட்டுக்காரி பீச்சுக்கு எட்டினா சார். அப்போ சைக்கிள் தான், மோட்டர் சைக்கிள் கிடையாது. சைக்கிள்ல தான் எட்டுனு வந்து ஜாலியா இருந்தோம். எனக்கு அப்பதான் நான் மொத கடலே பாக்குறேன். நான் கிராமத்துல இருந்து கல்யாணம் செஞ்சு வந்து கடல் எல்லாம் பாத்துக்கிட்டு அப்ப ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுக்காரர் கடல் எல்லாம் காட்டினாரு. அப்ப அங்க விக்கிறத பொருள் எல்லாம் எனக்கு ஒரு அதிகமாக வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாங்காய் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைல பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களை சாப்பிட்டது. இப்ப இதெல்லாம் கிடைக்குதுட்டு நிறைய எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்துக்கிறாரு.
3: அப்ப இருக்க பீச்சும் இப்ப இருக்க பீச்சும் வித்தியாசம் பாக்குறீங்களா?
4: அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப இதுவா இருக்கும். இப்ப ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்க. ஏன்னா ஜனங்கள்லாம் நிறைய வராங்க. அப்பெல்லாம் அதிகமா ஜனம் கிடையாது. இப்ப எங்க பார்த்தாலும் லைட் சோப்பு அப்படியே மரம் நட்டு வச்சு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. லைட் எல்லாம் போட்டு மெரினா பீச், மெட்ராஸ்ல மெரினா பீச் எப்படி இருக்கும் அந்த மேரி.
3: இப்ப வந்து நீங்க வரும்போது எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் எப்படி வந்திருப்பீங்க? டிக்கெட் எல்லாம் எவ்வளவு இருக்கும்?
4: எங்க ஊர்ல இருந்து நான் வரும்போது 1 ரூபாய் 60 பீசா பாண்டிக்கு 1 ரூபாய் 60 பீசா. இப்ப எவ்வளவுன்னு தெரியாது. நான் பஸ்ல போனது கிடையாது. பஸ்ல போனது கிடையாது. கார்ல தான் போவோம்.
3: இப்ப நீங்க சினிமாலாம் பாக்குறீங்களா?
4: பாப்பேன்.
3: என்ன படம் பாத்தீங்க
4: லாஸ்டா? எங்க கல்யாணம் ஆன முத எங்க வீட்டுக்காரி வந்து ஒரு ஊதா பூக்கன்னு சிந்திக்கிறது.

0: ஆமா, லாஸ்டா பார்த்த படம் வந்து முள்ளும் மலரும், ரஜினி படம்.
1: தியேட்டர்லாம் கூட பாத்தீங்க, இப்ப வந்து இப்ப வர படம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா, பாத்துருக்கீங்களா?
0: ஆனா ஒரு படம் பாத்துருக்கிறேன், ஆனா ரொம்ப சவுண்ட் எல்லாம் இருக்கும், ஆனா மொத மாதிரி எல்லாம் இல்ல, இப்ப ரொம்ப நல்லா இருக்குது.
1: உங்களுக்கு யார் படம் தான் ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு
1: என்னென்ன
0: படம் கேக்குறாங்களோ அது அவங்க நிறைய இங்கிலீஷ் படம் பாப்பாங்க, அப்புறம் சின்ன பிள்ளைங்க படம் அந்த லைஃப்
1: போய்க்கிறேன்,
0: அவங்க கூட நானும் டைம் பாஸ்
1: பண்ணுவீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற பசங்க எல்லாம், பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல பீச் கூட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ஏமாத்திருக்காங்க, நீங்க அந்த மாதிரி ஏதாவது
0: சொல்லி? ஏமாத்தலமா, பிள்ளைங்களை கண்டிப்பா எடுத்து போவோமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவும் கிடையாது, நான் தான் அவங்களுக்கு எங்க உடனே எடுத்து போனோம், அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க நல்லதுன்னா அதை உடனே எடுத்து
1: போயிடுவோம்,
0: அதனால நீ வேலை செய்யற லீவ் போட்டுட்டு நான் எடுத்து போயிடுறேன்.
1: சரி, இப்ப நீங்க வந்து பாட்டு அதெல்லாம் ரசிச்சு பாக்குறீங்களா?
0: எனக்கு இப்ப கூட பழைய பாட்டுல ரொம்ப ரசிச்சு
1: பாட்டுனா கேட்பீங்க?
0: எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்பேன்.
1: அப்படியா? சரி ஓகே, ஒரு பாட்டு பாடுங்க. சும்மா பாக்குறேன், ஜாலியா.
0: கொள்கை பாட்டுதான், மலைக்கல்லன் இல்ல அதுக்கு உங்களுக்கு பிறந்து இருக்க மாட்டேன், அந்த படம் வந்துருப்பான், நான் கூட பிறந்திருக்க மாட்டேன், அதுல ஒரு பாட்டு. எத்தனை
1: பாடுமதே ஒரே சிரிப்புதான்.
0: எத்தனை காலந்தாயே மாத்துவாய் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே, சொந்த நாட்டிலே.
1: சரி ஓகே, இப்ப வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தை பாத்தீங்க அப்படின்னாலுமே, சோ நீங்க இருக்கும் போது வாழ்ந்த போது இருக்கிற டிஃபரன்ஸ் வேறையா இருக்கும், இப்ப இருக்கிற டிஃபரன்ஸ் வேறையா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க? என்ன பசங்க இப்பெல்லாம் இப்போ அப்பெல்லாம் வந்து நீங்க நிறைய விளையாடி இருப்பீங்க, இப்ப பசங்க மேக்ஸிமம் நிறைய விளையாட மாட்டாங்க கேக்குறேன்.
0: அப்ப அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைங்க நடந்துக்குது, அதனால அதை நம்ம எதுவும் பெருசா எடுக்க கூடாது. அப்ப காலம் வர இப்ப காலம் வர அதுங்களுடைய சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம், அதனால அதெல்லாம் ஒரு தப்பாவ குறையாவ நான் கண்டுபிடிக்க மாட்டேன். ஜாலியா இருக்கிற பிள்ளைங்க
1: நானே
0: ஜாலியா இருப்பேன். ஆமா, வாழற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான்.
1: என்ன கேட்ட உடனே வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா வந்து உங்க அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. பீச்சோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணும், ரொம்ப யங்கா ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்றேன். தேங்க்யூ சோ மச். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.8 அலையோடு விளையாடு.

0: நேரம் 5:20 ஆயிட்டிருக்கு. மீண்டும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து நம்மளுடைய ஆர்ஜே சாண்டி ஜாலியா ஃபன் பண்ணி கலக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட இணைவோம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. சோ வாக்கிங் போறவங்க, ஜாகிங் போறவங்க, சும்மா ஜாலியா வரவங்க எல்லாரையும் பிடிச்சி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட ஒரு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
2: நிறைய நேரம் நினைப்போம், அதுல எப்ப வர முடியுது.
1: நிறைய பேரு இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க, அப்படின்னா நீங்க
2: என்ன பண்ணுங்க? கண்டிப்பா பாக்குறது வேடிக்கை பார்ப்போம் அதிகமா. அப்புறம் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும், முக்கியமா ஐஸ்கிரீம் பார்த்தா கண்டிப்பா சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் திருப்பி தண்ணியில இறங்கி விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கும்.
1: என்ன
2: நல்லா இருக்கும்?

0: ஃபேமிலியோட வந்து அதான் வந்த உடனே பிள்ளைங்க கேட்கறது எல்லாம் ஐஸ்கிரீமு, அது சாப்பிட்டு பானிபூரி அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டு தண்ணியில இறங்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதனால அது அப்புறம் ஏதாவது திருப்பியும் எப்போதும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடணும், அப்புறம் காஃபி அது மாதிரி ஏதாவது.
1: இப்போ பசங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடம் பிடிச்சாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இல்லை வீட்டை பூட்டிட்டாங்க
0: படிக்கிறது, மற்ற வேலைங்களை வாங்குறது, எங்காவது போனோம்னா கூட்டிட்டு போறது, எல்லாமே வந்து பீச்சை காட்டியே எங்க பேரண்ட்ஸ் வந்து ஏமாத்த மாட்டாங்க, கூட்டிட்டே போக மாட்டாங்க.
1: சரி ஓகே, நீங்க வந்து ஒரு யங் ஏஜ் வந்து அப்புறம் தானே பீச்சுக்கு வர ஆசைப்பட்டிருப்பீங்க ஓகேவா? ஏன்னா நம்ம சின்ன பிள்ளை வந்து பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல இருப்போம், ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நினைக்கிறப்பெல்லாம் பீச் போவோம். ஸோ அது மாதிரி நீங்க வந்து யங் ஏஜா இருக்கும்போது பீச்சுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம்?
0: மறக்க முடியாத அனுபவம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அங்க ஒரு எப்படி சொல்றது ஈவினிங் வந்தா அப்படியே கொஞ்சம் நைட்டு ஒரு மணி அளவுக்கு அப்படி இருந்துட்டு போறதுதான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மறக்க முடியாத இதுவா இருக்கும்.
1: அப்புறம்
0: அந்த எல்லாம் பீச் போற மாதிரி தான் பிளான் வச்சுப்போம். மீதிப்படி ஆமா மீதிப்படி
1: பாப்பீங்களா?
0: படம்லாம் பார்ப்போம், நிறைய பார்ப்போம்லாம் இல்லை வர வர டிசி
1: பார்த்தோம்
0: ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டருக்கு போன அனுபவம் இல்லை
0: சார்? அந்த தியேட்டர் போகிறது போகணும், காலேஜ்லேருந்து அது மாதிரி போ பார்த்து போயிருக்கோம். அப்போல்லாம் போனது எப்படின்னா சினிமாக்கே போறதுலாம் இருக்காது, அது மாதிரி இது ஒரு நாளுக்கு வீட்டுக்கு தெரியாம பசங்களோட போறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது.
1: சில பல கேள்வி எல்லாம் வந்து கேட்போம், அதாவது நீங்க வந்து பெருசா அதை வந்து யோசிக்க கூடாது, ஜஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான் ஓகேங்களா? சோ அந்த ஸ்டடி ஜோக்ஸ் மாதிரி கேட்போம், கொஞ்சம் கேட்கலாமா?
0: கேளுங்க.
1: சரி ஓகே, அந்த கேள்விக்கு எல்லாம் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும், அதுக்கு நம்ம வந்து ஒரு பெனால்டி கேம் விளையாட போறோம் ஓகேங்களா? சரி, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒருத்தர் கிட்ட மட்டும் குனிஞ்சுதான் இருப்போம், அவர் சொல்றதெல்லாம் செய்வோம். யார் அவர்?
0: குனிஞ்சு இருப்போம், அவர் சொல்றதெல்லாம் செய்வோமா? மனுஷனா?
1: மனுஷனே
0: தான்.
1: உங்களுக்கு நல்ல ரிலேட் ஆன ஆள் தான். யாரு தெரியா? குடி வெட்டுறவர்.
0: ஆமா
1: அப்படிதான். அடுத்தது என்னன்னா ஒருத்தர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்கும்போது காஃபி அடிச்சு நின்றுட்டாராம், ஏன்?
0: ஐஸ்கிரீம் சாப்பிட்ட போது சாக்கு அடிச்சு நின்றுட்டாராம்.
1: ஏன்னா அவர் சாப்பிட்டது பிளாக் கரண்ட்டான், கரண்ட் இல்லை சாக்கு அடிச்சு. இன்னும் இந்த மாதிரிதான் வந்து யோசிக்கணும் சரிங்களா? பட் என்ன பண்ணா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தட்டோட போய் ரூம்ல நின்னானா, ஏன்
0: ரூம் கிளீன் பண்ணிட்டு தட்டோட போய்?
1: இது ரொம்ப லெக்ஸிக்கானதான், இதை அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா சுத்தம் ஸ்டோர் போடுறாங்களா? சரி, மொபைல்ல வந்து ஒரு ஆப் இருக்கு சரிங்களா, அந்த ஆப் ஆன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நிம்மதியா இருக்குமா? அது என்ன ஆப்?
0: மொபைல்ல இருக்கு ஆப் ஆன் பண்ண நிம்மதியா இருக்கு?
1: ஆமா.
0: புதுசா கேக்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது.
1: இல்ல கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா தெரியும்.

0: நான் சொல்லட்டுமா? சிஸ்டர். சரி ஓகே. மாடை ஒருத்தர் வந்து போரி கூட்டு போனாரா? ஏன் கூட்டு போன?
1: மாட போர் கூட்டு போனாரா? போர் கூட்டு போவான்.
0: தெரியலையா?
1: தப்பா சொல்லணுமா எல்லாமே?
0: ராங் ஆன்சர் ஒன்லி.
1: அதுக்கு அப்படி மாத்தி சொல்லணுமா இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க?
0: சரி, ஏடிஎம்ல என்ன கிடைக்கும்?
1: சாப்பாடு.
0: நாய் எப்படி கத்தும்?
1: மியாவ் மியாவ்னு.
0: அப்ப பூனை எப்படி கத்தும்?
1: லுல் லுல்னு.
0: அப்ப மாடு எப்படி கத்தும்?
1: கா கான்னு.
0: அப்ப தென்னை மரத்துல என்ன காய்க்கும்?
1: மாங்காய்.
0: சரி, ஏக்கு அப்புறம்?
1: ஏக்கு அப்புறம் இசட்.
0: ஏக்கு அப்புறம் இசட். அதுவும் ஏக்கு அப்புறம் தான் வருது. சரி, மீன் எதுல வாழும்?
1: பாக்ஸ்ல.
0: பிரியாணி,
1: தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், கார குழம்பு, நண்டு குழம்பு.
0: சரி ஓகே. அஞ்சு என்ன கேட்கலாம் உங்ககிட்ட? சரி, அஞ்சு படம் நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண படம் சொல்லுங்க. அஞ்சு படம்.
1: அதுதான் வேற ஏதாவது கேளுங்களா?
0: வேற ஏதாவது கேட்கலாம். வேற என்ன? சரி, இப்போ உங்களுக்கு வேற பிடிச்சது ஏதாவது? இப்ப பீச்சு வந்து நீங்க பாக்குற அஞ்சு படம் சொல்லுங்க.
1: கொஞ்சம் அழகான பெண்கள் அதெல்லாம் சொல்லாம அவங்க, அப்புறம் சின்ன பசங்க, இது
0: தண்ணி தண்ணி மண் கல்
1: அதெல்லாம் நாம அதெல்லாம் இயற்கையா பாக்குறது அழகா இருக்கிறது.
0: பிடிச்ச பாட்டு எனக்கு இந்த பாட்டை வந்து எத்தனை கேட்டாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்ற பாட்டு என்ன?
1: பிடிச்ச பாட்டுன்னு
0: பார்த்தா
1: அந்த படம் இறந்து பாட்டு அது எத்தனை நாடு உசுறு குழுவும் பேரை எழுதி வச்சேன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி வந்த படம். நான் படம் பேருக்கு இல்லை பாட்டு வந்துதான்.
0: சரி, கேட்ட உடனே வந்து சீதா சரி ஓகே நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எங்க கூட பேசி ஜாலியா விளையாண்டதுக்காக ரொம்ப நன்றி. கேட்கலாம் கேட்டீங்களா?
1: கேட்போம்.
0: சரி, தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ சோ மச்.
1: நன்றிங்க.
0: நேர்லே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.8 இல் அலையோடு விளையாடு.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில ஆர்ஜே சாண்டி ரொம்பவே ஜாலியா சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கூட இணைவோம்.
1: வெல்கம் பேக் டு அலையோட விளையாடு. இப்போ இன்னும் அலையோட விளையாடுறவங்க எல்லா கூடயும் புடிச்சு வச்சு கேள்வி கேட்டுக்கோம். இப்போ ஒருத்தவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. என் பேர் கவி.
2: எங்க இருந்து
1: வரீங்க? மூலகுளம்.
2: சரி, இப்போ வந்து பீச்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியோட வர பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க, ஸ்கூல்ல வருவாங்க. உங்களுக்கு எப்படி வர பிடிக்கும்?
1: ஃப்ரெண்ட்ஸோட
2: பண்ண
1: மாட்டோம். மலர் இருக்கும் பாருங்க, அது மேல உட்காந்து நாங்க எல்லாம் குரூப் ஆஃப் போட்டோ எடுத்திருப்போம். அப்புறம் இந்த பீச் கடைசியிலே கால் நினைக்கிற இடம் இருக்கும், அந்த பாலத்துக்கிட்ட அங்க போய் நின்று எல்லாம் விளையாண்டு ஒரு பொண்ணு டிரெஸ் பிடிச்சி கிழிச்சி நிறைய அட்ட கஷ்டம் பண்ணோம் லாஸ்ட் டே. ஆமா.
2: சரி, ஓகே. இப்ப வந்து பீச்சை தாண்டி பாண்டிச்சேரியில வந்து நிறைய இடம் இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாம் என்னென்ன இடத்துல எல்லாம் போயிருக்கீங்க?
1: மெரினா போயிருக்கோம், ஆரோவில், போட்டோஸ், கொஞ்சம் சர்ச், அந்த மாதிரி கொஞ்சம் இடத்துக்கு போயிருக்கோம். கோயிலுக்கும் போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம்.
2: சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீச் வந்து இப்ப வர்றதுக்கு, நம்ம எங்க இருக்கும் போது வர்றதுக்கும் இப்ப நம்ம பசங்களை கூட்டு வர்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: அப்ப வந்தா நம்மளுக்கு ஜாலியா இருக்கும், இப்ப ஏன்டா வர மாதிரி இருக்கும்ன்ற இவங்கள வச்சுக்கிற நம்ம மேய்க்கிறதே நம்மளுக்கு பெரிய வேலை. அதுக்கு நம்ம வீட்டுல அமைதியா டிவி போட்டுதான் உட்காந்துருப்பாங்க, நம்மளும் அழகா உட்காந்துருக்கலாம். இவங்களெல்லாம் கூட்டு பீச்சுக்கு வரத்துக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடும்.
2: சரி, இப்ப பசங்க அடம் பிடிக்கிற பசங்கள இல்ல இல்ல ஏதாவது ரீசன் சொல்லி இல்ல பீச்சை பூட்டிட்டாங்க,
1: நிறைய வாட்டி ஏமாத்திருக்கோம். எங்க சின்ன பையன் கேப்பான் பீச்சுக்கு போலான்ட்டு.

0: டிஜி போட்டு சாவி காண போயிடுச்சா சாவி கிடைச்சேன்னு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய வாட்டி
1: என்ன நல்லா சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. இதை பண்ணாதான் உன பீச்சு கூட்டு போவான் சொல்லிருக்கீங்களா?
0: எதுனா அங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு வந்து சொல்ல மாட்டான், நான் உன பீச்சு கூட்டு போற சொல்றான் டக்குன்னு சொல்லிடுவோம். என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க எல்லாத்தையுமே
1: கேட்டுருக்கலாம். போய் படம்லாம் பாத்துருக்கீங்களா?
0: பாத்துருக்கோம்.
1: என்னென்ன படம் பாத்துருக்கோம்?
0: நம்ம தலைவர் படம் ஜனநாயகம் லாஸ்டா போன படம்
1: தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி
0: த்ரீ டைம்ஸ் போனோம்.
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீங்க வந்து தியேட்டருக்கு போயிருக்கீங்களா?
0: போயிருக்கோம், ஆனா ரீசெண்டா போல ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்.
1: சரி ஓகே. மெடிக்கல்ஸ்லாம் கேட்டா இந்த ஷோ பாத்தீங்கன்னா கேக்குறேன் கேக்குறேன் ஓகேவா?
0: கேளுங்க, நான் தெரிஞ்ச சொல்றேன்.
1: ஒருத்தர் வந்து படிக்கிற புத்தகத்தை வந்து நல்லா கடிச்சு வச்சிருந்தாரா? ஏன்
0: படிக்கிற
1: பின்னாடி பாக்குறதுக்கு ஒரு கருவி ஒண்ணு வந்து யூஸ் ஆகும். அந்த கருவி என்ன
0: கருவி? காதல பாக்குறதுக்கா?
1: ஆமா, பாக்குறதுக்கு செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு
0: நம்ம தான் சைடுல போய் பாக்கணும்.
1: இல்ல ஜன்னல்
0: மாவு
1: கடலை மாவு
0: கடலை மா புரியலையே.
1: கடலை மாவு.
0: வண்டியில வந்து சொல்லக்கூடாது, வேற எதனா சொல்லணும்.
1: இட்லி எத்தனை செய்வாங்க?
0: ஜாக்கி ஜான் டான்ஸ் ஆடுறவரு.
1: அது மைக்கேல் ஜாக்சன்.
0: நாங்க ஜாக்கி ஜான் டான்ஸ் ஆடுறத கூட இந்த ரிப்போர்ட்
1: எதுல வாழும்?
0: மீன் தொட்டில.
1: மீன் தொட்டில வாழும். எப்படி கஷ்டம்? அந்த பூனை
0: எப்படி?
1: குதிரை எப்படி கத்தும்?
0: அதுதான் தெரியாது.
1: கிறிஸ்துமஸ்ல என்ன கத்தும்?
0: இளநீ.
1: என்ன கலர்ல இருக்கும்?
0: ஆரஞ்சு கலர்ல
1: இருக்கும். என்ன பண்ணுவீங்க? சினிமா தியேட்டர்ல என்ன பாப்பீங்க?
0: தண்ணில
1: வானத்துல. அப்ப ஹெலிகாப்டர் எதுல வருது?
0: டிராக்டர்ல.
1: சரி ஓகே, நான் கேட்ட உடனே சரிப்பா
0: இணைந்திருங்கள். நீங்க கேட்டு தேசம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு இன்னும்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 5:59 நிமிடம் 40 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில ஆர்ஜே சாண்டி ராங் பீச்ல சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அவங்களோட இணைவோம்.
3: அலையோடு விளையாட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாரும் விளையாடிட்டே இருந்தாங்க. இதுக்கு மேலயும் இருங்க, வீட்டுல மட்டும் நீங்க விளையாடக்கூடாது, எங்க கூடயும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேச போறோம், அவங்ககிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்மா, எங்க பேரு சதீஷ்.
3: எங்க இருந்து வரீங்க?
4: வெளியனூர்.
3: சரி, ஓகே. பீச்சுக்கு வந்து நிறைய பேர் ஃபேமிலியோட வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க, நீங்க எப்படி வருவீங்க? எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வருவீங்க?
4: நீங்க பேர பிள்ளைங்களா எத்தனை பேர் வருவோம்?
3: அப்ப அவங்க கூட வந்து ஜாலியா விளையாடி அட்டகாசம் பண்ண போறீங்க. இப்ப வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் பீச்சுக்கு வந்துருக்கீங்க இல்லையா? சோ அப்ப எப்படி இருந்துச்சு பீச்சு? இப்ப எப்படி இருக்கு?
4: அப்ப எல்லாம் நல்லா வழியெல்லாம் இருக்கும், இங்க இடம்லாம் இது மாதிரி இருக்காது, கல் எல்லாம் கொட்டி இருக்காது, நல்லாவே இருக்கும். இப்போ இதுல இதெல்லாம் பண்ணி பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதனால அதுல இறங்க
3: அப்போ
4: சிவாஜி படம்னா எங்களுக்கு நாங்க எல்லாம் பாப்போம். இப்போ இந்த பொண்ணும் ஏதாவது பசங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டா போய் பாக்குற மாதிரி தான் இருக்கும்.
3: அதாவது நீங்க எங்க இருக்கும் போது கேக்குறேன்.
4: அப்போது எல்லாமே பசங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து போவோம். அப்புறம் இப்ப மனைவியோட எல்லாம் போயிடும். இப்போ அந்த காலெல்லாம் அப்போ கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கும், அந்த ஏசி எல்லாம் இருக்காது, கொஞ்சம் பெஞ்சு கட்ட பெஞ்சு எல்லாம் போட்டு இருக்கோம். அப்படிதான் ஓடுச்சு.
3: சரி, பாண்டிச்சேரியில பீச் தாண்டி என்னென்ன இடத்துக்கெல்லாம் நீங்க வந்து போயிருக்கீங்க?
4: இங்க ஆசிரமம் போவோம், அங்க அப்புறம் இங்க மனக்குள்ள கோயில் போவோம்.
3: பாண்டிச்சேரி வந்து நம்ம பாண்டிச்சேரி பீச் அது ஒரு சென்டிமெண்ட்லாம் வந்து நம்ம கூட அட்டாச் பண்ண இடமா இருக்கு. எது உங்க ஃபேவரட்?
4: பாண்டிச்சேரி தான் எப்போதுமே.
3: எங்க போனாலும் பாண்டிச்சேரி தான். சரி, வெளியில இருந்தா இப்ப வந்து மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. சோ அவங்களோட நடமாட்டம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன பிள்ளையில வந்து பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்திருக்காது, க்ரௌடடாக இருந்திருக்காது இல்லையா? அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறேன்?
4: இங்கே இருக்கிற இப்போ அப்போ வந்து நல்லா அமைதியாக இருக்கும், ரொம்ப வண்டி ஜாஸ்தியாக இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பஸ்ஸு வண்டி தான், டூரிஸ்ட் இந்த பேரில் வந்துடுறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த பாரு
3: ட்ராஃபிக்காக இருக்கு.

0: டிராபிக் வந்து ஜாஸ்தியா இருக்குங்க.
1: ஆமா, அப்புறம் எங்க பார் அப்படி இந்த மாதிரி வச்சிருக்காங்க.
0: சரி ஓகே, இப்ப வந்து எஃப்எம் எல்லாம் வந்து நீங்க கேப்பீங்களா? எவ்வளவு நேரம் வந்து கேப்பீங்க? டெய்லி கேப்பீங்களா? அலையோட விளையாடு நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஜாலியா விளையாடுறாங்க, நிறைய பேர் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சுவாரஸ்யமா வந்து நம்ம கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் என்கிட்ட பேசி என்ஜாய் பண்ண நேயர்களுக்கும் நன்றி. எப்பவும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்களை வந்து இசையோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜிஸ் பாண்டி. எனக்கு ஹெல்ப் பண்ண ஆர்ஜே பூவி அவர்களுக்கும் பாய் சொல்லிட்டு நான் கிளம்புற டைம் வந்துட்டு தொடர்ந்து இணைந்திருந்தால் நீங்க கேட்டு இருக்கிறது 102.8.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். குஜராத்தின் வதோதராவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல சரக்கு வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: இந்நிகழ்ச்சியின்போது பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹலிராஜ்பூர் பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினரின் வசிப்பிடங்களை ரயில் போக்குவரத்துடன் இணைக்கும் வகையில் டாண்டா சாலை மற்றும் வதோதரா இடையே ஒரு புதிய ரயில் சேவையும் தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், ரயில்வேயின் பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள அதிவிரைவான மாற்றங்கள் குறித்து கூறினார். 2,800 கிலோமீட்டருக்கும் அதிகமான பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று கூறினார். இது தொடர்பான முயற்சிகள் 2006 தொடங்கப்பட்டாலும் பல ஆண்டுகள் எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கு மாறாக கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட அதிவிரைவான செயலாக்கம் காரணமாக தேசிய சரக்கு போக்குவரத்து சூழலை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவின் உயிர் நாடியாக இந்த சரக்கு போக்குவரத்து வழித்தடங்கள் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் குறைவான நேரத்தில் சேர வேண்டிய இடத்தை சென்றடையும் வகையில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதால் கணிசமான அளவு எரிபொருள் சேமிப்பிற்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதற்கும் உதவிகரமாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். சிப் முதல் ஷிப் வரை என்ற உள்ளூர் உற்பத்தியின் தொலைநோக்கு பார்வை குறித்து எடுத்துரைத்த பிரதமர், நமது நாடு உயர் தொழில்நுட்ப மின்னணுவியல் முதல் கனரக சரக்கு கப்பல் போக்குவரத்து வரை ஒரு முழுமையான தன்னிறைவு பெற்ற விநியோக சங்கிலியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 9,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமான 3 ரயில்வே விரிவாக்க திட்டங்களுக்கும் 1,780 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார்.
1: 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகள் வழங்கவுள்ளார். இந்திய திரையுலகில் 2024ஆம் ஆண்டில் நிகழ்ந்த மிகச்சிறந்த சாதனைகளை கொண்டாடும் வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய திரைப்பட விருதுகளை தேசிய

0: தலைநகரை தாண்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்த தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் முடிவு செய்திருப்பதன் அடிப்படையில் இந்த விழா குஜராத்தில் நடைபெறவுள்ளது. ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விழா நாடு முழுவதிலும் இருந்து திரையுலக திறமையாளர்களை ஒன்றிணைத்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமையவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் 4 நாட்கள் நடைபெறவுள்ள குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2026 இன்று தொடக்கி வைக்கிறார். இது உலகின் மிகப்பெரிய நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. 2020 முதல் நிதியாண்டு தொடர்பான எதிர்கால செயல்களை வடிவமைப்பது குறித்து விவாதிக்கும் வகையில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், ஃபின்டெக் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட சர்வதேச பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கும் வகையில் ஒரு சர்வதேச சிந்தனை தளமாக இந்த மாநாடு அமைகிறது. இந்த ஆண்டிற்கான இம்மாநாட்டின் கருப்பொருள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதிக்கான நம்பகமான ஒருங்கிணைக்கப்பட்ட உலகளாவிய அமைப்புகள் என்பதாக உள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செல்வதற்கு முன் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று தெரிவித்தார். மேலும் அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ளவுள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கான வழிகாட்டி என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தமது சமூக வலைத்தளத்தில் தெரிவித்துள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள இந்த சமூக ஊடக பதிவில், மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை கல்விக்கு உள்ளது என்றும், நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வியறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வியறிவு பெற்றவர்களாக இருப்பது என்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்துறை நடுவர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் நேர்மையான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் சுவர் விளம்பரம், போஸ்டர்கள், பேனர்கள், கட் அவுட்கள் போன்றவற்றை தனியார் மற்றும் அரசு இடங்களில் வைப்பது தேர்தல் நடத்தை விதிகளின்படியும், புதுச்சேரி திறந்தவெளி சட்டம் 2010ன்படியும் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாகனங்களில் அனுமதி இல்லாமல் கட்சிக் கொடிகள், விளம்பரங்கள் போன்றவற்றை வைக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாகனங்களில் அரசியல் சம்பந்தமான கொடிகள், ஸ்டிக்கர்கள், விளம்பர பேனர்கள் போன்றவற்றை உபயோகப்படுத்துவதற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி அல்லது தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து முன் அனுமதி பெற வேண்டும் என்று திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஏற்கனவே படைக்கலன் உரிமம் பெற்றவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையங்களில் அவற்றை ஒப்படைத்து ரசீது பெற்று அரசுடன் ஒத்துழைக்குமாறு தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் முடியும் வரை பொதுமக்கள் துப்பாக்கி மற்றும் பிற ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருப்பது மற்றும் எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள், வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மாவட்ட தேர்தல் துறையின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்துறை நடுவர் திரு குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: புதுச்சேரி ஜிப்மரில் குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நல வழிகாட்டல் மற்றும் கலந்துரையாடல் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி இறைப்பை குடலியல் துறை பேராசிரியரும் துறை தலைவருமான டாக்டர் பழனிவேல் மோகன் தலைமையில் நடைபெற்றது என்றும், இதில் நோயாளிகள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் இறைப்பை குடலியல் துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் செந்தமிழ் செல்வன், குடல் அழற்சி நோயின் அறிகுறிகள், அதன் தாக்கம், நோயை தூண்டும் காரணிகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் நவீன சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். நீண்டகால நோய்களை நிர்வகிப்பதில் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஜிப்மர் மனநலத்துறையின் மருத்துவ உளவியலாளர் திரு அறிவழகன் பேசும்பொழுது, மனநலத்திற்கும் குடல் அழற்சி நோய்க்கும் இடையிலான தொடர்பு குறித்தும், குடல் மற்றும் மூளைக்கான தொடர்பு குறித்தும், மன அழுத்த மேலாண்மை மற்றும் உளவியல் ரீதியிலான மன உறுதியை வளர்த்துக் கொள்ளும் வழிமுறை குறித்தும் விளக்கிக் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக கருத்து தெரிவதற்காக கடந்த 2019 ஆண்டு தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்திக்கு அனுப்பப்பட்ட சம்மனை

ரத்து செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது. தனக்கு எதிரான மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து திரு ராகுல் காந்தி தாக்கல் மனுவை நீதிபதி என் ஆர் போர்கர் தலைமையிலான ஒற்றை அமர்வு தள்ளுபடி செய்தது. இருந்த போதிலும் திரு ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு தடையில்லை என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் நாடு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஜாவிர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தற்போதைய உலகின் யதார்த்த நிலையை பிரதிபலிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று திரு ஜேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வரும் நான்கு நாட்களுக்கு கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாயில் இன்றிரவு நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கவும்.

நேரம் 6:51. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். இந்த இனிமையான மாலை பொழுதுல உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை உங்கள் செவிகளுக்கு உருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271176 மற்றும் 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் யார், எங்கேன்னு பேசுறாங்கன்னு கேட்டிடலாம். ஹலோ, வணக்கம்.

0: பிரிவுக்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சொல்றது யாரு?
0: கலையரசு.
1: கலையரசு சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
0: பொன்மாலை நேரம் மாமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆட்டம் போட கிளி வரும் இந்நேரம் பாடலை ரசிக்க வருவது கரிசல் காட்டு பூவி ஒரு சிந்தனை துளி. அம்மா
1: சொல்லுங்க சார்.
0: சம உரிமையும் மன உணர்வுக்கு நன்மதிப்பும் மரியாதையும் குடும்ப உறவுகளால் கொடுக்கப்படுகிறதோ அங்கு மன நிகழ்ச்சி நிம்மதி நிரந்தரமாய் குடியிருக்கும். லாவோட் என்கிற வேலை நாட்டில் சொன்ன பொன்மொழியோடு அருண்மொழி பவதானி பாடி ஒரு துளலான பாடலை எமக்காக தேடி கொடுத்த நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8 தான் நிகழ்ச்சியோட. நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம் சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: இளவனாசூர் கோட்டையில இருந்து ராஜேந்திரன் மேடம்.
0: ராஜேந்திரன் சார் எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல நலமா இருக்கேன் மேடம்.
0: என்ன பண்ணி இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: நிலவே முகம் காட்டு படத்துல இருந்து சிட்டு பறக்குது குத்தாளுச்சுன்னு ஒரு பாட்டு.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கம் வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
0: Welcome back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் FM ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிற மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்க. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
3: படம் வந்து இது பைகாசி பிறந்தாச்சு, பாடல் வந்து நீலக்குயில் நீலக்குயில். இந்த பாடல புவனகிரி தம்பி வீரமணிக்கா கொடுங்க.
0: ஓகே, கண்டிப்பா. பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அவ்வளவுதுல இருந்து மதியழகன் பேசுறேன்.
0: மதியழகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: இந்த காலம் எல்லாம் காத்திருப்பின் படத்துல இருந்து நில்லடி என்றது என் மண்ணு.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி.

0: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேயர்கள் நினைவிற்கு விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அரதரிகிருப்பம் சரவணன்.
0: சரவணன் சார், நல்லா இருக்கீங்களா?
1: சுகமா இருக்கமா, உங்களை போலவே.
0: என்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: திரைப்படத்திலிருந்து பூங்காற்றே தீண்டாதே இந்த அற்புதமான பாடலை ஒளிபரப்புங்கள். அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகேமா.

0: இன்று இரவு 7 மணிக்கு புதுவை பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா அகாடமியுடன் தொழில்துறையை இணைப்பதில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பில் சர்வதேச மாநாட்டின் வானொலி தொகுப்பை கேட்கலாம்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
0: நேயர்கள் நினைவிற்கு சைபாலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம்

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். குஜராத்தின் வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல சரக்கு வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெற உள்ளது. இதில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகள் வழங்க உள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்திய ராணுவத்திற்கு 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மொத்த கொள்முதலில் 98% இந்திய நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தலைமுறை 6G வலை அமைப்புகளின் தொழில்நுட்ப வடிவமைப்பு தொடர்பான சர்வதேச முயற்சிகளில் அமெரிக்கா மற்றும் 24 நாடுகள் கொண்ட குழுவில் இந்தியாவும் இணைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற G20 புத்தாக்க அமைச்சர்கள் மாநாட்டின் போது மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜித்தின் பிரசாசா அமெரிக்கா வர்த்தக செயலர் திரு ஹவார்ட் லுட்னிக்குடன் மேற்கொண்ட சந்திப்பை அடுத்து இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலங்கானாவில் உள்ள ITI நிலவரங்களின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பதிவான வாக்குகள் 9ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை தொடரின் 3ஆம் கட்ட போட்டியில் இந்தியா வில்வித்தை பிரிவில் இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். சிந்தனை சிரிப்பழகி சிந்துவுக்கும் உடனிருக்கும் அறிவிப்பாளருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.
1: அன்பான வணக்கங்கள். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சூப்பரா இருக்கோ. எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தென்மேர் கணேஷ் ராஜா.
1: கணேஷ் ராஜா சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: படம் வந்து அபூர்வ ராகங்கள், பாடல் வந்து அதிசய ராகம் அபூர்வ ராகம்.
1: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் அது.
1: ஃபைன், கண்டிப்பா.
2: நன்றி.
1: நன்றிங்க. நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்கள் நினைவிற்கு சைபாலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். சொல்றது யாரு?
3: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி.
2: என்ன பாடல் சார் வேணும்?
3: படம் சாமி போட்ட முடிச்சு பாடல் பொன்னெடுத்து வரேன்.
2: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே

0: ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணி

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது நவீன அதிவேக ரயில் பெட்டிகளையும் மெட்ரோ ரயில் பெட்டிகளையும் உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதாக கூறியுள்ளார். 50,000 நவீன ரயில் பெட்டிகளும் 2.5 லட்சம் சரக்கு ரயில் பெட்டிகளும் ரயில்வேயில் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ரயில் பெட்டிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான தனி வழித்தடம் மூலம் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிழக்கு மற்றும் மேற்கு சரக்கு தனி ரயில் வழித்தடங்களில் 430க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டிக்கும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. ஆர்டிகல் 370 திரைப்படத்தில் நடித்த யாமி கௌதமுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார். பண்டாரநாயகே சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் திரு அருணா ஜெயசேகரா, இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஷா ஆகியோர் அவரை வரவேற்றனர். சமூக வலைதளத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இலங்கை இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நெல் சாகுபடி 421 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பருப்பு சாகுபடி 117 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் 181 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் எண்ணெய் விதைகள் 191 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி 58 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை மூலம் கடந்த 15 மாதங்களில் 5,000 கோடி ரூபாய் இணையதள மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: கடந்த ஆண்டு மே 22 தொடங்கப்பட்ட நிதி மோசடி தடுப்பு திட்டம் மூலம் நிதி மோசடிகளை தவிர்க்க முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி முதல் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் நிதி மோசடி தவிர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு துறையின் நடவடிக்கைகள் மூலம் நிதி மோசடியிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம், உரம் மற்றும் சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு கார்பன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கார்பன் கடன் வர்த்தக திட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்த பிரிட்டன் ஏற்கனவே இந்தியாவில் கார்பன் வரி செலுத்தப்பட்ட இந்த பொருட்களுக்கு மீண்டும் வரி செலுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளது. இது ஏற்றுமதியாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பாக இந்திய ஏற்றுமதியாளர்களின் பொருட்களுக்கு இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என மை பாரத்தின் தமிழக இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டித்திறன் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த நிகழ்வின் 3வது பதிப்பு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
2: பிஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல், பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது 5 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஆன்லைன்ல வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறும். 2வது கட்டமாக இதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் எஸ்ஏ காம்படிஷன் எழுதி mybharat.government.in பதிவு செய்ய வேண்டும். இதிலே இருந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 50 பேர் இதிலே தேர்வு செய்யப்பட்டு 4வது கட்டமாக மாநில அளவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சோ அதிலே வெற்றி பெற்று மொத்தமாக தமிழகத்திலிருந்து 65 பேர் கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்படும். தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்திலே ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த இளம் தலைவர்களோட உரையாடுவார்கள்.
0: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் நாடு முழுவதும் 59 கோடி மக்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 லட்சம் பேர் இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற வங்கிக் கணக்கு திட்டம் 59 கோடி மக்கள் நாடு முழுவதும் இணைந்துள்ளார்கள். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், ரூபே கார்டு என்ற டெபிட் கார்டு வங்கிகள் வழங்குகின்றன. இந்த டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது. விபத்து நடக்கும் முன்பு 90 நாட்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது மட்டும்தான் அதில் உள்ள நிபந்தனை. மற்றும் SBY என்ற ஒரு ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது.
0: பாகிஸ்தான் அரசு சிறையில் அடைக்கப்பட்ட மனித உரிமை வழக்கறிஞர்கள் இமாம் மசாரி, ஹதி அலி ஆகியோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனோ சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பிரணாய் ஷெட்டிகரை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் துலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக கிழக்கு மண்டல அணி

முதல் இன்னிங்ஸில் 708 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பென் சாருஹோனை வென்றார். இந்தோனேஷியாவின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அஸ்வின் ராயன் சர்மாவை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ரத்தியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் நினைவிற்கு, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சொல்றது யாரு?
1: சந்தம் இசைத்துக் கொண்டிருக்கும் சிந்து அவர்களுக்கு வணக்கம் சொல்றது திருவண்ணாமலை கிருஷ்ணாமூர்த்தி.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: அலைகள் வயதிலே பட்டிருந்து 1000 தாமரை முத்துக்களை ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். அலைகள்

0: ஓய்வதில்லை, அது உந்தன் அன்பு கடல் என்பதனால். நிலவது தேய்வதில்லை, அது உந்தன் பாலொளி முகம் என்பதனால். மழை துளி மண்ணில் விழ வாசம் எழும், உந்தன் குரலொளி செவியில் விழ செந்தேன் பொழியும். ஆயிரம் தாமரை மொட்டுக்களாய், அன்பின் ஆலய மெட்டுக்களாய்.
1: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை மனம் விரும்புதிய நிகழ்ச்சியில் சொல்ல வந்திருக்கும் நான் நெல்லிக்குப்பம் குடிதாங்கி சாவடி மாரியம்மன் கோவில் தெரு ரமேஷ் பேசுறேன் மேடம். நிலையத்தில் உள்ள அனைவரும் நலமா?
1: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க ரமேஷ் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா சந்தோஷமா இருக்கேன் மேடம்.
1: சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: பகவதிபுரம் ரயில்வே கேட் படத்துல இருந்து செவ்வரளி தோட்டத்துல உன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு அப்படின்ற ஒரு நல்ல பாட்டு மேடம்.
1: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: அழைப்புக்கு நன்றி. அன்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேயர்கள் நினைவிற்கு விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
5: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்கள் நினைவிற்கு சைபாலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சிறுபாளைய சிந்து மேடம் அவருக்கு வணக்கம் சொல்வது, இரவு வணக்கம் சொல்வது. ஆறு முருகன், திண்டிவனம் தாலுக்கா, இளமங்கலம்.
2: முருகன் சார், என்ன பாடல் வேணும்?
3: பாடல் வந்து வெண்ணிலவே வெண்ணிலவே, படம் வந்து களமெல்லாம் காதல் வாழ்க.
2: ஓகே சார்,
3: இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம் உங்களுக்கும்.

0: நேயர்கள் நினைவிற்கு விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் ஒரே ஊர்ல கங்காதரன் பேசுறேன்.
0: கங்காதரன் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
2: சீரி வரும் காலை இந்த ட்ராக்ல இருந்து என்ன சில அப்படின்னு
0: சொல்றீங்க. ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி மேம்.
0: நன்றி.

0: எனக்கு
1: மொழி இந்த திரைப்படத்தின் பெயர். வித்யாசாகர் அவருடைய சூப்பரான இசையில செவ்வானம் செய்தே கட்டி வந்தது வீதியிலே இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சாங் ஒலிபரப்புறீங்களா மேம்?
0: கண்டிப்பா உங்களுக்காக சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட எதிர்கால தொழில்கள் முற்றிலும் மின்சாரத்தால் இயங்கும் என்பதால் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றலை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு வலுவான பல்துறை ஆற்றல் சூழல் அமைப்பை உருவாக்குவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று குஜராத்தில் சரக்கு மற்றும் பயணிகள் ரயில் சேவைகளை தொடக்கி வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது தனது சொந்த மேம்பட்ட ரயில் மற்றும் மெட்ரோ பெட்டிகளை உற்பத்தி செய்து உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளது என்றார். புதுடெல்லியில் வரும் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது அதில் பங்கேற்கும் உலகத் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இதுகுறித்து இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது விவாதிக்கப்படும் பல பிரச்சினைகளில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் மோதல் குறித்த பேச்சும் முக்கியமானதாக இருக்கும் என்றார். புதுச்சேரியில் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் பயிலும் தகுதியுடைய அட்டவணை இனத்தவர் மற்றும் பழங்குடியின மாணவர்களிடம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இம்மாணவர்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத் தொகையை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு இத்துறையே வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலேயே வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்திற்கான இந்திய உயர் ஆணையர் திரு தினேஷ் திரிவேதி இன்று டாக்காவில் வங்கதேச அதிபர் திரு மிர்சா பக்ரூல் இஸ்லாம் ஆலம்கீரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது இரு நாட்டு மக்களின் பரஸ்பர நலனுக்காக இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
5: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
6: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
5: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
7: தொட்டா
5: தூக்கிடுவாங்க.
7: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
5: சொல்லவே சொல்லாதீங்க.
7: சொன்னா
5: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
7: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்.
5: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கு நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் மியூசிக் பை த பே ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு இரவு வணக்கம். இந்த இனிமையான இரவு பொழுதுல தேன் சிந்தும் வார்த்தைகள், உங்கள் மனதை தொடும் வெட்டுக்கள், வானம் கூட மௌனமாக கேட்கும் இசை, இது உங்கள் தேன் சிந்துதே வானம். இன்னைக்கு தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம் தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நான் இருக்கிறேன் என்று நீ துணையிருந்தால் மட்டும் போதும், எல்லா அசந்தர்ப்பங்களையும் நானே சமாளித்துக் கொள்வேன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அன்பு செய்ய தூங்குவதின் பெரும் தயக்கமும் அதன் பின் நிறுத்த தெரியாத தடுமாற்றமுமே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் சகா திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் நினைவிற்கு, புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுவை 110 கிலோவாட் பாகூர் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் 22 கிலோவாட் மிட்டால் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் 9/9/2026 புதன்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை குறிப்பிடப்படும் பகுதிகளில் உள்ள அனைத்து மின் நுகர்வோர்களும் மின் விநியோகம் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், தானாம்பாளையம், பிள்ளையார்திட்டு, நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், கசான்திட்டு, கொருக்குமேடு, எடையார்பாளையம், புதுக்குப்பம் மற்றும் அழுத்துவேலி பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

கேட்டுட்ருக்கீங்க தீன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சிறு தேடலை கூட நிகழ்த்தவில்லை எனில் அதில் என்ன உறவு? துளி கண்ணீரை கூட உதிர்க்கவில்லை எனில் அதில் என்ன காதல்? நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் நாணயம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்றும் உங்கள் மனதோடு.

0: நேயர்கள் நினைவிற்கு விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

எப்படியாவது என் வாழ்வில் கடைசி வரைக்கும் இருந்துவிடு என இறைஞ்சுகிறாய். என்னவாக என்று உனக்கும் தெரியவில்லை, எனக்கும் தெரியவில்லை. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தீன் சிந்து தெய்வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பதிலுக்கு பதில் செய்வதற்கு அன்பென்ன உதவியா? அது நிகழ்தல், அதுவாகத்தான் நிகழும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: நேயர்கள் நினைவிற்கு விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நேயர்கள் நனவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
0: கேட்டுட்டு இருக்கீங்க தீன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஒரு நல்ல பாடலை கேட்டால், ஒரு அழகிய கவிதையை வாசித்தால், கண்கவர் ஓவியம் ஒன்றை பார்த்தால், அதிகாலையில் மழை தூறினால், மாலை வேலை தாண்டியும் மஞ்சள் வெயில் காய்ந்தால், என்னால் யாரேனும் சிரித்தால், யாரிலானும் நான் அழுதால், என் கண்கள் உன்னை தேடும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ரௌத்ரம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இவன் திரைப்படத்திலிருந்து

தும் ச தும் ச ச ஷி தும் ச தும் ச ச ச.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். எல்லா உறவுகளுக்கும் ஏதாவது பெயர் வைத்தே ஆக வேண்டுமா என்ன? சும்மா விட்டு விடுங்களேன், அதன் போக்கில் இருந்து விட்டு போகட்டும். நிகழ்ச்சியில் பாடல்

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஒரு பொழுது கூட என் நினைப்பு உனக்கு வரவே இல்லையா? எளிய கேள்விதான், ஆமாம் என்னும் பதிலுக்கு அஞ்சும் மனமும் எப்படி இதை கேட்க துணியும்? நீ என்னை நினைத்து கொண்டிருப்பதாகவே நான் நம்பிக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் விருமாண்டி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம். லயித்து கேட்கும் அனைத்து பாடல்களுக்குள்ளும் உன்னை பொருத்தி பார்க்கும் இந்த பைத்தியக்காரத்தனம் என்னுடைய சமீபத்திய விருப்பங்களுள் ஒன்று. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்தரி வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உன் மீதான என் காதல் எத்தனைக்கு எத்தனை தீவிரமானது என்பதை நான் மட்டுமே அறிவேன். சொல்லில் செயலில் வெளிப்படுவதெல்லாம் அணி நிரம்பி வழியும் உபரி நீர்தான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் மீகாமன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எப்போதெல்லாம் உன் உள்ளம் பொருளற்ற மௌனத்தில் கணிக்கிறதோ அப்போதெல்லாம் உறுதி செய், உயிர் நிறைய உன்னை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். உன்னோடான உரையாடல் என்ன செய்யும் தெரியுமா? சாதாரண ஒரு நாளினை கூட தோரணம் கட்டி திருவிழா கோலமாக்கும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், விசில் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் நலதமைந்தி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்கலாம். ஜீவா திரைப்படத்திலிருந்து.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனிதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இதில் அழிந்து வரும் மீன்வளம் காப்போம், வழங்குபவர் கே.ஆர். சிவலிங்கம் அவர்கள்.

7:02 புதுவை புதுமை தமிழமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் ரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் முதற்பகுதி. ஏழு 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். ஏழு 7:30 வணக்கம் மக்களே.

0: மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டுக்கு ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான வாய் சுகாதாரம் மற்றும் பல் தேய்மானம் காரணங்கள் மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷில்பா ரெட்டி அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை மற்றும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். பதினொன்று 10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 பின்னிரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7-8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi said that India has taken fintech journey to new heights with innovation and inclusion at its core. He said technologies like agentic AI, tokenization and quantum are opening new possibilities in the financial sector. Mr. Modi said this while addressing the 7th edition of the Global Fintech Fest in Mumbai this evening.
2: 21st sadi ka dusra quarter hamare liye aur bhi nayi sambhavnaon lekar aaya hai. Agentic AI, tokenization, quantum, aisi technologies financial sector mein nayi sambhavnaon ke dwar khol rahi hai. Ab hamare samne chunauti hai in sambhavnaon ko vastavik impact mein kaise badle.
1: The Prime Minister hailed UPI as a champion of fintech, noting that more than 2,400 crore UPI transactions were recorded in the last month. He said Indian UPI is now operational in 11 countries. Mr. Modi stressed that global collaboration in fintech systems should be a new goal to reduce transaction costs in remittances. The Prime Minister urged stakeholders at the GFF 2026 to use fintech as a tool for financial inclusion. Lauding the country's remarkable GDP growth in the last quarter, Mr. Modi said, world has gained reassurance from India's 7.8% growth despite challenging global conflicts, uncertainties and stress on global supply chains of energy and commodities. The 4-day Global Fintech Fest 2026 is being held in Mumbai from today till 11th September. Defense Minister Rajnath Singh arrived